இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 13ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் 7 குரட்பா.
2: ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல.
1: அடுத்த பொழுதில் உயிர் வாழும் வாழாது என்பதை தெரியாதவர்கள் நினைப்பது கோடியும் அல்ல அதன் மேலும் அளவற்ற பலவாகும்.

நேயர்களை நீ கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல் நேர்களே. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மொழி பங்கேற்கும் மரளை டி லக்ஷன்யா, 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையத்தின் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். காலை 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் யோகம் தரும் யோகா. 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம், இன்று சொட்டு மருந்து கொடுப்போம் போலியோ தவிர்ப்போம். தருமபுரி மாவட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் ஏ கார்த்திகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை இது கட்சவியில் உங்கள் குரலில் வெங்கல் உங்கள் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி நல்வாழ்வில் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை, 12 நிகழ்ச்சி உரிப்புகள், 12:10 தமிழருவி. இன்று எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் கீரை பிரபாகரன் அவர்களோடு நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் தருமபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் எஸ் வஜ்ரவேல் அவர்களோடு நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடு வினாக்கள், 5 வாழைத் தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்

6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் விளங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 7:00 திரை இசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
2: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர் சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கக்கூடிய ஒப்பிலா பெருமாள் என துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.

6:20 நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாதி ராஜரேன துவங்கும் பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் எம் அப்துல் பர்கத், ஆர் எல் ஆர் அஞ்சலி.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28 தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
3: வணக்கம். வருகின்ற ஜூன் 28 தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28 தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
4: நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி வசந்தா பாடியிருக்கக்கூடிய நித்திய கிருபை எனதுவங்கும் பாடல்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 6:35 நேர்களினை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நெல் பழுப்பு தத்துப்பூச்சி நெல் பயிரில் மிக முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சி ஆகும். இது தாவரத்தின் சாறை உறிஞ்சு ஹூப்பர் எனப்படும் அறிகுறியை ஏற்படுத்தி மகசூல் இழப்பை உண்டாக்குகிறது. மேலும் வைரஸ் நோய்களை பரப்பக்கூடியது. ரசாயன பூச்சிகளினுடைய அடிப்படையான பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் பூச்சிகளுடைய எதிர்ப்புத்தன்மை அதிகரித்து வருகிறது. எனவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த தாவர சாறுகளினுடைய பயன்பாடு ஒரு மாற்று மேலாண்மை முறையாக கருதப்படுகிறது. இதில் என்னென்ன பூச்சிக்கொல்லி திறன் இருக்குது? வேம்பு, நொச்சி, எருக்கு, துளசி.

இந்த தாவரங்களுடைய இலைச்சாறுகளை வெவ்வேறு செறிவுகளில் தயாரித்து பல்ப்பு தச்சு பூச்சினுடைய இறப்பு விகிதம் மற்றும் உணவு உண்ணும் செயல்பாட்டின் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை மதிப்பிடுது. அந்த தாவர சாறுகளுடைய தாக்கம் மற்றும் பயிர் பாதுகாப்பு இதை நாம் தெரிஞ்சுக்கணும். தாவர சாறுகள் பழுப்பு தத்து பூச்சியினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் திறன் உள்ளது. இது நெல் தாவர வளர்ச்சி, இலை பசுமை மற்றும் மகசூல் மீது ஏற்படக்கூடிய தாக்கம், ரசாயன பூச்சிகளுடன் ஒப்பீட்டு ஆய்வு இதெல்லாம் இருக்கு. இயற்கை எதிரிகள் மீது தாவர சாறுகளின் தாக்கம், சிலந்திகள், மிரிட் பூச்சிகள் போன்ற பயனுள்ள உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. தாவர சாறுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்பாட்டு திறன் இருக்கு. ஐபிஎம் முறையில் தாவர சாறுகள் ஒருங்கிணைக்க கட்டுப்படுத்துகிறது. தாவர சாறுகள் நெல் பழுப்பு தத்து பூச்சியை கட்டுப்படுத்துவதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, பாதுகாப்பான மற்றும் நிலையான மற்றும் முறையாக விளங்குகின்றன. குறிப்பாக வேம்பு மற்றும் நொச்சி போன்ற தாவர சாறுகள் பூச்சி எண்ணிக்கையை குறைப்பதோடு இயற்கை எதிரிகளையும் பாதுகாக்கின்றன. எனவே நெல் பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்டத்தில் தாவர சாறுகளை பயன்படுத்துவது நிலையான வேளாண்மைக்கு வழிவகுக்கும். அடுத்து உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் தக்கைப்புண்டு விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தக்கைப்புண்டு ஒரு சிறந்த பசுந்தால் உரப்பயிராகும். இப்பயிரை சாகுபடி செய்து பூக்கும் நிலையில் மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணில் இயற்கையான கரிமச்சத்து மற்றும் தலைச்சத்து அதிகரிக்கிறது. இதனால் மண்ணினுடைய வளம் மேம்பட்டு பயிர்களுடைய வளர்ச்சி மற்றும் மகசூல் கணிசமாக அதிகரிக்க உதவுகிறது. மேலும் தக்கைப்புண்டு பயிர் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி மண்ணில் சேர்க்கும் தன்மை கொண்டதால் ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுடைய உற்பத்தி செலவு குறைவதோடு நிலத்தின் நீண்ட கால வளமும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே சத்தியமங்கலம் வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆதார் அட்டை, சிட்டா உள்ளிட்ட உரிய ஆவணங்களுடன் சத்தியமங்கலம் வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள் அணுகி மானிய விலையில் தக்கை பூண்டு விதைகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த பயிர்களில் லிட்டில் லீஃப் பாதிப்பு. விவசாயத்தில் சில நேரங்களில் பயிர்களுடைய இலைகள் மிகவும் சிறிதாகவும் அடர்த்தியாகவும் காணப்படும். செடிகள் குள்ளமாகவும் வளர்ந்து கிளைகள் அதிகமாக உருவாகும். இந்த நிலையே பொதுவாக லிட்டில் லீஃப் என அழைக்கப்படுகிறது. பல விவசாயிகள் இதை ஒரு சாதாரண நோய் தாக்கம் என்று நினைத்து மருந்துகள் பயன்படுத்துகின்றனர். ஆனால் உண்மையில் இது சில நேரங்களில் நுண்ணூறு சத்து குறைபாடு, சில நேரங்களில் நோய் தாக்கம் அதிகம், இரண்டிலும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாகும். அது என்ன லிட்டில் லீஃப்? தாவரங்களுடைய இயல்பான அளவிற்கு வளராமல் மிகவும் சிறிதாக உருவாகும். இந்த நிலையே லிட்டில் லீஃப் எனப்படுகிறது. இது கத்திரி, தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களில் அதிகமாக காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? துத்தநாக குறைபாடு, மண்ணில் துத்தநாக சத்து குறைதல், இலை வளர்ச்சி பாதிக்கப்படுறது, இலைகள் சிறிதாக மாறும், செடி குள்ளமாக வளரும். இது ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த லிட்டில் லீஃப் பாதிப்பாகும். அடுத்தது பைடோபிளாஸ்மா நோய். சில சமயங்களில் லிட்டில் லீஃப் பாதிப்பை டோபிளாஸ்மா என்ற நுண்ணீரினுடைய தாக்கத்தாலும் ஏற்படுகிறது. இந்த நோய் இலை தத்து பூச்சியின் மூலம் பரவுகிறது. செடியினுடைய வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கிறது. பூ மற்றும் காய் உருவாக்கத்தை குறைக்கிறது. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இலைகள் சிறிதாக மாறும், வளர்ச்சி மந்தமாகும், இலைகள் வெளியே பச்சை நேரமாகும். நோய்க்கான தாக்கம்னு பார்த்தோம்னா மிக அதிக கிளை வளர்ச்சி, செடி புதர் போல தோற்றம் அளிக்கும், பூக்கள் உருவாகாமல் போவது, காய்கள் குறைவாக உருவாதல் இதெல்லாம் இருக்கும். இலை அளவு சிறியது, மிகவும் சிறியது, நிறம் வெளிர் பச்சை, மஞ்சள் கலப்பு, கிளை வளர்ச்சி சாதாரணமாக பரவும் தன்மை இருக்கும். இதை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? துத்தநாக சல்பேட் பயன்படுத்தணும், மண் பரிசோதனை செய்து உர பரிந்தனை பின்பற்றணும், உயிர் சத்து உரங்களை அதிகரிக்கணும், பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றணும், இலைத்தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தணும், ஆரோக்கியமான நாற்றுகளை பயன்படுத்தணும். அடுத்து இந்த கறவை மாடுகளில் பால் உற்பத்தி கொழுப்பு சத்து அதிகரிக்க என்ன செய்யணும்? கறவை மாடுகளில் பால் உற்பத்தி, பாலில் உள்ள கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருள்கள் அளவு ஆகியவை மாடுகளுக்கு வழங்கப்படும் தீவன மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளுடன் நேரடி தொடர்புடையவை. நல்ல மரபியல் திறன் கொண்ட மாடுகளை வளர்த்தாலும் சரியான தீவன முறைகள் பின்பற்றாவிட்டால் பால் தரம் குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக பாலினுடைய விலை குறைய வாய்ப்புள்ளது. பாலினுடைய விலை நிர்ணயத்தில் கொழுப்பு சத்து மற்றும் முக்கிய பங்கு வகிப்பதால் மாடுகளுக்கு சமநிலையான தீவனம் வழங்குவது அவசியமாகும். பாலில் சுமார் 85 முதல் 87% வரைக்கும் தண்ணீர் காணப்படும் நிலையில் மீதமுள்ள பகுதியை கொழுப்பு, புரதம், சக்கரை மற்றும் தாதுக்கள் போன்ற திடப்பொருட்கள் நிரப்புகின்றன. இவற்றை கொழுப்பற்ற திடப்பொருட்களே என அழைக்கப்படுகிறது. மாடுகளில் செரிமான அமைப்பில் நார் சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தரமான பசுந்தீவனங்கள், வைக்கோல் மற்றும் சோளத்தட்டை போன்ற நார் சத்து மிகுந்த தீவனங்கள் குடல் சுகாதாரத்தை மேம்படுத்தி பாலில் கொழுப்பு சத்தை உதவுகின்றன. மிகவும் இளம் பசுந்தீவனங்களில் நீர் சத்து அதிகமாக, நார் சத்து குறைவாகவும் இருப்பதால் அவற்றை மட்டும் அதிகமாக கொடுத்தால் பாலின கொழுப்பு

0: சத்து குறையக்கூடும். ஆனால் நார் சத்து நிறைந்த உலர்த்தேவனங்களையும் சேர்த்து வழங்குவது அவசியம். மேலும் பசுந்தேவனங்களை மிக சிறிதாக அரைத்து வழங்குதல், குறைந்தபட்சம் ஒரு அங்குலம் அளவிலாவது வழங்குவது சிறந்த செரிமானத்திற்கும் பாலின் தர உயர்வுக்கும் உதவும். பாலில் உள்ள கொழுப்பு சத்து அதிகரிக்க நார் சத்து நிறைந்த தீவனங்களும் சமநிலையான அடர்த்தீவனம் வழங்கப்பட வேண்டும். அடர்த்தீவனத்தில் மக்காச்சோளம், சோளம், கம்பு போன்ற தானியங்கள் 30-35%, கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு 20-25%, புண்ணாக்கு வகைகள் 20-25%, தாது உப்பு கலவை 2% அளவில் சேர்க்கணும். பொதுவாக 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400-500 கிராம் அடர்த்தீவனம் வழங்கணும். அதிக பால் தரும் மாடுகளுக்கு உடல் எடை, பால் உற்பத்தி மற்றும் கறவை நிலையை பொறுத்து தீவன அளவை மாற்ற வேண்டும். கறவை மாடுகளுக்கு அதிக அளவில் தானியங்கள் வழங்குவது பால் உற்பத்தியை உயர்த்தினாலும் பாலினுடைய கொழுப்பு சத்து குறையக்கூடும். அதிக மாவுச்சத்து உடலில் அமிலத்தன்மையை அதிகரித்து செரிமானத்தை பாதிக்கிறது. இதனால் பாலில் கொழுப்பு குறைவு மற்றும் அமில நிலை போன்ற பிரச்சனை ஏற்படலாம். எனவே அடர்த்தீவனத்தையும் பசுந்தீவனம் மற்றும் உலர்த்தீவனத்துடன் சமநிலையாக வழங்க வேண்டும். அடர்த்தீவனத்தை 2-3 முறை பிரித்து கொடுக்கணும். நார் சத்து மிகுந்த வைக்கோல் மற்றும் பசும்புல் சேர்த்தல் ஆகியவை பாலின் கொழுப்பு மற்றும் ரசன அளவை சீராக பராமரிக்க உதவும். தீவனத்துடன் தினம் 50 கிராம் தாது உப்பு சேர்த்துறது ரசன அளவு உயர்வுக்கு உதவும். அடுத்தது, மாட்டுத் தொழுவத்தை சுத்தமாக பராமரிக்கிறது, பால் கறக்க முன்பு பின்பும் மடியை சுத்தம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் நோய்களை தடுப்பதுடன் பாலின் தரத்தை மேம்படுத்த முடியும். சரியான தீவன மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை, கொழுப்பு சத்து மற்றும் ரசன அளவுகளை உயர்த்த அதிக வருமானம் பெற முடியும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. மானிய விவரம் ₹15,000 அல்லது மொத்த விலையில் 50%, இவற்றில் எது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். சரிங்க, புதிய மின் மோட்டார் வாங்க பம்பு செட்டுக்கு மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு பயன்படுறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கள? யாரெல்லாம் இதற்கு பயன்பெறலாம்னா, பழைய பம்பு செட்டை மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டை எண், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், ஜாதி சான்றிதழ், SC ST பிரிவினருக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 97-86-21-07-17 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரூர் பகுதியை சார்ந்த விவசாயிகளாக இருந்தால் 75-98-31-39-50 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நேரடியாகவும் சென்று தங்களது பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ளவும். நிறைவு பெற்றது வேளாண் அறிவிப்புகள். நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் உணவு தொழில்நுட்பங்கள், ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணைப்பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் கட்டுப்பாட்டு முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் S. ஜெயபிரபாவதி அவர்களின் உரை கேட்கலாம். கேட்க மறக்காதீர்கள் நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
3: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9:00 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்திக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமேஷன் அம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை டி லக்ஷன்யா. வணக்கம் லக்ஷன்யா.
5: வணக்கம்.
4: லக்ஷன்யா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கீங்க, அழகா வந்திருக்கீங்க. அழகான பொண்ணு, எங்கிருந்து வரீங்க?
5: மேட்டூர்ல இருந்து.
4: மேட்டூர்ல இருந்தா வரீங்களா? உங்க அழகோட ரகசியம் என்ன?
5: நிறைய தண்ணி குடிப்பேன், நிறைய சோர் சாப்பிடுவேன். பொங்கலும் எனக்கு நல்லா பிடிக்கும், அது சாப்பிடுவேன். சங்கர் பொங்கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நிறைய சாப்பிடுவேன். 10 வயிற்று கூட
4: சாப்பிடுவேன்.
5: இல்ல, எங்க அப்பா தான் நல்லா தேய்ச்சி தண்ணி ஊத்தி விடுவாரு.
4: அளவோடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோட இருந்தா அழகா இருப்பாங்களா? நானும் இனிமேடி அளவோட சாப்பிடறேன். ஒரு இட்லி சாப்பிடறேன், அரை தோசை சாப்பிடறேன், நானும் அழகாகிறேன். ஓகேவா?
5: சரி. இல்லை, எனக்கு இந்த புரோட்டாலாம் நல்லா பிடிக்கும், அதுதான் நிறையா சாப்பிடுவேன். சட்னியும் புரோட்டாவும் சாப்பிடுவேன்.
4: அப்படியா? சரி, என்னமோ ஒன்று சாப்பிடுங்க. நீங்கள் எத்தனாவது?
5: 2வது.
4: லீவ்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள்?
5: லீவ்ல எல்லாம் ஊருக்கு போனேன், சின்னப்பட்டிக்கு. எங்கள் ஆயா இறந்து போயிட்டாங்கன்னு.
4: ஓ, சின்னப்பம்பட்டி, இந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் இருக்கிறாரு அந்த ஊருக்கா?
5: அங்க சின்னப்பட்டி மாரியாங்கோயில் கோயில் இருக்குல்ல, முன்னாடியே கட்டி வச்சிட்டு அதுக்கு நேராவே போனா அங்க ஒரு வீடு தெரியும் இல்ல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு வீடும், எங்க நதியம்மா ஒரு வீடு, அதுக்கப்புறம் எங்க ஆயா ஒரு வீடு, அவங்க தான் இறந்து போயிட்டாங்க. அதனால போயிட்டு நேத்து தான் வந்தோம்.
4: ஓஹோ, என்ன பண்ணினு கேட்டால் அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி, எத்தனை வீடு இருக்குது எல்லாமே சொல்லிட்டீங்க. சரிங்க லக்ஷ்யா, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
5: ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தள்ளாட்டு, எல்லாரும் தான் சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டே.
4: அடனே குயில் கூதா இல்லை குழந்தை பேசுதான்னு ஒன்றுமே தெரியல, அழகாக பேசிட்டீங்க. சரி, அடுத்து திருக்குறள் தெரியுமாமே டீச்சர் சொன்னாங்க, திருக்குறள் சொல்லுங்க.
5: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன், உரற்றே உலகே கருக்கா கஷ்டட, கற்றவை கற்றப்பி நிக்கார்த்துக்கு தக. தேங்க்யூ.
4: தமிழ் பாட்டு பாடினீங்க, திருக்குறள் பாட்டிங்க, கையில் நிறைய வளையல் போட்டிருக்கீங்க, ஒரு அடிக்கு நீளமா போட்டிருக்கீங்க நிறைய வளையல். ஏன் இவ்வளோ வளையல் போட்டிருக்கீங்க?
5: இல்ல, ஊருக்கு போனோமா, அதனால நிறைய வளையல் இருந்துச்சு. அதனால அம்மா போட்டு விட்டாங்க, இன்னும் நிறைய வீட்டுல கிடக்குது, எல்லாமே இருக்குது. எங்க மாமா இங்க எடுத்துருவாங்க. மாமா யாரோ எடுத்துருவாங்க, காசு இருந்தா எடுத்துருவாங்க, காசு இல்லைன்னா எடுத்துற மாட்டாங்க.
4: ஓ, இப்படி வேற ஒண்ணு இருக்கா?
5: ராமாமா வந்து அன்னைக்கு பூவே ஒரு மழை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு அம்மா கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க.
4: இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா எனக்கு? உங்களை எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கிறாங்கன்னு தெரியுது, அப்படிதானா?
5: எஸ் சார்.
4: சரி லக்ஷன்யா, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, அழகான பேபி வந்துகிட்டு, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
5: நோயாளி
4: வந்து எப்படி பாத்துவீங்க நீங்க? செவிலியில அவன் ஆசைப்படுறீங்களே, நோயாளி இருக்காரு அவன் வந்து எப்படி பாத்துவீங்க, அவன்கிட்ட எப்படி பேசுவீங்க?
5: நல்லா பாத்துக்குவேன்.
4: சரிங்க லக்ஷன்யா, நீங்கள் படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த செவிலியராக மாற தருமபுரி பண்பலை 102.5

0: ஏற்காடு பெண்பாய் 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
0: இனிய நேரே, இன்றைய மனநிலை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை டி லட்சண்யா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 27.
9: தான் பேசாமல் தன்னை பற்றி உலகையே பேச வைத்தவர்.
10: பார்வை திறன், பேசும் திறன், கேட்கும் திறனை இழந்தாலும் சாதனை படைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்.
9: எதையும் வேகமாக கற்கும் ஆற்றல் பெற்றிருந்த இவர் பிரெய்லி முறையில் பல மொழிகளில் கற்றுத் தேர்ந்தார்.
10: 24 வயதில் இளங்கலை பட்டம் பெற்று பார்வையின்றி காது கேளாமல் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார்.
9: வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அயராமல் பாடுபட்டார்.
10: மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றத்திற்காக இறுதி வரை உழைத்த அமெரிக்க எழுத்தாளர், செயற்பாட்டாளர் ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1880. நாவல் ஆசிரியர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என்று பன்முக திறன் வாய்ந்தவர்.
10: நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகம், சிறுவர் கதைகள் மொழிபெயர்ப்புகளை படித்துள்ளார்.
9: இலக்கியம் மனிதனை மேம்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர். இவரது வேங்கையின் மைந்தன் நாவல் சாகித்ய அகாதமி விருதும், சித்திரப்பாவை நாவல் ஞானபீட விருதையும் பெற்றன.
10: இந்திய மொழிகள் மட்டுமின்றி உலகின் பல மொழிகளிலும் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
9: தமிழ் இலக்கியத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கிய, தமிழில் முதல் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் அகிலன் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1922.
9: இந்திய விளையாட்டு சரித்திரத்தில் தவிர்க்க முடியாத நட்சத்திரம்.
10: விளையாட்டுத்துறையில் சாதிக்கும், சாதிக்க நினைக்கும் பலருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம்.
9: 1979 தேசிய தடகள போட்டியில் 100 மீட்டர் பிரிவில் முதல் பதக்கம் பெற்ற இவர் பின்னர் ஆசிய சர்வதேச அளவிலான பல போட்டிகளில் தொடர்ந்து தங்கப்பதக்கங்கள் உள்ளிட்ட பல பதக்கங்களை குவித்தார்.

0: அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இப்பதவியை வகிக்கும் முதல் பெண் என்ற பெருமை பெற்றவர்.
0: இந்தியாவின் தங்க மங்கை, தடகள நாயகி, ஆசிய தடகள ராணி, பயோலி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பட்டப்பெயர்களுக்கு சொந்தக்காரர். கேரள மாநிலத்தை சேர்ந்த தடகள வீராங்கனை பி.டி. உஷா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1964.
0: நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன.
1: சர்வதேச சிறு வர்த்தக அமைப்பின் தரவுகள் அடிப்படையில் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் 70% வேலைவாய்ப்பும் 50% GDP இந்த சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலமாகத்தான் ஈட்டப்படுகின்றன.
0: இதனை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பின் பொதுச்சபை இந்த நிறுவனங்களை அங்கீகரித்து மேலும் ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்நாளை அறிவித்துள்ளது.
1: சர்வதேச

0: எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் தினம் இன்று.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college-na namma Vaishya College-da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students-ku campus interview offer-na best-a sollikitte polam.
2: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 7 மணி 7 நிமிடத்தில் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி 16 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 85 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைத்தது 150 ரூபாய், பூண்டு பெரியது 220 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், மொச்சை 66 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், தேங்காய் 56 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 38 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நேர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதில் தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவி குழுக்கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் போன்றவை வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் குடும்ப அட்டை, 5 லட்சத்திற்கு மேல் உள்ள திட்ட அறிக்கை போன்றவை தேவையான ஆவணங்களாகும். வருமான வரம்பை பொறுத்தவரை திட்டம் 1 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். திட்டம் 2 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தருமபுரி பண்பலை 102.5.
0: நேரம் காலை 7 மணி 10 நிமிடம்.

0: இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பெரிய உருவம் கொண்டது, அதிக மோப்ப சக்தி கொண்டது எது என்றால் யானை. அந்த யானையை எப்படி பிடிக்கிறார்கள் என்றால், நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முறை குழியை அடர்ந்த காட்டுக்குள் வெட்டி அதிலே விளை செய்து பிடித்து விடுகிறார்கள். இது ஒரு முறை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. எதற்காக அந்த யானைகளை பிடிக்கிறார்கள் என்றால், மரங்களை தூக்குவதற்காக. அதற்கு ஆண் யானைகள் தான் பயன்படுகின்றன. இந்த குழியை வெட்டி பிடிக்கிற முறையிலே சில நேரங்களில் குட்டி யானைகளும் விழுந்து விடுகின்றன. இது பெரும் சவாலாக யானை பிடிப்பவர்களுக்கு இருக்கிறது என்று வன அலுவலர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது முறை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், ஆண் யானையும் பெண் யானையும் இணை சேர்கிற அந்த பருவ காலகட்டத்தில் பெண் யானையை காட்டுக்குள் ஒரு பகுதியில் நிறுத்தி விடுவார்கள். அந்த பெண் யானையிடமிருந்து ஒரு வாசனை வரும்.

0: யானை. அந்த யானையை எப்படி பிடிக்கிறார்கள் என்றால், நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முறை குழியை அடர்ந்த காட்டுக்குள் வெட்டி அதிலே விளை செய்து பிடித்து விடுகிறார்கள். இது ஒரு முறை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. எதற்காக அந்த யானைகளை பிடிக்கிறார்கள் என்றால், மரங்களை தூக்குவதற்காக. அதற்கு ஆண் யானைகள் தான் பயன்படுகின்றன. இந்த குழியை வெட்டி பிடிக்கிற முறையிலே சில நேரங்களில் குட்டி யானைகளும் விழுந்து விடுகின்றன. இது பெரும் சவாலாக யானை பிடிப்பவர்களுக்கு இருக்கிறது என்று வன அலுவலர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது முறை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், ஆண் யானையும் பெண் யானையும் இணை சேர்கிற அந்த பருவ காலகட்டத்தில் பெண் யானையை காட்டுக்குள் ஒரு பகுதியில் நிறுத்தி விடுவார்கள். அந்த பெண் யானையிடமிருந்து ஒரு வாசனை வரும். அது எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தொலைவில் இருந்தால் கூட ஆண் யானைகள் அதை அறிந்து கொள்ளும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், எறும்புகளை விட யானைகளுக்கு நுகரும் சக்தி அதிகம் என்று வன ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பெண் யானையை நோக்கி அந்த ஆண் யானை கூடலுக்காக வருகிற போது அதை சித்திரவதை செய்து எப்படியோ பிடிக்கிறார்கள். இதை பலர் எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால், காதலும் காமமும் எல்லா உயிர்களுக்கும் இயற்கையானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த இன்பவியலை சிதைத்து ஒரு யானையை பிடிப்பது தவறு என்று சொல்கிறார்கள். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை யானைக்கு மூன்று விதமான மதநீர் உண்டு என்று சொல்கிறார். அவை பீஜமதம், கண்ணமதம், கபாலமதம் என்று எழுதுகிறார். யானைகளை பற்றிய ஆய்வுகளை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது, யானையினுடைய கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் இருக்கிற ஒரு துளையில் இருந்துதான் அந்த மதநீர் சுரக்கிறது. உள்ளே இருக்கிற சுரப்பி அதிலிருந்துதான் மதநீர் சுரக்கிறது. மதநீர் சுரக்க தொடங்குகிற போது அது முதல் நிலை. அப்போது யானை பாகனையின் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் உடனடியாக கட்டுப்படாது. ஒரு ஆணையை ஒரு முறை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாது. இரண்டு முறை மூன்று முறை திரும்ப திரும்ப பாகன் சொன்னதற்கு பிறகுதான் கொஞ்சம் கீழ்படியும். அது தொடக்க நிலை. இரண்டாவது நிலை, மதநீர் வடிகிற இரண்டாவது கட்டம் என்னவென்றால், எத்தனை முறை சொன்னாலும் பாகனுக்கு யானை கட்டுப்படாது. பாகனை மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அது தூக்கி எரிந்துவிடும். அது மதம் முற்றி போயிருக்கிற நிலை. மூன்றாவது நிலை, மதநீர் வடிந்து வற்றி போன நிலை. அந்த நிலையில் யானை சோர்வாக மாறிவிடும். எதற்கும் பயன்படாது. இதைதான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மூன்று நிலைகளாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த மூன்று நிலைகளை பயன்படுத்தி யானையை பிடிப்பவர்கள் பிடிக்கிறார்கள். இப்படி யானையை குறித்த நிறைய தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இதைவிட வியப்பு என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்கின்ற கேள்விக்கு இப்போதும் நமக்கு விடை தெரியவில்லை. ஆனாலும் சரியாக சொல்லியிருக்கிறார். ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை அச்சுறுத்தி பிடிப்பது போல, ஒரு பெரிய தொழில் செய்கிறவன் அதை வைத்து சின்ன சின்ன தொழில்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு விட முடியும். அதுதான் வினை செயல் வகை என்று நிர்வாகத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்கிறார் வள்ளுவர். கவுள் என்றால் மதநீர். மதநீர் வடியும் யானையை கொண்டே இன்னொரு யானையை பிடிக்க முடியும் என்பது குரல் தரும் செய்தி. வள்ளுவன் பல்துறை அறிவை எண்ணி வியக்காமல் நம்மால் இருக்க முடியவில்லை. 19ஆம் நூற்றாண்டில்தான் இந்த யானைகள் குறித்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறது. ஆனால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்றால், அதுதான் வள்ளுவரின் ஆழ்ந்த அறிவை காட்டுகிறது. அதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. உலகமே போற்றக்கூடிய நம் திருக்குறளை நாம் முழுமையாக படிப்பது எப்போது? மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸ்.

0: டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி

0: செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கிடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுவேரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிபண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: Students, listen carefully.
8: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: நீரிழிவு என்பது சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு நிலையாகும். இது கணையத்தால் போதுமான இன்சுலின் சுரக்காததால் அல்லது இன்சுலின் வேலை செய்யாததால் ஏற்படுகிறது. நீரிழிவு பல வகைகளில் உள்ளது. அதில் முக்கியமானது Type 1 and Type 2 டயபிட்டிஸ். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தாகம் மற்றும் வசி எடுத்தல், உடல் எடை குறைதல், உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகுதல், சோர்வு மற்றும் மங்கலான பார்வை. சமீபத்தில் செய்த ஒரு ஆய்வின்படி இந்தியாவில மட்டுமே 21 கோடி ஜனங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது 4 இந்தியருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுல ரொம்ப வருத்தமான ஒரு நிலை என்னன்னா, பள்ளியில் படிக்கும் சிறுவர் சிறுமியருக்கு கூட இந்த காலத்துல டயபெட்டிஸ் வருவதுதான். உணவு பழக்கமும் உடற்பயிற்சி இன்மையும் சில சமயம் ஹெரிடிட்டரி கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். சர்க்கரை வியாதிக்கான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சுலின் இதை மாத்திரை வடிவிலோ அல்லது தீவிரமான நிலையில் தேவைப்படும் போது இன்ஜெக்ஷன் வடிவிலோ கூட மருத்துவர்கள் கொடுத்து சர்க்கரை அளவை குறைப்பார்கள். அப்படி கொடுத்துதான் சர்க்கரையில் உள்ள அளவை வந்து நம்ம குறைக்க முடியும். இது நாள்பட இது ஒரு பழக்கமா மாறிடும். மாத்திரை போட்டுட்டா ஈஸியா அந்த நம்ம சுகர் லெவல்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பழக்கமாகவும் மாறிவிடும். மருந்து இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். இது போல மருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, வேறு சில பக்க விளைவுகள் உடம்புக்கு ஏற்படும். கண் பார்வை மங்குதல், கால் நரம்புகள் எல்லாமே மறத்து போயிட்டு உள்ளங்கால ஒரு எரிச்சல் வலி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில கூட கொண்டு போய் விட்டுடும். காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது புண்களாகி அது சீக்கிரமே ஆறாம அது சீழ் பிடிக்கிற நிலைமைக்கு கூட போயிட்டு, சில சமயம் கால் அல்லது விரல்களோ அல்லது கால் பாதங்களையோ கூட எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. தீரா நோய்களில ஒன்றான நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் நோயை கட்டுக்குள் கொண்டு வர உணவு பழக்கங்களோடு உடற்பயிற்சியும் அவசியம் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். அந்த வகையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடியவற்றில் யோகாசன பயிற்சி ரொம்பவே முக்கியமானது. மனதை அலைப்பாய விடாமல் யோகாசனம் செய்யும் போது அவை உடல் ரீதியாகவும்

0: உடவியல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஆசனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக வரக்கூடியது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்கார பயிற்சி தொடர்ந்து செய்து வரும்போது ப்ரீ பிராண்டியல் பிளட் சுகர் லெவல்ஸும் போஸ்ட் பிபி பிளட் சுகர் லெவல்ஸும் நன்கு குறைவது நமக்கு டெஸ்ட் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய மண்டுகாசனம் டயபெட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம். மண்டுகாசனம், பக்ஷி மோட்டாசனம், வஜ்ராசனம், ஹலாசனம், சலபாசனம், புஜங்காசனம், தனுராசனம், இந்த ஆசனங்கள் எல்லாமே சுகர் லெவல்ஸை குறைக்க ரொம்பவே உதவி செய்கிறது. இந்த ஆசனங்கள் எல்லாமே வயிற்றை அழுத்தி முன்னோக்கி வளைந்து செய்யக்கூடிய பயிற்சிகள். இது என்னாகும்னா, நம்மளுடைய பான்க்ரியாஸ கணையத்தை நன்கு தூண்டிவிட்டு இன்சுலின் சுரப்பதற்கு மிகவும் உதவுகிறது. இதனால் பிளட் சுகர் லெவல் நன்றாக குறையும், சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். தொடர்ந்து யோக பயிற்சியை பண்ணிட்டே வரும்போது இந்த பிளட் சுகர் லெவல்ஸ்ல இருக்கிற மாறுபாடுகளை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, அதோடு கூட இந்த ஆசனங்கள், எல்லா வயதினருக்கும் பொதுவான இந்த ஆசனங்களை செய்யும் போது அனைத்து வயதினருக்கும் உள்ள சர்க்கரை வியாதி நன்கு கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்யும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:32.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா, உங்களுக்காக இந்திய உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தாலாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் மனோ மின்மினி இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி.

0: தர்மபுரி தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: 7:42 கேட்டு கொண்டிருக்கிறோம். திசல மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையில் கே ராஜேஸ்வர் பாடல் வரிகளில் ராஜகோபால் சுஜாதா மோகன் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேரம் காலை 7:46. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது குறைந்துள்ளது. நெர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு: வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் மூலமாக 15 லட்சம் வரை கடன் மற்றும் திட்ட மதிப்பில் 25% வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 18 முதல் 55 வயது வரை உள்ள சிறப்பு பிரிவினர்கள் தகுதியானவர்கள். மேலும் குடும்ப வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயனாளியின் பங்களிப்பு பொது பிரிவினராக இருந்தால் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினராக இருந்தால் SC ST BC MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர் 5% முதலீடு செய்ய வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க www.msmeonline.gov.in/UYEGP என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
7: நிமிடம் நிர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பிரைசூடன் பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா மனோ இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இருக்கக்கூடிய தமிழின் இனிமையை

0: நேர்களை, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா, இந்திய உளவுத்துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. மகேஷ் தீட்சித் அவர்கள்தான் இந்திய உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இம்மாதம் 30ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி. நேயர்களினை கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூன் 27, தமிழில் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் என்கிற கேள்விக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய பதில் எழுத்தாளர் அகிலன் என்பதுதான். அவருக்கு பின்னால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எழுத்தாளர் ஜெயகாந்தன் இந்த விருதினை பெற்றார். ஆனாலும் முதன் முதலாக ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளராக அகிலன் திகழ்ந்தார். அகிலன் என்று எழுத்துலகில் அறிமுகப்பட்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் பி.வி. அகிலாண்டம் என்பவர் ஆவார். இன்று அவருடைய பிறந்த நாள். தமிழின் ஆக்கப்பூர்வமான எழுத்து நடைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இவர் ஒரு வகையில் சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர். புதின ஆசிரியராக, சிறுகதையாளராக, நாடகாசிரியராக, சிறுவர் நூல் ஆசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, கட்டுரையாளராக, வானொலி துறையில் பணியாற்றியவராக பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கக்கூடிய பி.வி. அகிலாண்டம் எழுத்து துறையில் அகிலன் என்கிற பெயரில் நிலை கொண்டவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெருங்கலூரில் பிறந்திருக்கக்கூடிய இவர் இளமை பருவத்தில் அந்த பகுதியிலேயே கழித்தவர். ஆனாலும் பள்ளி பருவத்தில் புதுக்கோட்டையில் கல்லூரி படிப்பை தியாகம் செய்துவிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கியவர். காந்திய தத்துவத்தால் பெரிதும் ஈர்க்க பெற்றிருக்கக்கூடிய அவரின் எழுத்து பணிகள் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தன. சித்திரப்பாவை என்கிற வரலாற்று நாவல் 1975 ஞானபீட விருதினை பெற்று சிறந்திருக்கிறது. இந்திய மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலைப் போலவே இவருடைய தனித்தன்மை வாய்ந்த வரலாற்று புதினமாக திகழ்வது வேங்கையின் மைந்தன். பள்ளி பருவத்தில் என்னை மிகவும் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத நூலாக வேங்கையின் மைந்தன் அமைந்தது. படங்களும் படத்திற்கு நிகரான காட்சி சித்திரங்களின் வர்ணனைகளும் ஈர்த்து தமிழ்வசம் என்னை சேர்த்த சிறப்புக்குரியதாக அந்த வேங்கையின் மைந்தனை எத்தனை முறை நான் படித்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது. கல்கியும் தாண்டியனும் கோலோச்சிய வரலாற்று புதின உலகத்தில் அகிலனின் வேங்கையின் மைந்தன் ஒரு தனித்துவமான பயணம் செய்திருக்கக்கூடிய அனுபவத்தை நான் இள வயதில் அனுபவித்ததுண்டு. இப்போதும் அந்த எழுத்தின்பால், புத்தகத்தின்பால் தனி ஈர்ப்பு உண்டாகிற வண்ணம் அவருடைய எழுத்தாக்கம் சிறந்து விளங்குகிற தன்மையை உணர முடியும். எங்கே போகிறோம் என்கிற தனித்துவமான சமூக அரசியல் நாவல் இவருடைய தனித்துவம் வாய்ந்த நூலாக அமைந்தது. அது 1975 ராஜாசர் அண்ணாமலை விருதையும் பெற்றுத்தந்தது. குழந்தை இலக்கிய துறையிலும் இவர் தனித்தடம் பதித்தவர் என்பதன் அடையாளம் தான் கண்ணான கண்ணன் என்கிற நூல் தமிழக அரசின் கல்வித்துறை சிறப்பு பரிசினை இவருக்கு தேடித்தந்தது. ஆங்கிலம், ஜெர்மனி, சீனா, மலாய், செக்கோஸ்லோவாகிய மொழிகளிலெல்லாம் இவருடைய படைப்புகள் பல மொழியாக்கம் பெற்றிருக்கின்றன. பால்மர காட்டினிலே என்பது இவருடைய தனித்தன்மை வாய்ந்த இலக்கியமாகும். பாவை விளக்கு, வாழ்வெங்கே ஆகிய இரண்டு புதினங்களும் பின்னர் திரைப்படமாக உருவாக்கம் பெற்றவை. எழுத்தும் வாழ்க்கையும் என்கிற சுயசரிதையும் ஆஸ்கார் ஒயில் எழுதியிருக்கக்கூடிய தாகம் என்கிற நூலை மொழிபெயர்ப்பு தந்திருக்கக்கூடியவர் அகிலன். ஏராளமான சிறுகதை நூல்களையும் நான் கண்ட ரஷ்யா, சோவியத் நாட்டில், மலேசியா, சிங்கப்பூரில் அகிலன் ஆகிய பயண நூல்களையும் தமிழுக்கு தந்தவராக திகழ்ந்திருக்கிறார். வாழ்வில் இன்பம் என்கிற நாடக நூலை வழங்கிய இவர் நாடும் நமது பணியும் என்கிற ஒலி தகடையும் தமிழுக்கு வழங்கிய உன்னத எழுத்தாளர். எழுதுகிற எழுத்துக்கள் புத்தகங்களாக படைப்புகளாக வெளிவந்த போதிலும் இதயங்களை ஈர்க்கிற பொழுதுதான் அது வெற்றி சிறப்பை எட்டி பிடிக்க முடியும் என்பதன் அடையாளத்தின் ஒரு உன்னதம் அகிலன். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் ரயில்வே அஞ்சல் சேவை பிரிவில் பணியில் சேர்ந்த அகிலன் அனைத்து இந்திய வானொலி நிலையத்தில் இணைந்து முழு நேர எழுத்தாளராக எழுத்து பணியில் ஈடுபட்டிருக்கிறவர். அவருடைய படைப்புகள் பலவும் பலவிதமான மனிதர்களை சென்றடைந்து தமிழின் தனித்த அடையாளமாக திகழ்ந்திருக்கக்கூடிய தன்மையினை நாம் எண்ணி பார்க்க முடியும். பல்வேறு சிறப்புகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய இப்பெருமகனாரின் பிறந்த நாள் இன்று. பிறந்த நாள் தேதியின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் இவர் எழுதிய நூலின் ஏதேனும் ஒரு பக்கத்தை ஒரு வரியை எடுத்து படிக்கிற பொழுதெல்லாம் புதிதாக பிறக்கும் ஒரு புனிதத்தன்மையை பெற்றுவிடுகிற தன்மையை, சிறப்பை எழுத்து இவருக்கு வழங்கியிருக்கிறது. அகிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அகிலன் என்கிற எழுத்தாளரை இன்று வரலாற்று பூர்வமாக நினைவு கூர்வது கூட

0: ஒன்றுதான் என்று நினைக்கிறேன். அதையே உங்களுக்கு மீளவும் அவரை படிப்பதற்காக அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் காலை 8:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
0: நேர்களே, பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் குரங்குச்சாவடி பகுதியிலிருந்து கதிர் சரவணன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் டார்லிங் திரைப்படத்திலிருந்து.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேரம் காலை 8:15.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: நேயர்களினை கேட்கலாம்.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: யோகம் தரும் யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
4: இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் பிராணயாமா. மூச்சு பயிற்சி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு எளிமையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்றான் என்பதற்கு அடிப்படை நடந்துட்டு இருக்குது. அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மூச்சு தான். எல்லாருமே சுவாசிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்காவது நம்ம சுவாசத்தை பத்தி நம்ம மைண்ட்ல யோசிச்சிருப்போமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் யோசிச்சிருப்பாங்க. சரி, நம்ம டெய்லி மூச்சு உள்ள இருக்கிறமே மூச்சு வெளியே வருது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். மூச்சு பத்தி நம்ம என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மனிதனுக்கு 2 நுரையீரல் இருக்கு இல்லையா, வலது மற்றும் இடது நுரையீரல் இருக்கு. மூச்சு உள்ள இருக்கிற மூச்சு மூக்கின் துவாரம் வழியாக மூக்கின் சுவர்கள் தொட்டு மூக்கு குழாய் வழியாக 2 நுரையீரலுக்கும் போகும் இல்லைங்களா. இந்த 2 நுரையீரலும் முழுமையாக விரிவடைந்து நம்ம இழுக்கிற சுவாசத்தை எல்லாம் உள்ள இழுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகவே ஆகாது. நவீன மருத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனால், அதாவது நம்மளோட 2 லங்ஸ் வலது மற்றும் இடது நுரையீரலானது 4 லிருந்து 5 லிட்டர் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. அதாவது 4 வாட்டர் பாட்டில் வைக்கணும் அந்த அளவுக்கு, இல்ல 5 வாட்டர் பாட்டில் வைக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்ம மூச்சு உள்ள இழுக்கிற காற்றை வந்து நுரையீரலால் உள்ள வச்சுக்கிற முடியும் சரிங்களா. ஆனா நம்ம அவ்வளோ மூச்சு உள்ள இழுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஒரு டிராவல் பண்றோம், நல்ல ஒரு இளம் காற்று, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு குளிர்ந்த காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா, நம்ம மூச்சு நல்லா, நம்மள அறியாம மூச்சு நல்லா உள்ள இழுத்து மூச்சு நல்லா வெளியே விடுவோம். சரி, இது நம்ம உங்க வீட்டில் இருக்கும் பொழுது, நீங்க சாப்பிடும் போது, இல்ல நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு மூச்சு உள்ள இழுக்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் அப்போ மூச்சு எவ்வளவு தூரம் உள்ள இழுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 ml இருந்து 250 ml, மேக்சிமம் ஒரு 500 ml தான் நம்ம மூச்சு வந்து உள்ள இழுப்போம். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி 2 நுரையீரல்களும் எவ்வளவு சொன்ன 4 லிருந்து 5 லிட்டர் கொள்ள அளவு வரை நம்மளோட காற்றை வந்து உள் வச்சுக்கிற முடியும். ஆனா அட் டைம்ல நம்ம அந்த 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் இழுக்க முடியுமானா? முடியவே முடியாது. பட் இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சிகள், எளிமையான ஒரு மூச்சு பயிற்சிகள் மற்றும் பிராணாயாமம் கண்டிப்பாக நம்மளுடைய நுரையீரலின் தன்மைகளை அதிகரித்து நம்மளுடைய உடல் மற்றும் மனநலத்திற்கு தேவையான நல்வாய்ப்பினை உடலுக்கு வழங்கும். இதுல ஒரு எளிமையான பண்ணக்கூடிய பயிற்சி, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மூச்சு மெதுவாக உள்ள இழுத்து மூச்சு மெதுவாக வெளியே விடணும். இதுவே ஒரு மிக எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி. உட்காரும் பொழுது படுத்துட்டு பண்ணலாமா, சோஃபால பண்ணலாமா, இல்ல நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது பண்ணலாமா? கிடையவே கிடையாது. ஒரு அமைதியான ஒரு காற்றோட்டமான இடத்துல நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து சுவாசத்தை மெதுவாக வெளியே விடணும். சரி, இந்த சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து வெளியே விட்டோம்னா உடனே என்னோட நுரையீரல் பலம் பெறுமா அப்படின்னா, இல்ல, இதுதான் ஒரு முதற்படி. சோ அந்த சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு ஈஸியாவும் பண்ணலாம், கஷ்டமாவும் பண்ணலாம். பேசிக் டெக்னிக் என்ன பண்ணலாம்னா, ஒற்றைப்படை எண்கள், அதாவது 1, 3, 5, 7, 9 வந்து மூச்சு உள்ள இழுக்கணும். இரட்டைப்படை எண்கள் ஒரு 2, 4, 6, 8, 10 வந்து மூச்சு வெளியிடும். மூச்சு எப்படி உள்ள இழுக்கணும்? மூச்சு வந்து ஒரு சிம்பிள், ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டா உடலின் தசைகள், ஒரு ஜாயின்ட்ஸ் தளர்வடைய வச்சுட்டு மெதுவாக மென்மையாக ஆழமாக உள்ள இழுக்கணும். அதே மாதிரி மெதுவாக மென்மையாக ஆழமாக மூச்சை வெளியிடணும். சார், வேகமாக மூச்சு இழுத்து அப்படின்னு மூச்சை வெளியே விட முடியுமா அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெதுவாக மென்மையாக ஆழமாகிறது எடுத்த உடனே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சரி, நீங்கள் 1 லிருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டீங்க, அதோட முடிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டூரேஷன், உங்கள் டைம், அந்த அளவை வந்து கூட்டணும். உங்கள் நேரத்தையும் கூட்டலாம். ஒரு 10 முறை நீங்கள் ஈஸியாக மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து 10 எண்ணிக்கைகள் பண்ணிட்டீங்கன்னா அது 20 போகலாம், 50 போகலாம், 100 போகலாம். சரி, இது மாதிரி பண்ணும்போது என்ன சார் ஆகும்? நீங்கள் மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது நம்மளுடைய பிரெயின், அதை சார்ந்திருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் சரிங்களா, ஸோ அந்த பாராசிம்பத்திக் நர்வ்னு சொல்லக்கூடிய ஒரு உடலை தளர்வடையக்கூடிய அதனுடைய நர்வ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டிமுலேட் ஆகி தூண்டப்பட்டு நம்மளுடைய மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த மனம் அமைதி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்து கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகும் பொழுது நம்மளோட உடலின்

0: உறுப்புகள், ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய நம்மளுடைய இதயம், நுரையீரல், ஒரு கல்லீரல், மண்ணீரல், நம்மளுடைய கிட்னிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: யோகம் தரும் யோகா யோகா யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி.
7: எட்டு மணி 23 நிமிடத்தில் கேட்டிருந்து கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆகிலின் பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வருக வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: தருமபுரியிலிருந்து மதிச்சரண்.
7: மதிச்சரண், சொல்லுங்க. மதிச்சரண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: 10th முடிச்சுட்டு 11th படிக்கிறேன்.
7: 11th படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
8: அமலா ஸ்கூல்.
7: அப்படியா? சரி, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
8: வாழ்த்துக்கள்.
7: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
8: கருப்பு படத்துல இருந்து.
7: கருப்பு படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு ரசிங்க மதிச்சரன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் காலை 8:30.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
5: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். இந்த ஜாம்பவான் யாரு? வல்லமை மிகுந்தவர் மட்டுமல்ல, யுகம் யுகமாக இருந்தவர், சிரஞ்சீவி. நினைவில் வச்சுக்கோங்க, சிரஞ்சீவின்னா காலங்காலமாக இருப்பார்கள்.

0: அதாவது அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அதுபோல் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி, இவரும் சிரஞ்சீவி. இவர் யாரிடம் தோன்றினார் என்று பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். மகாவிஷ்ணுவனுடைய கொப்புளில் பிறந்தவர் பிரம்மா. அதே மகாவிஷ்ணு தியானம் செய்வதற்கு அமரும்போது சற்றே வாய் திறந்து கொட்டாவி விட அதிலிருந்து தோன்றியவர்தான் ஜாம்பவன். அதன்படி பார்க்கையில் விஷ்ணுவனுடைய மகன்தான் ஜாம்பவன். இவர் வல்லமையும் பெருமையும் உடையவர். இராமாயணத்திலே இவர் சொல்லப்படுகின்ற போது எப்படி பெருமைப்படுத்தப்படுகிறார் என்றால், அனுமனின் பலத்தை அவனுக்கு உணர்த்துகின்ற காட்சியிலே நாம் அவருடைய பெருமையை காணுகிறோம். அதுவரை அவர் யாரிடத்திலும் எதுவும் சொன்னதில்லை. சீதையை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த கடலை என்னால் தாண்ட முடியும், ஆனால் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், திருமால் வாமன அவதாரம் எடுத்து பிறகு சுரூபம் எடுத்து உலகை இழந்தபோது அந்த செய்தியை அறிவிப்பதற்காக பறையடித்து கொண்டு நான் ஓடினேன். அப்போது அவர் கால் மீது பட்டு விழுந்து விட்டேன். அப்போது சற்று பலம் இருந்தேன். திருப்பார்கடல் கடைகிற போது நான் அதை கண்ணால் பார்த்திருக்கிறேன். எனவே எனக்கு வலிமை உண்டு, ஆனால் சற்று தளர்ந்திருக்கிறேன். நீ உன் வலிமையை உணராமல் இருக்கிறாய் அண்ணம்மனே. நீ உன்னுடைய வலிமையால் ஜெயிக்க வேண்டுமென்று அவனை உற்சாகப்படுத்துகிற பாத்திரமாக வருகிறார். அத்தோடு மட்டுமில்லை, இந்திரஜித்தினாலும் ராவணனாலும் தாக்கப்படுகிற போது இலக்குவன் மயங்கி விழுந்தபோது அவனுடைய காயத்தை போக்க அவனை மீட்டெடுக்க மருந்தை கொண்டு வருவதற்காக அனுமனை அனுப்புகின்ற பாத்திரமாகவும் காட்டப்படுகிறார். இதற்கு மேலும் இராமாயண கதைகளிலே இருக்கின்ற இவர் பின்னர் பாரத கதையிலும் வருகிறார். பாரத கதையிலே வருகிற போது அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்குகிறது. ஒரு குகையிலே வாழ்ந்து வருகிறார். அங்கே ஒரு சிங்கத்தோடு போரிட்டு ஒரு வைரத்தை வைத்திருக்கிறார். அப்போது கண்ணபெருமான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இவரோடு வந்து சண்டையிடுகிறார். ஜாம்பவன் கிருஷ்ணர் யார் என்று தெரியாமல் அவரோடு 27 நாட்கள் சண்டையிடுகிறார். பின்னர் தான் யார் என்பதையும் கிருஷ்ணர் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு கிருஷ்ணரே ராமாவதாரம் என்பதை அறிந்து அடிபணிந்ததோடு தன்னுடைய மகளாகிய ஜாம்பவியையும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இவ்வாறாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. பல அவதாரங்களை திருமால் எடுத்த போதும் அந்த அவதாரங்களிலெல்லாம் உடன் நின்ற ஓர் பெரிய வல்லமை வாய்ந்தவர், பலசாலி, அறிவாளி, பொறுமையுடையவர், நிதானமாக யோசிப்பவர் என்று பல்வேறு குணங்களை கொண்டவர்தான் நமக்கு ஜாம்பவனாக காட்டப்படுகிறார். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது என்றால், விஷ்ணுவின் மகன் என்பதனால் ஒன்று, ஜம்பூத்தீவாகிய நாவலந்தீவிலே பிறந்ததால் அவருக்கு ஜாம்பவன் என்கின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்ற இடத்தில்தான் அவருடைய வயதே நமக்கு தோன்றுகிறது என்றால், யுகம் யுகமாக இருந்து வருகின்ற ஒருவர்தான் ஜாம்பவன். அந்த ஜாம்பவன்தான் இராமாயணத்திலே அனுமனுக்கு பலத்தை உணர்த்துகின்றார். இப்படியான அரிய செய்திகளை நாம் வந்து புராணங்களிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். அறிவியல் சில நேரங்களிலே ஒரு ஆச்சரியத்தை நமக்கு காட்டுகிறது. அதுபோல் புராண கதைகளிலும் இந்த ஆச்சரியங்களை நாம் பார்க்கலாம். இதை போன்ற பாத்திரங்கள் இராமாயணத்திலும் பாரதத்திலும் காணப்படுகின்றன. தொடர்ந்து அந்த பாத்திரங்களையும் நாம் பார்ப்போம். இப்போதைக்கு ஜாம்பவனை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கும் ஜாம்பவன் இருக்கிறாரா? இருக்கத்தான் செய்கிறார். எப்படி தெரியுமா? கார்ட்டூன் வடிவத்திலே குழந்தைகள் பார்க்கக்கூடிய மாஷா அண்ட் த பியர் என்கின்ற பகுதியிலே ஒரு கரடியும் ஒரு குழந்தையும் பார்க்கிறோம். அந்த கரடியை பார்க்கிற போது நமது ஊர் ஜாம்பவான் தான் மீண்டும் நினைவு கூறுகிறார். ஜாம்பவான் சிரஞ்சீவி தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: நேரம் காலை 8:35.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: நெர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் தம்மனம்பட்டி பகுதியிலிருந்து கீர்த்தி சிவானி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம், கால் 9965523.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா.

0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
0: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
2: பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான், இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பற்ற மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முத வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன், என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டால் இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.

0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால் நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எட்டு மணி 53 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பிக்கிட்டு இருக்காங்க. தருமபுரி காந்தி நகர் பகுதியிலிருந்து பிரவீனா அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கடத்தூர் வேப்பிலைப்பட்டி பகுதியிலிருந்து சுஜி சண்முகராஜ் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மீசைய முறுக்கு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேர்களை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: இரண்டு மன்னர்களுக்கிடையே சண்டை. ஒரு மன்னர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர் தன்னுடைய காதலியை மணப்பதற்காக சென்றார். அப்போது காதலி ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்விக்கு விடை சொன்னால்தான் நான் உங்களை திருமணம் செய்வேன். என்ன கேள்வி? உலகத்தில் ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள் என்ற கேள்விக்கு விடை சொன்னால்தான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்று அந்த பெண் போட்ட நிபந்தனை. உலகில் ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள் என்ற கேள்விக்கு விடை தேவைப்பட்டது. பலரிடமும் கேட்டு பார்த்தார் வெற்றி பெற்ற மன்னர். யாரிடமும் விடை கிடைக்கவில்லை. அவரது நண்பர் அவருக்காக பலரை தேடி போனார்கள். விடை கிடைக்கவில்லை. பிறகு தோற்ற மன்னரிடம் சொன்னார் வென்ற மன்னர், நான் விரும்பிய காதலியை திருமணம் செய்வதற்கு அவள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதிலை நீங்கள் சொன்னால் உங்களை விடுதலை செய்து உங்களுடைய நாட்டையே திரும்ப தந்து விடுவேன். இப்போது தோற்ற மன்னரின் நண்பர் பலரிடமும் அந்த கேள்வியை கேட்கிறார். தோற்ற மன்னரின் நண்பர் ஒரு வயதான கிழவியை சந்திக்கிறார். அந்த கிழவியிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். உலகத்தில் ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள்? அந்த வயதான கிழவி, கோரைப்பற்களுடைய அந்த கிழவி, பார்ப்பதற்கே குரூரமாய் இருக்கிற அந்த கிழவி சிரித்துக் கொண்டே சொன்னாள், இந்த பதிலை நான் சொல்வேன், சொன்னால் நீ எனக்கு என்ன தருவாய்? என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் என்றார். கிழவி ஒரு நிபந்தனை போட்டாள். என் நிபந்தனையை மீறக்கூடாது, மீறாமல் இருந்தால் நான் பதிலை சொல்வேன். சரி என்றான் தன் நண்பனை காப்பாற்றுவதற்காக தோற்ற மன்னனின் நண்பன். போது கிழவி போட்ட நிபந்தனை இதுதான், நான் சரியான விடையை சொல்வேன், அந்த விடையை நீ சொல்லிவிட்டு உன் நண்பனின் பிரச்சனை தீர்ந்த பிறகு அதற்கு பதிலாக என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் யோசித்தான். நண்பனுக்காக தியாகம் செய்வது என்ற முடிவுக்கு வந்து சரி என்றான். இப்போது அந்த கிழவி சொன்னால், உலகத்தில் ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள் என்ற கேள்வி, அதற்கான விடை இதுதான். ஒரு பெண் தன்னுடைய முடிவுகளை தானே எடுத்துக்கொள்ள விரும்புகிறாள். தன் முடிவுகளின் மீது பிறர் கருத்தை திணிப்பதையோ தலையிடுவதையோ அவள் ஒருபோதும் விரும்புவதில்லை. இதுதான் பெண்களின் இயல்பான எண்ணம். இந்த விடையை கிழவி சொன்னவுடன் அப்படியே சென்று தன் தோற்ற மன்னனிடம் சொல்வான். தோற்ற மன்னன் வென்ற மன்னனிடம் சொல்வான். வென்ற மன்னன் தன் காதலியிடம் சொல்லி அவள் திருமண மாலை சூட்டி விடுவார். இப்போது தோற்ற மன்னனை விடுவித்து விடுவார். அந்த நாட்டுக்கு ஒப்படைத்து விடுவார் அந்த வென்ற மன்னர். இப்போது தன் நண்பனின் பிரச்சனையை தீர்த்த அந்த நண்பன் அந்த கிழவியை சந்திக்க வருவான். கிழவி இருக்க மாட்டால், அங்கே ஒரு பேரழகி இருப்பாள். நான் ஒரு கிழவியை சந்தித்தேன், எங்கே என்று கேட்பான். அவள்தான் நான். என்ன அதிசயமாக இருக்கிறது என்று கேட்பான். ஆம், நான் பாதி நேரம் கிழவியாக இருப்பேன், பாதி நேரம் அழகியாக இருப்பேன். நீ வாக்கு கொடுத்திருந்தா என்னை திருமணம் செய்து கொள்வதாக. உன்னிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உன்னோடு கழிக்கிற நேரத்தில் நான் அழகியாக இருக்க வேண்டுமா, அல்லது வெளி உலகத்திற்கு நீ என்னை அழைத்துச் செல்கிற நேரத்தில் அழகியாக இருக்க வேண்டுமா, எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று அந்த கிழவி கேட்டான். இளைஞன் சொன்னான், நீதானே சொன்னாய் ஒரு பெண் தன்னை பற்றிய முடிவுகளை தானே எடுக்க விரும்புவாள் என்று. நீயே முடிவு செய்து கொள், எப்போது அழகியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள். இப்போது சிரித்துக்கொண்டே அந்த பேரழகி சொன்னாள், இனி நான் எப்போதும் அழகியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் வாழ்க்கையின் போக்கில் பெண்கள் சுதந்திரமாக சிந்தித்து செயல்பட விரும்புகிறார்கள். காலம் காலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எப்போதும் சுதந்திர சிந்தனையோடு செயல்பட விரும்புவதே அவர்களின் உள்மனதின் ஆழ்மனதின் எண்ணம் என்பதைத்தான் இது காட்டுகிறது.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உற்சகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தின் நேரம் காலை 9:06.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலைகள் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, சொட்டு மருந்து கொடுப்போம், போலியோ தவிர்ப்போம் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் ஏ கார்த்திகா அவர்கள். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30, மற்ற 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31, மற்ற 94-86-65-20-25. நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
0: மேடம். சரிங்க மேடம், இப்போ தருமபுரி மாவட்டத்தில் குழந்தைகள் நல அலுவலராக இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக பணிபுரியுறீங்க மேடம்?
1: நாங்கள் வேலைக்கு வந்து 10 வருஷம் ஆகுதுங்க, தருமபுரி வந்து 2 இயர்ஸ் ஆகுது.
0: சரிங்க மேம், இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் குழந்தைகள் நல திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது கொஞ்சம் விவரிச்சு சொல்லலாமே.
1: தருமபுரி மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன குழந்தைகள் நல திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், ருட்டீன் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது புதன்கிழமைனா எல்லா அங்கன்வாடி மையங்கள், துணை சுகாதார நிலையங்களில் வந்து தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் ஏ திரவம் வழங்கும் திட்டம் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுடைய NDD பூச்சி மாத்திரைகள் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதுக்காக நம்ம வந்து வீட்லேயே ORS அண்ட் ஜிங்க் அந்த டேப்லெட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி IDCF அப்படின்னு சொல்லுவோம், அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது.
0: சரிங்க மேடம், இப்போ போலியோ சொட்டு மருந்து ஒரு முக்கியமான ஒன்று, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம்?
1: போலியோ சொட்டு மருந்து இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து சில நோய்களை வந்து தடுப்பூசியினால் எராடிகேட் பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம நாட்டிலேயே இல்லாத ஒழிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் போலியோவும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் 2014 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம போலியோ ஃப்ரீ அப்படின்னு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸில் இன்னும் போலியோ வந்து ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு முறை எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து அளிக்கிறோம்.
0: சரிங்க மேடம், இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அவங்களுக்கான சிறப்பு கவனமெல்லாம் என்னென்னலாம் இருக்குது?
1: ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எங்களது வந்து RBSK அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து வட்டாரத்துக்கு 2 மருத்துவ அலுவலர்கள் இருப்பாங்க, ஆண் பெண். அவங்க வந்து அங்கன்வாடி மையங்களில் வந்து போய் பரிசோதனை செய்வாங்க, பிறந்த குழந்தைகளை பரிசோதனை செய்வாங்க. அங்கே வந்து அவங்க எதெல்லாம் எடை குறைவாக இருக்கிற குழந்தைகள் இல்லை நம்ம நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் நம்மளுடைய மருத்துவ கல்லூரியில் வந்து நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ அங்கே அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஊட்டச்சத்துக்கு தேவையான என்னென்ன சாப்பிடணும் அதே மாதிரி அங்கேயே வந்து அட்மிஷன் போட்டு சில உணவுப் பொருட்கள் அவங்களுக்கே வழங்கிட்டு இருப்பாங்க அங்கேயே.
0: சரிங்க மேடம், இப்போ குழந்தைகள் வந்து பிறந்துட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகிறாங்க, அவங்களோட வளர்ச்சியை கண்காணிக்கிறதுக்கு உங்களோட திட்டங்கள்லாம் என்ன?
1: அதுதான் எங்களுடைய RBSK டீம் தான்.

0: அந்த டீமில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸரு, ஸ்டாஃப் நர்ஸு, எஸ்ஹெச்என்னு அண்ட் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டு மானிட்டர் பண்ணுவாங்க, கண் பார்வை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க.
1: சரி மேடம், இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து குறை மாதத்தில் பிறந்துடுறாங்க, அவங்களுக்கான சிறப்பு பராமரிப்பு, சிறப்பு கவனங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது?
0: குறை மாதத்தில் மெடிக்கல் காலேஜ்லேயே இப்போ எங்கே பிறந்தாலும் வந்து நமக்கு அட்மிஷன் வந்து நம்மளுடைய மெடிக்கல் காலேஜில் இருக்குது. என்ஐசியூ அப்படின்னு சொல்லிட்டு நியூனட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்ற அங்கே ஒரு அட்மிஷன் யூனிட் இருக்குது. அங்கே வந்து குழந்தையுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணுமோ அதெல்லாம் பாதுகாப்பாக கொடுத்து குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க.
1: சரி மேடம், இப்போ குழந்தைகளுக்கு பொதுவாக காணப்படுற நோய்கள் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமா?
0: குழந்தைகளுக்கு பொதுவாக அதிகமாக வந்து
1: சீசனல் குறைபாடு மூலமா,
0: ஊட்டச்சத்து குறைபாடுனா அனீமியா தாங்க மேஜர் இப்போ இருக்கிறது, ரத்த சோகை நோய். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம இந்த அனீமியாவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கோம். அதாவது குழந்தை பிறந்தபோதே தொப்புள் கொடியை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணுறோம், அப்புறம் 6 மாதத்துலேருந்து

0: எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமா?
1: குழந்தைகளுக்கு பொதுவாக அதிகமாக வந்து
0: ஊட்டச்சத்து
1: சீசனல்
0: குறைபாடு
1: டிசீஸஸ்
0: மூலமா.
1: ஊட்டச்சத்து குறைபாடுனா அனீமியா தாங்க மேஜர் இப்போ இருக்கிறது, ரத்த சோகை நோய். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம இந்த அனீமியாவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கோம். அதாவது குழந்தை பிறந்தபோதே தொப்புள் கொடியை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணுறோம். அப்புறம் 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரையும் IFS சிரப்பு கொடுக்குறோம். அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, அங்கன்வாடியிலையுமே கொடுக்குறாங்க. அப்புறம் 5 வயசுலேருந்து 10 வயசு வரையும் டேப்லெட் கொடுக்குறோம், ஒரு பிங்க் கலரில் இருக்கும். திரும்ப 10 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அதே விப்ஸ் வீக்லி அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பள்ளிகளில் வியாழக்கிழமனா கொடுப்பாங்க. ஸோ இந்த அனீமியா வந்து, ஸோ குழந்தைகள் வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இந்த நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து தடுக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சின்னா இப்போதைக்கு அனீமியா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: சரி மேடம், இப்போ பள்ளிகள்லாம் மாணவர்களோட சுகாதாரத்திற்கு என்னென்னலாம் இருக்குது?
1: பள்ளி சுகாதாரத்திற்கு பள்ளிகளில் வந்து எங்களது வந்து இந்த வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு VHN என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி வீக் வந்து பள்ளிகளை வந்து பார்வையிடுவாங்க. ஸோ அப்போ குழந்தைகளுக்கு சில என்னது உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேம் RBSK டீம் தான். ஸோ ஸ்கூல் ப்ரோக்ராமை வந்து கவர் பண்ணுறது எல்லாமே RBSK தான். அங்கே 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான IECs கொடுப்பாங்க. ஸோ உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்க வந்து திரும்ப மேலிடத்துக்கு பரிந்துரை செய்வாங்க. நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் எல்லாரும் மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்போ தேவையான மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம RBSK டீம் மூலமா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன கேர் வேணுமோ அதை கொடுத்து அவங்கள சரி பண்ணிவிடுவாங்க.
0: சரிங்க மேடம், இப்போ போலியோ சொட்டு மருந்து இருக்கிறீங்களா, அது எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கலாம், இல்லை வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கா?
1: குழந்தை பிறந்ததுலேருந்து, நேற்று தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் நேற்றுல அதாவது இன்னையிலேருந்தே குழந்தை 5 வயது முடியும் வரை கொடுக்கலாங்க.
0: சரி மேடம், இப்போ குழந்தைக்கு போலியோ சொட்டு கொடுக்கும்போது காய்ச்சல் எதனா செக் பண்ணணுமா?
1: குழந்தைக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்காங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் அந்த குழந்தைகளை தவிர்த்து மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். காய்ச்சல் இருக்குது, வயிற்றுப்போக்கு இருக்குது, ஏதாவது மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, சிக் சைல்டாக இருக்குன்னா அவங்கள தவிர மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம்.
0: சரி மேடம், இப்போ போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்றோம், இப்போ சைடு எஃபெக்ட் அதாவது இப்போ பொதுவாக இப்போ காய்ச்சல் வரும்ல, மற்ற ஊசிகள்லாம் போடும்போது இது அந்த மாதிரி எதனா
1: இல்லை? போலியோ சொட்டு மருந்துக்கு அந்த மாதிரி காய்ச்சல் எதுவும் வராதுங்க.
0: சரி மேடம், தொடர்ந்து பேசலாம், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
0: ஒன்பது 9:16 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்றைக்கி வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சொட்டு மருந்து கொடுப்போம், போலியோ தவிப்போம், நேரலையில் பங்கேற்று நிறைய விவரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தர்மபுரி மாவட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் A. கார்த்திகா அவர்கள்.

0: தொடர்ந்து பேசலாம். மேடம், இப்ப தடுப்பூசிகள்லாம் குழந்தைகளுக்கு இல்ல மற்றவங்களுக்கெல்லாம் பொதுவா என்ன நல்லா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லாமே.
1: தடுப்பூசிகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ பொதுவாக ஒரு 11 தடுப்பூசிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ குழந்தைகளுக்கு. குழந்தை பிறந்ததுல இருந்து வந்து 2 வயது முடிய நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளே அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் 5 வயசு 10 வயசுல பள்ளிகளில் கொடுக்குறோம். ஸோ இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து கண்டிப்பாக தோல் ஊசின்னு அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பிசிஜி. ஸோ அது வந்து நமக்கு காசு நோய் வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்குறோம். அடுத்து வந்து அப்போவே ஒரு ஓபிவி கொடுத்துருவோம், அதாவது ஓரல் போலியோ வேக்சின்ஸ் 2 ட்ராப்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற தடுப்பூசி ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தை அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுக்காக குழந்தை பிறந்த 24 மணி நேரத்தில் அந்த தடுப்பூசி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்து இந்த 6 வாரம் 10 வாரம் 14 வாரம் ஸோ இந்த மாதிரி இந்த 6 10 14 நம்ம தடுப்பூசி கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து நம்ம போலியோ வேக்சின் கொடுப்போம், ரோட்டா கொடுப்போம், பிசிவி கொடுப்போம். ஸோ ஓரல் போலியோ இல்லாமல் அப்புறம் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் ஐபிவியும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு 9 மாதத்தில் மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா இந்த தட்டமைக்கான தடுப்பூசிகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1.5 வயசில் வந்து அதாவது பென்டா அப்படின்ற தடுப்பூசி இந்த 6 10 14 வாரங்களிலே கொடுத்துடுவோம். அது வந்து ஒரு 5 நோய்களுக்கு எதிராக கொடுத்துட்ருக்கோம், அதாவது பர்டோசியஸு, டிப்தீரியா, டெட்டனஸு, அப்புறம் ஈமோஃப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படின்றது, இன்னொன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ நம்ம அந்த பிறந்த உடனே 24 மணி நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா இந்த பென்டா கொடுத்தனா அந்த ஹெப்படைட்டிஸ் பி எதிரான தடுப்பு செயல்முறை வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பென்டா கொடுக்கறதுனால கிடச்சிரும். அப்புறம் நம்ம 1.5 வயசில் கொடுக்குறோம். 1.5 வயசில் டிபிடியும் எம்ஆர் மீசில்ஸ் அண்ட் ருபெல்லாவும் கொடுக்குறோம். ஸோ இந்த 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இந்த தடுப்பூசி எடுத்துக்கிடும். ஸோ அதுதான் வந்து நமக்கு நம்மளோட முக்கியமான எய்ம். ஏன்னா இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த நோய்களால் தான் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அதிகமாகிடும். ஸோ அதனால் 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு எல்லா தடுப்பூசியும் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பேரண்ட்ஸும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட்.
0: சரிங்க மேடம், நம்ம கூட நேயர்கள் இணைகிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம், நான் காப்பரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: இது வந்து நீங்க இதை வந்து ஆன்லைன்ல எப்படி பராமரிக்கிறீங்க? அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய ஆப் எல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க, இதுல ஊசி போட்டிருக்கிறது எல்லாமே அது சம்பந்தமா ஒரு தகவல்.
1: தடுப்பூசிக்கு வந்து மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி யூவின் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குங்க. ஸோ அங்கே அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அந்த அம்மாவோட ஆதார் நம்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இதுவரை என்னென்ன தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்பப்போ தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. ஸோ பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு யூவின் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குங்க.
0: சரி மேடம், அவங்க இடப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. சரி மேடம், இப்போ போலியோ சொட்டு மருந்து இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எத்தனை முகாம்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்?
1: நமக்கு பொதுவாக இப்போ தருமபுரி மாவட்டத்தை 984 முகாம்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் எல்லா அங்கன்வாடி மையங்கள்லையும் தடுப்பூசி தடுப்பு மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொடுப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம எங்கே எங்கெல்லாம் அப்படின்னா அதிகமாக மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில், டோல் பிளாசாவில், அதே மாதிரி மொபைல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரொம்ப பஸ் ஏறி போக முடியாத ஏரியால இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு நம்ம டீமே வந்து வண்டி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது டோட்டலாக 984 முகாம்கள் இருக்கு.
0: சரி மேடம், இப்போ பள்ளிகள்லாம் வந்து புல்லுநீக்க மாத்திரைகள் கொடுக்குறீங்க, அதனுடைய அவசியம் என்ன மேடம்?
1: அந்த ஆல்பெண்டசோல் மாத்திரை வந்து புழு நீக்க மாத்திரைகள் தான், அதாவது வருடத்திற்கு 2 டைம் கொடுப்போம், பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து நிறைய வார்ம் இன்ஃபெஸ்டேஷனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா வயிற்று வலி இருக்கும், அனீமியா வரும். ஸோ அதனால் ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க, குழந்தைகளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வருடத்திற்கு 2 முறை இந்த ஆல்பெண்டசோல் டேப்லெட் பள்ளிகள்லேயே கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்கறதுனால நமக்கு இந்த புழு தொற்று ஏற்பட்டிருந்தா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக நீக்கப்படும். ஸோ அப்போ குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், அனீமியா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் அதில் இருக்கு.
0: சரி மேடம், நம்ம கூட நேயர்கள் இணையராக வணக்கம்.
3: சிறப்பு விருந்தினருக்கும் ஐயாவுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவில் என்ன
1: சொல்லுங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க.
3: என்னோட சந்தேகம் இந்த குழந்தை பிறக்குதுல்ல,
1: ஆமாங்க,
3: இந்த போலியோ பத்தி எல்லாம் சொல்றீங்க,
1: சொல்லுங்க.
3: இந்த எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ஊசி போடணும் பாத்தீங்கன்னா, இந்த மஞ்சள் காமாலம் சொல்லக்கூடிய

0: வருதுங்க.
1: அப்புறம் அந்த ஊசி போடுங்க, சில பிள்ளைங்களுக்கு மேல அந்த கையில பாத்தீங்கன்னா துப்புல மாதிரி வந்துருது.
0: சரிங்க,
1: இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்கன்னா வாழ கேட்டுங்க.
0: சரிங்க, குழந்தை வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து நம்ம என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இதை மருத்துவமனையிலே கொடுத்துருவாங்க. எங்கே குழந்தை பிறக்குதோ அங்கேயே அவர் சொன்னார்லேயே கையில் கொப்பளம் அப்படின்றது பிசிஜி தான், தோலூசி. அது போட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு கொப்பளம் மாதிரி வரும், அது ஒரு ஸ்கார் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால எந்த பாதிப்பும் குழந்தைகளுக்கு கிடையாது. ஸோ அப்போயே ஒரு போலியோ மருந்து, போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த மஞ்சள் காமாலை, ஹெப்படைட்டிஸ் பி, அந்த வைரஸ்னால வரக்கூடிய மஞ்சள் காமாலையை மட்டும்தான் அது தடுக்கும். ஸோ அதுக்கான தடுப்பூசி கொடுக்குறாங்க. அதே தான் நம்ம சொன்னேன், 6 வாரம் 10 வாரம் 14 வாரம். நீங்கள் சிறு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் ஒரு 5 தடுப்பூசி கொடுப்பாங்க. அதாவது பென்டா கொடுப்பாங்க, ஓபிவி, ரோட்டா, பிசிவி, ஐபிவி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்பல்சரி எல்லோரும் எடுத்துக்கணும். அதே மாதிரி 9 மாதம் 270 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இந்த மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா தட்டமைக்கான தடுப்பூசி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு அவசியமான தடுப்பூசி தான். அதுக்கப்புறம் 1.5 வயசு முடிகிறதுக்குள்ளார இந்த டிபிடி அண்ட் எம்ஆர் வேக்சின்ஸ் கொடுப்போம், அதுவும் மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சின்ஸ். ஸோ இதுவும் எடுத்துக்கணும். இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகமான காய்ச்சல் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்லை மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செவிலியர்களே வந்து தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் பாராசிட்டமால் சிரப்பு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அது எவ்வளோ அளவு கொடுக்குறாங்களோ அது 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுத்துக்கலாம். ரொம்ப அதாவது சிரப்பு கொடுத்தும் காய்ச்சல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை வந்து மேல் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் காலேஜோ இல்லை ஜிஹெச்லேயோ போயிட்டு
2: நேரில் அணுகலாம்,
0: அங்கே பார்த்துக்கலாம்.
2: சரிங்க மேடம், மற்ற நேயரோட சந்தேகங்களை கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
3: சார், பொம்புடி விடிவில் நகர்ல இருந்து மோகனா பேசுறேங்க சார்.
2: சொல்லுங்க உங்களோட கேள்வி கேளுங்க.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
3: மேம், குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த தடுப்பூசி வந்து போடுறோங்க மேம்.
0: சரிங்க.
3: இப்போ வந்துட்டு இப்போ டெலிவரி ஆனாவே டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த டேபிள் அந்த அட்டை போட்டு இந்தந்த மாசத்துல இந்தந்த நாள்ல தடுப்பூசி போடலாம், இல்ல போலியோ சொட்டு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்றத குடுத்துறாங்க. அத நாங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க மேம். ஆனா வந்து என்னென்ன மாசத்துல போடுற தடுப்பூசியா இருக்கட்டும் இல்ல போலியோ சொட்டு மருந்தா இருக்கட்டும், அது எது எதனுடைய தடுக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க மேம்.
0: சரி, ஒரு ஒரு டைம் தடுப்பூசி போடும்போது அது கிராம சுகாதார செவிலியர் சொல்லுவாங்க எந்த தடுப்பூசி என்னென்ன நோய்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிப்பீட்டடாக நம்ம இதோட 3 டைம் அதை பற்றி சொல்லிட்டோம். இனிமே அவங்க கேட்டாங்கன்றதுக்காக சொல்கிறோம். பிசிஜி அப்படின்றது காச நோயை வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். இந்த ஓரல் போலியோ வேக்சின் அண்ட் ஐபிவி இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அப்படின்ற 2 தடுப்பூசி இருக்குது. இது வந்து இளம்பிள்ளை வாத நோய் வராமல் தடுக்கிறதுக்கு கொடுக்குறோம். ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே கொடுக்கறது. ஸோ அதுவும் வந்து ஹெப்படைட்டிஸ் பினால வரக்கூடிய மஞ்சள் காமாலை வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறோம். அடுத்து பென்டா வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 6 வாரம் 10 வாரம் 14 வாரத்தில் கொடுக்குறோம். ஸோ அதில் 5 நோய்களுக்கு எதிரான தடுப்பு மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், கக்குவா நிருமல், ரெனஜென்னி, இன்னொன்று ஒரு மூளைச்சவு அலர்ஜி காய்ச்சல் வருது, இன்னொன்று வந்து நிமோனி, அதை ஹெப்படைட்டிஸ் பி அதே தான். ஸோ இந்த 5 நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த பென்டா வேக்சின் கொடுக்குறோம். அப்போ ஓபிவி, ரோட்டா வேக்சின் வந்து ரோட்டா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு மட்டும் கட்டுப்படுத்தும். ஸோ மற்ற கிருமினால் வரக்கூடிய வயிற்றுப்போக்கு அதை தடுக்காது, அது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மீசல்ஸ் ருபெல்லா, அது வந்து தட்டமை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த தடுப்பூசி கொடுக்குறோம்.
2: சரிங்க மேடம், நம்ம கூட நேயர்கள் இணையறாங்க. வணக்கம்
4: ஐயா. வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் ஐயா.
2: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க ஐயா.
4: டாக்டர் மேம், இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஊசி போடுறோம், அந்த வேக்சினேஷன் அப்படின்னு போட்ட உடனே ஒரு 2-3 டேஸ் அந்த மைல்டான அந்த ஃபீவர் அப்படிங்கறது ரொம்ப காமன் தானா, அது எதனால அந்த ஃபீவர் ஏற்படுது, அந்த சமயங்கள்ல குழந்தைகளுக்கு ஃபீவர் ஏற்பட்டது அப்படின்னா அதை பதட்டப்பட வேணாமா, அதற்கு மெடிசின்ஸ் அப்படிங்கறது கொடுக்கலாமா, அந்த ஜுர மாத்திரை, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க, எல்லா தடுப்பூசிகள் போட்டாலும்லாம் காய்ச்சல் வராது. பட் நான் சொன்னேன் இந்த பென்டா டிபிடி இது ரெண்டு போட்டாலும் கொஞ்சம் காய்ச்சல் வந்து குழந்தைக்கு இருக்கும். அது அந்த வைரஸ் அந்த வேக்சினோட தன்மை. ஸோ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது, அதாவது குழந்தை வந்து நம்ம சிரப்பு கொடுத்தோடனே காய்ச்சல் குறைஞ்சிடுது, குழந்தை ஆக்டிவாக பால் குடிக்குது, காய்ச்சல் இல்லாத போது நல்லா விளையாடுது அப்படின்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் நம்ம சிரப்பு கொடுத்தும் குழந்தைக்கு காய்ச்சல் குறையல, குழந்தை ஆக்டிவாக இல்லை, ரொம்ப சோர்வாகவே இருக்குது, பால் குடிக்கலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம மருத்துவமனையை அணுகணும். இது வந்து ஒரு காமன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது.

0: அதாவது எல்லா மருந்தும் எல்லாத்துக்கும் வந்து ஒத்து வராது. ஸோ அப்போ தடுப்பூசினால் ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த அந்த சைன்ஸ் டேஞ்சர் சைன் தெரிஞ்ச உடனே காய்ச்சல் குறையில குழந்தை சோகமாக இருக்குது பால் குடிக்கல அப்படின்னா இமீடியட்டாக மருத்துவமனை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைய சரி பண்ணிடலாங்க.
1: சரி மேடம், அடுத்த நேயர் இணைங்க. வணக்கம். வணக்கம்.
2: இதுவரைக்கும் இனிமையான காலை வணக்கம். செம்பல் முருகேசன்.
1: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
2: அதாவது நம்ம குழந்தைங்க அப்படியே அப்படி கழுத்து இதெல்லாம் பயங்கரமா திடீர்னு காரணம்
0: அதுதாங்க அலர்ஜி. அதாவது என்னன்னா நம்ம தடுப்பூசி அதாவது எல்லா மருந்து மாத்திரைகளும் எல்லாருக்குமே யூஸ் ஆகாது. பெரியவங்களுக்கே கூட சில டைம் கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, கருவாடு சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த தடுப்பூசி போட்ட உடனே அந்த குழந்தையுடைய உடம்புல அது ஒத்துக்கல. ஸோ அந்த எதிர்ப்பு வினையை தான் தோளில் தடிப்பு தடிப்பாக காமிக்குது. ஸோ அப்போ அந்த இதுக்கு அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இமீடியட்டாக ஒரு மருந்து எல்லாருமே கிராம சுகாதார செவிலியர் வந்து தடுப்பூசி எங்கே போடுறாங்களோ அங்கேயே அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை கொடுத்த உடனே குழந்தைக்கு ஓரளவு மேக்ஸிமம் அது ரெக்கவர் ஆகிடுவாங்க. அப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு அனுப்பி ஒரு ரெண்டு நாள் குழந்தைய அப்சர்வேஷனில் வச்சுருந்து பார்த்து அனுப்பிடலாம். ஸோ இமீடியட்டாக தடுப்பு தடுப்பாக ஆகுது அப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான மருந்து நம்ம கிராம சுகாதார செவிலியர்கிட்டே இருக்குது, அவங்களே கொடுத்துடுவாங்க. அப்புறம் மேல் சிகிச்சைக்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாங்க.
1: சரி மேடம், நம்ம நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் அணியலாம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: நிலையத்தில் நேரம் காலை 9:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிகள் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ, வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
10: தர்மபுரி பண்பலை

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: The Kaveri Engineering College Autonomous
5: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem. Call 9524936156.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
7: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
8: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
7: செம்ம டேஸ்ட்,
8: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
9: Students, listen carefully.
10: Salem la best arts and science college na nama Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
11: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: 9:40 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் சொட்டு மருந்து கொடுப்போம், போலியோ துவைப்போம். நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் தருமபுரி மாவட்ட மக்கப்பேர் மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் ஏ கார்த்திகா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்ப வளரில கர்ப்பம் வந்து நிறைய இருக்கு மேடம், அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லாமே.
1: வளரிளம் கர்ப்பம் அப்படின்றது நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ ரீசன்ட் டைம்ஸு. ஸோ அதாவது டீனேஜ் ப்ரெக்னன்சி, அதாவது ஏன்னா 13, 14, 15 வயசுலேயே கர்ப்பம் வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ஸோ இதனால் தாய்க்கும் பிரச்சனை, குழந்தைக்கும் பிரச்சனை. ஸோ அம்மாவுக்கு வந்து வளரிளம் கர்ப்பம், அந்த டீனேஜ்லேயே இருந்த கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். ஸோ ப்ரீடர்ம் லேபர் அப்படின்றது ரொம்ப காமன் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கே வந்து இங்கே அனீமியா, அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும். ஸோ அதனால் அனீமியா இருந்தது அப்படின்னா குழந்தையுடைய வளர்ச்சி குறைவாக இருக்குங்க. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு, அதாவது அம்மாவுக்கு வந்து இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைக்கும் இதனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, தாய்க்கும் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. இது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த வளரிளம் கர்ப்பத்தை முற்றிலுமாக வந்து தடுக்கிறது தான் முக்கியமான தீர்வுங்க. ஸோ 20-21 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கர்ப்பமாகணும் அப்படின்னா அங்கே தாயும் சேஃபாக இருப்பாங்க, குழந்தையும் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும்.
0: சரி மேடம், நம்ம கூட நிகழ்ச்சியில் நேயர் இணையறாங்க. வணக்கம். இப்போலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரி மேடம், இப்போ தடுப்பூசிகள் நிறைய இருக்குது அந்தந்த மாதத்துக்கு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தடுப்பூசியில் எங்கெங்கெல்லாம் போய் போட்டுக்கலாம், இல்லை அதுக்குன்னு விதிமுறைகள் எதனா இருக்கா?
1: தடுப்பூசிகள் வந்து நம்ம ஃபீல்ட், அதாவது என்ன கிராஸ் ரூட் லெவலில் கொடுக்குறோம். எங்கே அப்படின்னா இது 5000 பாப்புலேஷனுக்கு நமக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் இருக்குது, ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்த் சப் சென்டரு. ஸோ அங்கே நம்ம தடுப்பூசி கொடுக்குறோம் மாதத்தினுடைய முதல் வாரத்தில். அப்புறம் அடுத்த 3 வாரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு துணை சுகாதார நிலையத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அங்கன்வாடியில் கொடுப்பாங்க அடுத்த 3 வாரமும். இது இல்லாமல் அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து

0: எப்போ வேணாலும் போய் போட்டுக்கலாங்க, வாரத்தில் எந்த நாள் வேணாலும் போய் போட்டுக்கலாம்.
1: சரி மேடம், நம்ம கூட நேயர்கள் இணையரங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
2: மேடம்
0: குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடு குடுக்கலாங்க, அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லங்க. இல்லங்க இல்லங்க.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: குழந்தைக்கு
0: காய்ச்சல் இருந்தால் இருந்தா கண்டிப்பா போட வேண்டாம். நமக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, அந்த கேம்ப் வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, சாரி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஏழு நாள் அந்த கேம்ப் இருக்குங்க. நீங்க எப்ப ஒண்ணு உங்க குழந்தைக்கு வந்து காய்ச்சலா இருந்து கேம்ப் பண்ணிக்கு போட முடியலனா அவங்களே வந்து கிராம சுகாதார செவிலியர் வீடுகளுக்கு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி சமயத்திலும் குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள், உங்களுக்கு பக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க. பட் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, குழந்தைக்கு சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம போட வேண்டாம்.
3: சரிம்மா, தகவல் ரொம்ப நன்றிம்மா.
0: சரிங்க.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். யாருங்க வந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்ங்க.
1: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
4: ஒருத்தர் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குதுங்க. இந்த இந்த நாளிலிருந்து வடி எத்தனை நாளைக்கு, எத்தனை நாள் வரைக்கும் போடுவாங்க? வடி எப்போ போடுவாங்க?
0: நாளையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குங்க. வீடுகளுக்கு வந்து அடுத்த, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கேம்ப் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன் இந்த மூணு நாள் வீடுகளில் வந்து போடுவாங்க. ஸோ அப்பவும் போட முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க.
4: நன்றிங்க.
0: நன்றி. தேங்க்யூ.
1: சரிங்க மேடம், இப்போ குழந்தைகளுக்கு எந்தெந்த தொந்தரவு இருந்தால் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்?
0: டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை வந்து இந்த தொந்தரவு இருந்தால் இமீடியட்டாக அவங்க மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். வீட்டிலேயே வந்து வீட்டு வைத்தியம் பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ அதிகப்படியான காய்ச்சல் இருந்தால் இமீடியட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, ஸோ குழந்தை வந்து தனித்தனியாக அதிகமான வயிற்றுப்போக்கு இருந்தால் இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிடுங்க. அந்த மூச்சு விடுவதில் சிரமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்டையை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா வயிறும் நெஞ்சும் சேர்ந்த இடத்துல அப்படியே உள்ளார போயிட்டு, உள்ளார போயிட்டு வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை நாசில்ஸ், மூக்கு வந்து விரிஞ்ச நிலையில குழந்தை வந்து மூச்சு விட விடாம சிரமப்பட்டு இருந்தாலும் இமீடியட்டா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க குழந்தைய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க.
1: சரிங்க. நம்ம கூட நேயராங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம். கோமத்தம்பட்டியில இருந்து முருகேசன் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
5: சளி பிடிச்சிருக்கு, போடலாங்களா வேணாங்களா? சளி இருக்கு கொஞ்சம்.
0: இல்லை, குழந்தை வந்து சளி இருக்குது, ஆக்டிவாக இருக்கான், நல்லா சாப்பிட்றான், விளையாடுறான்னா மைல்டு கோல்டு அப்படின்னா போட்டுக்கலாங்க. இல்லை கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கான், அவன் வந்து சரியாக சாப்பிட்ல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு நம்ம போட்டுக்கலாங்க.
1: வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: ஐயா வணக்கம். காப்பாரப்பட்டி எல் மது சாமி பேசுறேங்கய்யா.
1: சரிங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
6: ஆமா, உங்களுக்கு வணக்கம். அந்த குழந்தை தாயார் குழந்தை இருக்கிறாங்களா இல்லையா, அந்த நேரத்துல வந்து உணவு கற்பற்ற தாய்மார்களை ஏதோ வாயை கற்பற சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த பேதியிலெல்லாம் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன கட்டுப்பாடு அவங்க இருக்கணுமா தாய்மார?
0: தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மா ஏதாவது சாப்பிட்டா குழந்தைக்கு வயிற்று போக்காகுதுன்னு சொல்றீங்களா?
6: ஆமா, எதாவது சாப்பிட்றாங்க, கட்டுப்படுத்த முடியல, அவங்களால வாயை சாப்பிட்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாவே இருப்பாங்க பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு பிறக்க டெலிவரி ஆகல. அதுக்கு எப்படிமா டைமர் இருக்கணும் கட்டுப்பாடு சொல்லுவோம்?
0: இல்லைங்க, அதாவது அம்மா சாப்பிட்றதுனாலலாம் வந்து குழந்தைக்கு அதிகமான பாதிப்பு வராதுங்க. அம்மா வந்து எல்லா விதமான சாப்பாடும் சாப்பிட்லாம், அதிகமான தண்ணி, அதிக காய்கறிகள், இறைச்சி உணவுகள், முட்டை, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு வந்து போதுமான சத்து கிடைக்கும், அம்மாவுக்கும் நல்லபடியாக தாய்ப்பால் வந்து உறும். ஸோ அம்மா சாப்பிட்றதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னா நம்ம குழந்தைய தூய்மையாக பராமரிக்கணும். குழந்தை வந்து ஏதாவது எடுத்து வாயில் வச்சுக்கும், ஸோ அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகளை தவிர்க்கலாம். அம்மா சாப்பிட்றதுனால குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஆகாதுங்க.
6: நன்றி. நன்றிமா.
1: சரிங்க மேடம், நம்ம நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
7: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது.

July 1st, புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா. July 2nd, வியாழக்கிழமை காலை கொடியேற்றம். இரவு சந்தனக்குட ஊர்வலம். தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக. இறைநேசர் அருள் பெறுக.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஒன்பது மணி 55 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். மேடம், இப்போ ஒரு பெண் முதல் முதலாக கர்ப்பமாகறாங்க, திருமணத்துக்கு பிறகு அவங்க என்னென்ன பண்ணணும், எங்கெல்லாம் போய் பதிவு செய்யலாம், அதை சொல்லாமல்.
5: ஒரு பெண் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து பிளானிங், நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம், குழந்தை பெற்றுக்கு போகிறோம் அப்படின்னாவே அவங்க வந்து செவிலியரை, கிராம சுகாதார செவிலியரை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கும் பின்னாடி ரத்த சுகை வராமல் இருக்கும். குழந்தை வந்து கர்ப்பம் தரித்தோடனே குழந்தையுடைய உறுப்புகள் வந்து உடனடியாக நம்ம வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் எந்த குறைபாடும் இருக்காது. அவங்க கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்க HS ஏதோ துணை சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியரை அணுகி அவங்க வந்து கர்ப்பத்தை வந்து பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்களே பிக்மியில் என்ன பண்ணலான்னா அவங்களுடைய ஊர் என்ன, வில்லேஜ் என்னன்னு போட்டாங்க அப்படின்னா அவங்களே அந்த கர்ப்பத்தை பதிவு பண்ணாங்கன்னா அந்த கிராம சுகாதார செவிலியர் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில், அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போய் கர்ப்பத்தை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ கர்ப்பம்னு தெரிஞ்சவொன்னே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்ரோச் பண்ணுறது நல்லது. ரொம்ப லேட்டாக ஒரு 6 மாதம் கழித்து 7 மாதம் கழித்து வர்றதுனால குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள், ஊட்டச்சத்து பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இதயம் சார்ந்த ஏதாவது நோய்கள் இருக்குது, அந்த மாதிரி அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால் ஒருத்தவங்க கர்ப்பம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மருத்துவமனைக்கு வர்றது நல்லதுங்க.
4: சரி மேடம், ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். குழந்தைகளோட மனநலத்தை பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் மேடம்?
5: குழந்தைக்கு வந்து உடல்நலம் அண்ட் மனநலம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மனநலம் பாதுகாக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பீரியடில் அவங்களோட அன்பு அரவணைப்பு, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள விளையாட வைக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து அவங்க மனநலத்தை வந்து பாதுகாக்கும். ஸோ நிறைய மானிட்டர் பார்க்காம இருக்கிறது வெல் அண்ட் குட். மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு குழந்தைய வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உடல் நலம் தான் குழந்தைக்கு மனநலம். அதே மாதிரி ஆஸ் எ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல், டச்சு, அந்த மாதிரியான சென்சேஷன்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளோட மனநலம் நல்லாயிருக்கும்.
4: சரி மேடம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ முக்கியமாக பெற்றோர்கள் வந்து கவனத்தில் கொள்ள

0: வேண்டியவெல்லாம் என்னென்ன குழந்தைகள் பாதுகாப்பில் இல்லை குழந்தைகள் நலத்தில்?
1: குழந்தைகள் நலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தைகளுடைய உடல் அண்ட் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா அவங்க இமீடியட்டாக மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதாவது பிறந்த குழந்தை அப்படின்னா குழந்தை தூங்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க தெரியாது. கொஞ்சம் பெரிய குழந்தை இருந்தால் கூட விளையாடல சோகமாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குழந்தை சரியாக பால் குடிக்கல, அழுவுறதே வந்து ரொம்ப வீக் கிரையாக இருக்குது, ரொம்ப கார் கார்னு கத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி அழுவில் குழந்தை பால் குடிக்கல, ரொம்ப சோர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்துடணும். அதே வந்து குழந்தை வந்து கொஞ்சம் நடக்க ஓடி விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா நான் முன்ன சொன்ன பிரச்சனைகள் தான். ஸோ குழந்தை சாப்பிட்றதுல பிரச்சனை இருக்குது, மூச்சு இழுக்கிறதுல மூச்சு வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது, அதிகமான வயிற்றுப்போக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கூட்டிகிட்டு வந்துடணுங்க. குழந்தைக்கு போடுகின்ற தடுப்பூசிகளை தவறாமல் போடணும். ஸோ எந்தெந்த டைமுக்கு கிராம சுகாதார செவிலியர் எழுதி கொடுக்குறாங்களோ அந்தந்த டைமுக்கு தேவையான தடுப்பூசிகளை அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு கொடுக்குற அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சிரப்பு 6 மாதத்துலேருந்து 5 வருடம் வரையும் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து வீக்லி 2x கொடுக்கணும், திங்கக்கிழமை வியாழக்கிழமை 1 ml கொடுக்கணும். ஸோ இந்த சிரப்பை வந்து அவசியம் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி என்னென்ன சத்து டானிக்லாம் கொடுக்குறாங்களோ, குழந்தை வந்து இப்போது ஒரு நம்ம மெடிக்கல் காலேஜ் வந்து அட்மிட் ஆயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேபி கேர் கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் விட்டமின்ஸ் சத்து டானிக் தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து தவறாமல் கொடுக்கணும். தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 மந்த், குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி எடை குறைவான குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அம்மாவோட உடல் மேலே கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அம்மாவோட நெஞ்சிலேயே குழந்தைய வந்து ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்டில் வச்சோம் அப்படின்னா நல்லா பால் குடிச்சுக்கும், குழந்தையோட வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ குழந்தையுடைய அதாவது உடலில் பாதுகாக்க நம்மக்கிட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதை கண்டினியூஸாக அவங்க மருத்துவமனையை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடச்சிரும், என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
0: சரி மேடம், இப்போ குழந்தைகளுக்கு இல்லாத பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்துட விளையாட்டு உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு மேம்?
1: கண்டிப்பாக குழந்தையுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய உடற்பயிற்சி அதாவது மனநலத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உடற்பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் குறைந்தது குழந்தைக்கு 1 மணி நேரமாவது காலையில் அல்லது மாலையில் உடற்பயிற்சியோ இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு இல்லை உடற்பயிற்சியை மேற்கொள்ள வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
0: சரிங்க மேடம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய சார்பாக பொதுமக்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி உங்களுடைய கருத்து என்னென்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஸோ இப்போ வந்து நம்ம இந்த போலியோ பற்றி தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய நாட்டில் போலியோ இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய அண்டை நாடுகளில் போலியோ வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம போலியோ சொட்டு மருந்து மிக மிக அவசியமானது. ஸோ நம்ம தடுப்பூசி கொடுத்து ஒரு நோயை வந்து இல்லாமல் பண்ண முடியும், எல்லாமே பண்ணிட்டோம், பட் எங்கேயோ ஒரு இடத்துல அது ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த போலியோ சொட்டு மருந்து தினத்தை எல்லோரும் வந்து தவறாமல் பயன்படுத்தி பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கிறோம் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக.
0: சரிங்க மேடம், இப்போ நிறைய இணையர்களுக்கு சந்தேகம் இருக்கும், உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்டுக்கலாம், அதுக்கு உங்கள் தொலைபேசி என்ன கொடுக்கலாமே?
1: 9789013523 இது என்னோட பர்சனல் நம்பரு. ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடிய உங்களால் மற்ற இடத்த அப்ரோச் பண்ண முடியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஐடியாக்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான தகவல் கிடைச்சிடும்.
0: சரிங்க மேடம், இவ்வளோ நேரம் எங்ககிட்ட கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை சொன்னீங்க மேடம். உங்களோட தொழில் சிறக்க, உங்களோட பணி சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். நன்றி மேடம்.
1: தேங்க்யூ.
0: நிர்களயத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் சொட்டு மருந்து கொடுப்போம் போலியோ தவிர்ப்போம் நேரலையில் பங்கேற்றார் தருமபுரி மாவட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் ஏ கார்த்திகா அவர்கள். நேர்களது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
2: அதிகாலை நேரம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. திட்டிக் கொண்டிருந்தவர் மனைவி, பெற்றுக்கொண்டிருந்தவர் கணவன். ஒரு வழிப்பாதை போல திட்டிக்கொண்டே இருந்தார் மனைவி. அதிகாலை நேரத்தில் இந்த பரபரப்பு சண்டைக்கு என்ன காரணம்? சற்றே காதுகளை கொடுப்போம். அலுவலகம், அலுவலகம், அலுவலகம். வருஷத்தில் 365 நாளும் ஆஃபீஸ் தானா? என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் அந்த ஆஃபீஸுக்கே தாலியை கட்டி அங்கேயே குடித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். பாருங்கள், உங்களால் நேற்று நான் கோயிலுக்கு போகலை, அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு மனசே சரியில்லை. நான் என்ன உங்களை வந்து ஹோட்டலுக்காக கூப்பிட்டு போக சொன்னேன் நூற்று கணக்கில் செலவழிக்க? நான் என்ன உங்களை வந்து சினிமாவுக்காக கூப்பிட்டு போக சொன்னேன் 100-200 செலவழிக்க? இல்லை நான் என்ன பட்டுப்புடவை கிடைக்கா கூப்பிட்டு போக சொன்னேன் 1000 செலவழிக்க? ஒரு நாளைக்கு 6 வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தானேங்க சொன்னேன். எப்பவும் ராத்திரி 7-8 வந்துடுற நீங்கள், நேற்றுக்கு என்னடானா வேணும்னே ராத்திரி 10 வர்றீங்க. இப்போ என்ன செய்கிறது? நேற்றுக்கு கோயிலுக்கு போய் சாமி முடாதனால எனக்கு மனசே சரியில்லை. படபடவென்று நம் காதே பொறுக்க முடியாத அளவுக்கு கொட்டி கொண்டிருந்தார் மனைவி. கணவர் என்ன செய்வார்? அன்றைக்கென்று மேலதிகாரி அதிக வேலை கொடுத்து விட்டார். இந்த குடும்ப காட்சியை இப்படியே நிறுத்திவிட்டு நம் விஷயத்திற்கு வருவோம். எது தெய்வீகம், எது வழிபாடு, எது கடவுள்? இவை நாத்திக கேள்விகள் அல்ல, ஆத்தியத்துக்குள்ளேயே நாம் எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்விகள். கடவுளை பார்ப்பதையே லட்சியமாக கொண்ட ஒரு இளைஞன் ஒரு நாள் வனத்திற்கு சென்றான். இலை தழை செடி கொடிகள் மரங்கள் அடர்த்தியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு, கடவுளே, உன் குரலை கேட்க முடியாதா என கூவினான். குயில் கூவும் ஓசை கேட்டது. கடவுளே, உன் வார்த்தைகளை கேட்க முடியாதா என சப்தமிட்டான். இடியோசை கேட்டது. கடவுளே, உன் திருமுக தரிசனம் கிடைக்காதா என முறையிட்டான். மின்னல் வெட்டியது. கடவுளே, நீ வந்து என்னை தொடமாட்டாயா என கெஞ்சினான். ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து அவன் தோளில் அமர்ந்தது. தோளில் அமர்ந்த வண்ணத்து பூச்சியை கையால் தட்டிவிட்டு, கடவுள் இல்லை என்று சொல்வது உண்மைதான் போலும் என்று கூறிக்கொண்டே நடையை கட்டினான். இயற்கையின் மொழி தெரியாத வரை இறைவனின் மொழி புரியாது என்பதற்கான கதை இது. தெய்வீகம் என்பதும் இறைமை என்பதும் வழிபாடு என்பதும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கிடைக்கும் வணிகப் பொருள்கள் அல்ல. அவை எங்கும் நிறைந்திருக்கும் பொதுமை பொருள்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானின் ஜீவ காருண்யத்தில் தெய்வீகம் விதையூன்றி இருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கும் இறைமையை நேரம் காலம் இடம் தீர்மானித்து வழிபாடு செய்வதால் பயனில்லை. ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் இறைமையை தரிசிக்கலாம். அர்ப்பணிப்பு உணர்வோடு எப்போதும் இருந்தால் நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.

0: நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9 6 5 2 3 9 9.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0-43-42-24-40-30 என்ற நம் நிறைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நீயிரின் குரல் பதிவு.
6: வணக்கம். தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். பெண்ணாகரம் அடுத்த சத்தியநாதபுரத்திலிருந்து காசி பாட் பேசுகிறேன். எனக்கு நீதியின் மறுபக்கம் என்ற படத்திலிருந்து மாலை கருக்கையிலே சோலை கருங்குயில் என்ற பாடல் வேண்டும். நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில். 10:22 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரிக்கு போகும் பண்பொழுது காலை வணக்கம். ரமேஷ் ஜோதி குட்டபிட்டிலிருந்து பேசுகிறோம். படம் முதல் மரியாதை பாடல் எனி சாங் பாடவும்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: 10:28 நேர்களை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் சேலத்துல இருந்து பிரியா பேசுறேன். படம் காதல் கோட்டை, பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க, அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நெர்களை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். அனைத்து நேயர்களுக்காகவும் காசி படத்தில் என்மன வானில் என்ற பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வது தருமபுரி மாவட்டம் ஏழேரி குணசேகரன். நன்றி. வணக்கம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு
1: மாபெரும்
3: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். 9025400159. Counseling code 2683.

0: நேர்கள் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதில் தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவி குழுக்கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் போன்றவை வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் சாதிச் சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் குடும்ப அட்டை, 5 லட்சத்திற்கு மேல் உள்ள திட்ட அறிக்கை போன்றவை தேவையான ஆவணங்களாகும். வருமான வரம்பை பொறுத்தவரை திட்டம் 1 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். திட்டம் 2 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். எனக்கு பிடிச்ச பாடல் அவ்வை சண்முகி படத்திலிருந்து காதலா காதலா. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: நேர்களை நிறைவுபெற்றது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. நேரம் காலை 10:48.
7: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
8: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினா வந்து இதுல வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகர், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப யம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அதே மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த 8-fold பாத்வேலையும் நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும். பிரத்யேகம் அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகாவை வந்து வகைப்படுத்தலாம். மெயினா இந்த ராஜயோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனா மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகம், தாரன், தியான், சமதி, இது எல்லாமே எது கீழே வரும், அந்த ராஜயோகத்து கீழே வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயாமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து எப்படின்னா அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும். நேத்தி, தோத்தி, நௌலி, பஸ்தி, கபாலபாதி, திராதகா அப்படிம்பாங்க. அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயையும் வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நௌலிங்கிறது வயிற் தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இது எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகாவில வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு, பக்தி, இதையெல்லாம் வலியுறுத்தும். இதை மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம், வழிபாடு முறைகள் ஆகியவற்றில் வந்து இதை வந்து அடங்கும்.

ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள். நான் யார், அது நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனாலதான் இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம் கார சாண்டிங்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில் வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இதை வந்து கருதப்படும். அதனாலதான் இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்மயோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்மயோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகம், உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்கான இதை சொல்ல வர அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க யோகா. அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா செவன் டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க ஏழு மருத்துவர்கள், அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சன்லைட் மங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணா உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த எட்டு டாக்டர் கூடிய வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோஷ தேரி இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த பஞ்சகோஷ தேரி அப்படிங்கறது எதை குறிக்கும்னா பஞ்சகோஷம் என்பது வந்து மனிதனின் இருப்பை ஐந்து அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளில தென்படும்பாங்களா. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போது நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோஷம், பிராணமய கோஷங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இது. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும் தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோஷம் வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோஷம், அதாவது மன உடல் சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா தியானம் செய்வது மூலமாகவும் நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும் நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், இது எதை குறிக்கும் அப்படின்னா அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும் யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோஷங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்த தியானம் மூலமாகவும் பக்தி மூலமாகவும் தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோஷ தேரி எப்படி பார்க்கலாம்னா அன்னமய கோஷங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோஷங்கள் நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோஷங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோஷங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோஷங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க. இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயினா என்னன்னா நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கறத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால இந்த பஞ்சகோச தேரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான் ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமால தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எது இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பாக்கணும், இல்ல சீரான மலச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறது பார்க்கணும், மனம் வந்து எப்பயும்

மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற 5 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாயே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாங்கிறது இது சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா பஞ்ச கோசா தேரியில ஆரோக்கிய ரட்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரட்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான 5 வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம 3 நேரம் சாப்பிடறோம், 5 நேரம் சாப்பிடறோம், 7 நேரம் சாப்பிடறோம் அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்துனா உடலின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனாதான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்ப நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ எப்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்லனா அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட். இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம் எல்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் கூட்டம் வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் 2 வகையான உணவுகள் இருக்கு. அது இல்லாம எப்படின்னா சாத்விக் கூட்டம் தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அது லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா ராஜசிக் ஃபுட் அந்த தாம்சிக் ஃபுட்மாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள் இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மல் நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும், அதிகமான வேலையை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்துனா தாம்சிக் ஃபுட். தாம்சிக் ஃபுட்ங்கிறது சோம்பல் மற்றும் மந்த நிலையை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்ம்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது, தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து ஒரு 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸ் முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர் பாங்க, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கும். மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறதும்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களும் அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா நம்ம அதிகமா பேசுறப்பையும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின், அதாவது ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனாலதான் இது என்ன பண்ணுவோம்னா ஆரோக்கிய ரட்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2 லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த
ஆரோக்கிய ரட்சகா சண்டை.

0: பஞ்சதந்திராசில நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல்ல தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா இடநாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்பு எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னு வலது சைடு இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும் இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இதை ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.
2: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 11:03. நீர்களை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில வீட்லயே செய்யக்கூடிய சுலபமான பிரெஞ்சு டிஷஸ் தான் செய்ய போறோம். முதல்ல பிரெஞ்சு டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் 4 துண்டு, முட்டை 2, பால் 1/2 கப், சர்க்கரை 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னா, முட்டை பால் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் துண்டுகளை இதுல நல்லா நலைக்கணும். தோசைக்கல்ல வெண்ணெய தடவி பிரெட்டை இரு பக்கமும் போட்டு பொன்னிறமா சுட்டு எடுத்தீங்கன்னா சூடான சுவையான பிரெஞ்சு டோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் என்ன, தேன் இல்லைனா ஜாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பிரெஞ்சு டோஸ்ட். அதுக்கப்புறம் நாம பிரெஞ்சு ஃப்ரைஸ் தான் செய்ய போறோம். உங்க வீட்டுல உருளைக்கிழங்கு இருந்தா சரி, அடிக்கடிக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் செஞ்சிட வேண்டியதுதான். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 2, உப்பு தேவையான அளவு, மிளகுதூள் 1/2 கப், மிளகுதூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதை எப்படி செய்யறதுன்னா, உருளைக்கிழங்க நீள நீளமா நறுக்கி எடுத்துக்கோங்க. தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் மொறுமொறுப்பா இருக்கும். எண்ணெயில பொன்னிறமா பொரிச்சு எடுத்து உப்பையும் மிளகுதூளையும் தூவி பரிமாறினீங்கன்னா சும்மா வாசனையாவும் செம டேஸ்டாவும் இருக்கும் இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ். இத தக்காளி சாஸ் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன டிஷ் செய்யலாம்னா, இத வந்து வெஜ் கிரேவின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1 கப், பால் 1 கப், முட்டை 1, வெங்காயம் 1, கொடைமிளகாய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யறதுன்னா, மைதா பால் முட்டை உப்பு இதெல்லாம் சேர்த்து மாவா தயாரிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொடமிளகாய் இதெல்லாம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்ல மெலிசா ஊத்தி ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வெஜ் கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, சீஸ் சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசிதான். அடுத்த ரெசிபி என்னன்னா, பிரெஞ்சு கார்லிக் பிரெட். இது செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் 4 துண்டு, வெண்ணெய் 2 ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, கொத்தமல்லி சிறிதளவு. இது எப்படி செய்யறதுனா, பூண்டை பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. வெண்ணெய் பூண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் கலவைய பிரெட்ல தடவி தோசைக்கல்லுல இல்லைன்னா ஓவன்ல டோஸ்ட் செஞ்சு எடுத்தீங்கன்னா பிரெஞ்சு கார்லிக் பிரெட் ரெடி. அப்புறம் என்ன, சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சுவையும் ரெட்டிப்பா இருக்கும். அடுத்த ரெசிபி சாக்லேட் கிரீஃபி. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 1 கப், பால் 1 கப், கோகோ பவுடர் 2 ஸ்பூன், சர்க்கரை 2 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன். சாக்கோ கிரீஃபி எப்படி செய்யறது?

0: நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து மாவா கலக்கி தோசைக்கல்லில் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா சாக்லேட் கிரிஃபி ரெடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாக்லேட் சிரப்பை ஊற்றி பரிமாறினீங்கன்னா இது குழந்தைங்களோட ஃபேவரட் டெசர்ட்டாகவே மாறிடும் இந்த சாக்லேட் கிரிஃபி. இன்னைக்கு என்ன, இந்தியாவிலிருந்தே உங்களை நான் ஃப்ரெஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்னா இந்த ஃப்ரெஞ்சு ரெசிபியெல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கு என்னோட ஞாபகம் தான் வரணும், சரியா? நேர்கள் இதுவரை கேட்டது கேட்டால் சுவைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை, இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: sunflower oil.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சரிங்கம்மா, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சதா? இன்னும் முடியலையா? சரிங்க, அப்படியே எஃப்எம் கேட்டு ஒரு பாட்டு கேட்கலான்னு வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். என்ன பிள்ளை, நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: நீங்க
9: பதினோரு மணி 18 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் கணக்கம்பாளையம் சசிகலா.
0: சரிங்கம்மா, அங்கே ஃப்ரீக்வன்சில எப்படி கேட்குது?
1: நல்லா கேட்குது.
0: அப்படிங்களா?
1: நீங்கள் தெளிவாக இருக்குங்க.
0: சரி ஓகேம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சிகளே நல்லா இருக்குங்க.
0: எத்தனை வருஷமா கேட்குறீங்க பண்பலை?
1: நான் இப்போதான் ஒரு ஒன்றரை மாசமா கேட்குறேன்.
0: சரிம்மா, தொடர்ந்து கேளுங்க.
1: சரிங்க,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் நானும் ரவிடிதான், பாடல் கண்ணானு கண்ணே கலங்காதே.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்தலாம். நினைப்பில் நன்றி.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 996552399.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
8: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: நேயர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 தமிழ் அருவி இன்றைய நிகழ்ச்சியில் எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் கரை பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்ற 2 94 86 81 10 25. மற்ற பெண் தோழிகள் பங்கேற்று அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 2 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
11: கமலப்பட்டியிலிருந்து.
10: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? உங்களுக்கான பாடல் கொடுத்துலாமா? இணைப்பில் அந்த மாதிரி. நன்றி.
11: நன்றிங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: sunflower oil.
1: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை நாம் கேட்டரசு கொண்டு இருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.

0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் நீங்களே ஒரு நல்ல பாடலா போடுங்க.
0: எனக்காக ஒரு பாட்டா?
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம், உங்களுக்காகவும் கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க.

0: மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 11:40 நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம். இது பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தொழில். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
6: தாமர்பரணி.
5: உங்களுக்கான ஒரு பாடல் இதோ.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சரிங்கம்மா,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: பார்வை ஒன்று, பார்வை ஒன்று போதுமே. படங்க அசைஞ்சாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ

0: அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: இது பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு இணைப்பில் இணையக்கூடிய பெண் தோழி, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
6: தருமபுரி மாவட்டம் கருத்தக்கோட்டை சிவகாமி ஐயா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா?
5: நலமா இருக்குமா, நீங்க?
6: நாங்க நல்லா இருக்கேங்க ஐயா.
5: என்ன பாடல் கேட்கலாம்
6: ஐயா? பணக்கார பாடம்.
5: ம்,
6: பாடலும் பொண்ணு மாப்பிள்ளை 100 வருஷம் வாழுனா அது முக்கியமான ஐயா. அதே ஊர்லாம் சொல்றதுல பொண்ணு பேர் பரமேஸ்வரி, ஆம்பளை பேரு.
5: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம், நன்றி.

வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: நெர்களைத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வந்தது. நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நண்பகல் 12:10 தமிழருவி. இன்றைய நிகழ்ச்சியில் எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் கிரை பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 இணையர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநிலச் செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 உழைப்போம் உயர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது: வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் கட்சி

இயல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒளி உலா வரும். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா சொல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மேலே, 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் உணவு தொழில்நுட்பங்கள், ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதாங்கி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் கட்டுப்பாட்டு முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்களின் உரை கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் இன்று தமிழ் பேசுங்க, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசை மலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: dialogue, but warned that violence would receive a military response. The U.S. Central Command, CENTCOM, said American forces targeted Iranian missile and drone storage sites, along with coastal radar installations. It said the strikes were carried out in response to what it described as an Iranian drone attack on a commercial cargo vessel traveling through the Strait of Hormuz. Mizoram has become the first among 16 states and three union territories to achieve 100% digitization of enumeration forms under the ongoing Special Intensive Revision or SIR of electoral rolls 3 days ahead of the 28th June deadline set by the Election Commission of India. According to officials, Mizoram had over 5.59 lakh electors during the last SIR in 2005. The number has increased to more than 8.75 lakh voters in 2025, including over 4.23 lakh males and 4.51 lakh female electors. The Agricultural and Processed Food Products Export Development Authority has facilitated the first commercial export of geographical indication GI-tagged Rewa Sundarjah mangoes from Madhya Pradesh to the United Arab Emirates. Commerce and Industry Ministry said that this is a significant step in promoting India's unique agricultural products in global markets. The IMD has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim, Assam and Meghalaya today. The Met Department predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Kerala, Mahe and in some parts of the Northeast India. In football, Egypt has reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in the final Group G match. Iran's Ramim Rezalian was named player of the match. In another Group G match, Belgium defeated New Zealand 5-1 to finish at the top of the group. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் நண்பகல் 12:10.
2: Students, listen carefully.
3: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
1: நேயர்கள் இணை கேட்கலாம் தமிழருவி. இன்றைய நிகழ்ச்சியில் எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் கிரை பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: என்னை கருப்பையில் என்றும் வைத்திருக்கும் அன்னை தமிழுக்கு அடியேனின் முதல் வணக்கம். பொதிகமலை காற்றுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமைத்திறந்து எழுந்தவளே. நதிவைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே. முந்துமொழி செந்தமழை சிந்து கவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும். நம் சந்ததமும் அந்தமிழா பந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும். புது விந்தைதரு சந்தமுடன் வந்து மன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும். சிறு மந்த நகை புன்னகையாம் எந்தன் உயிர் செந்தமிழால் இந்த நிலம் ஆள வேண்டும். உண்டமிழை கண்டு தினம் உண்டு மனம் கொண்டு சுவை என்டிசியும் பாடி நிற்பேன். மலர் செண்டனவே தண்டமிழும் மண்டு மனம் கொண்டதனால் வண்டனவே சூழ நிற்பேன். பகை துண்டுவிழ முண்டுதனில் சுண்டு விரல் கொண்டுமல்லை கிண்டும் ஒரு வேங்கையாவேன். கடல் நண்டு நம்மை கண்டு வல்லை அண்டுவதாய் ஒண்டமிழை கண்டு பகை ஓட வைப்பேன். முத்தமிழே முத்தமிழே உன சித்தமுந்திர சொத்து வளர்ந்திர வித்து தொலைத்திர விந்து தொலைத்திழுவேன். முன்னழகே பின்னழகே எழில் விண்ணழகே உன எண்ணி மயங்கிடுவேன். சங்கம் இருந்தவள் எங்கும் உயர்ந்தவள் தக்கவளே மனம் புக்கவளே உயிர் ஒக்க வளர்ந்திடும் சர்க்கரையே உன்னை சொக்கி வணங்கிடுவேன். வள்ளுவனிடம் கேட்டேன், 2 அடி தந்திருக்கிறாய், மீதி காலடி எங்கே என்று. வள்ளுவன் சொன்னான், மீதி காலடி அது அன்னை தமிழின் காலடி என்று. அப்படிப்பட்ட அன்னை தமிழை வணங்கி தித்தித்திடும் இந்த தமிழ் மொழியில் எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் என்கிற தலைப்பில் உரையாற்றுகின்ற வாய்ப்பினை தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையம் தந்திருக்கிறது. நிலைய பொறுப்பாளருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த இந்த நிகழ்வு ஒரு அருமையான செய்தியை பதிவு செய்வதற்கு ஏற்புடையதாக இருக்கிறது. எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் என்றால் என்ன பொருள்? எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் என்கின்ற

இந்த தலைப்பிலேயே தமிழ் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது, பரவி இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். பெருமக்களே, திருவாசகம் என்னும் தேன் என்று திருவாசகத்தை நமக்கு அருளிய மணிவாசகப் பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். ஏன் திருவாசகத்தை தேன் என்று அவர் சொல்ல வேண்டும்? இறைவனை சொல்கிறாரா என்றால், இறைவனை தேன் என்று சொல்லலாம், அமிழ்து என்று சொல்லலாம், தென்றல் என்று சொல்லலாம், பிரபஞ்சத்தில் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் என்று கூட சொல்லலாம். ஆனால் இங்கே மணிவாசகப் பெருமான் திருவாசகம் என்னும் தேன் என்று சொன்னதற்கு முழுமுதற் காரணம் தமிழ்தான். தமிழ்தான் காரணம். இந்த திருவாசகத்தை வேறு எந்த மொழியிலே நாம் பாடியிருந்தாலும் அந்த அளவுக்கு இனித்திருக்காது. இது தமிழில் பாடுகிற காரணத்தினால்தான் இனிக்கிறது என்று மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லுகிறார். ஏன்

காரணம் தமிழ்தான், தமிழ்தான் காரணம். இந்த திருவாசகத்தை வேறு எந்த மொழியிலே நாம் பாடியிருந்தாலும் அந்த அளவுக்கு இனித்திருக்காது. இது தமிழில் பாடுகிற காரணத்தினால்தான் இனிக்கிறது என்று மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லுகிறார். ஏன் தேன் என்று சொல்லுகிறார் என்றால், அங்கு தேன் கூடு கட்டுகிறது. கூடு கட்டுகின்ற அந்த தேனானது எப்படி உருவாகிறது என்று சொன்னால், ஈக்கள் எல்லாம் பறந்து சென்று அங்கெங்கே இருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் மொண்டு கொண்டு வந்து ஓரிடத்தில் சேர்க்கிறது. மலர்களில் இருக்கக்கூடிய தேனை கொண்டு வந்து ஓரிடத்தில் சேர்த்தக்கூடிய அந்த செயல் ஈக்களின் சிறந்த செயல். ஆக ஒவ்வொரு மலரிலும் இருக்கக்கூடிய தேனை கொண்டு வந்து ஓரிடத்தில் சேர்ப்பதற்கு தேன் கூடு என்று சொல்லுகிறோம். தேன் என்பதும் அதுதான். அதேபோல்தான் தமிழானது நம் நெஞ்சங்களையெல்லாம் ஆக்கிரமித்து நம் நெஞ்சங்களையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், இறைவனுடைய தத்துவத்தையும் இறைவனுடைய அனுபவத்தையும் தமிழ் மூலமாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த திருவாசகத்திலே இருக்கக்கூடிய தமிழின் இனிமையை மிக அற்புதமாக மணிவாசகப் பெருமான் அதை தேன் என்று சொல்லுகிறார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உணைத்தேன் என நான் நினைத்தேன் என்று கண்ணதாசனின் ஒரு பாட்டே இருக்கிறது. தமிழுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு. ஒரே ஒரு விகுதி சொல்லை வைத்து கொண்டு ஒரு ஓசை நயத்தோடு தமிழை கையாளலாம் என்கின்ற ஒரு உத்தியை கண்ணதாசன் செய்திருக்கிறார். ஒரு முறை பேரறிஞர் அண்ணாவும் கண்ணதாசனும் மகிழுந்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். மகிழுந்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது தேநீர் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வருகிறது பேரறிஞர் அண்ணாவிற்கு. ஒரு தேநீர் கடையை பார்த்து கண்ணதாசன் அங்கே நாம் தேன் அருந்தலாம் என்று சொல்லுகிறார். வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் தேநீர் அருந்துவதற்கு முன்பு பக்கடாவை வாங்கி சாப்பிடுகிறார்கள் இருவரும். அவர்கள் பொட்டலம் கட்டி தருகிறார்கள் பக்கடாவை. அந்த பக்கோடாவை சாப்பிட்டு விட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் தேநீர் அருந்த போய்விடுகிறார். இவர் கண்ணதாசன் அந்த பக்கடாவை சாப்பிட்டு விட்டு அந்த தாளை எரிவதற்கு முன்பாக அந்த தாளை உற்று பார்க்கிறார். அதிலே ஒரு கவிதை. என்ன கவிதை? கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் தின்னத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் காட்டித்தான் ஆரத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் பதுமத்தான் பண்ணினானே என்ற அந்த கவிதை. அந்த கவிதையை பார்த்த உடனேயே கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டாகிவிடுகிறது. என்ன அழகான இந்த தான் தான் என்கின்ற அந்த விகுதி, என்ன அற்புதமாக இருக்கிறது. உள்ளபடியே நாம் இதிலே ஒரு இலக்கிய நயத்தை புதிதாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த விகுதி சொல்லை கொண்டு நான் ஒரு பாட்டு எழுதுவேன் என்று அன்றைக்கு அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். அறிஞர் அண்ணாவிடம் வந்து, அண்ணா, இந்த பக்கடா கட்டிய இந்த தாளில் இந்த பாவை பார்த்தேன், இந்த கவிதையை பார்த்தேன், பாருங்கள் என்று காட்டுகிற போது அதை படித்துவிட்டு மிக அருமையாக இருக்கிறது என்று அண்ணா பாராட்ட, விரைவில் இதுபோல நான் ஒரு பாட்டை திரையுலகத்திற்கு தருவேன் என்று சொல்லி அங்கே கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் தின்னத்தான் என்கின்ற அந்த தான் தான் தான் என்கிற விகுதியை வைத்து இவர் எழுதிய பாடல் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் என்கிற அந்த பாடல். தமிழ் பாருங்கள் எப்படி விளையாடுகிறது என்று தித்திக்கிறது அல்லவா. உலகம் என்கின்ற இந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள் தமிழானது எங்கேயெல்லாம் ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்ற ஆட்சி மொழியாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் இங்கேயெல்லாம் தேசிய அங்கீகாரம் பெற்ற ஆட்சி மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே தமிழ், சிங்கப்பூர், மலேசியா இந்த பகுதியெல்லாம், மொரிசியஸ் இந்த பகுதியெல்லாம் தமிழ் மணந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் இருக்க 170 நாடுகளில் தமிழர்கள் இருப்பதாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் இருப்பதாக செய்தி பதிவு இருக்கிறது. அந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன, வானொலி இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, செய்தித்தாள்கள் இவ்வளவும் தமிழால் இயக்கப்படுகிறது.

தமிழ் மொழியிலேயே அவை இயக்கப்படுகிறது. அந்த நிலையில் அந்த இடங்களில் தமிழ் அன்னை தன்னுடைய அற்புதமான அந்த ஆட்சியை செய்து கொண்டுதானே இருக்கிறார். உலகமெங்கும் அவளது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட தமிழை வெறும் இலக்கிய மொழியாக, ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய தத்துவங்களை எடுத்து சொல்லக்கூடிய மொழியாக மட்டுமல்லாமல், நாங்கள் இலக்கணத்திலே உயர்ந்தவர்கள், இலக்கியத்திலே உயர்ந்தவர்கள் என்று மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இல்லாமல், தமிழ் மருத்துவ மொழியாகவும் அறிவியல் மொழியாகவும் இணையத்தை ஆட்சி செய்யக்கூடிய மொழியாகவும் தமிழ் இருக்கிறது. இணையம், கணினி, செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் மிக அற்புதமாக தமிழ் ஒரு நவீன நிலையை அடைந்திருக்கிறது. தமிழுக்கு தான் இணையத்திலும் ஏறக்கூடிய அந்த வசதி இருக்கிறது. கணிப்பொறியிலே தமிழானது இயங்கக்கூடிய வசதியை எல்லா மொழிகளை காட்டிலும் பெரும்பான்மையாக பெற்றிருக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இந்த உலகமே தமிழின் ஆட்சியாக அமையப்போவது உறுதி என்கிற ஒரு நிலைப்பாட்டை நம் எண்ணம் கொள்கிறது. தமிழின் தனித்துவம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழின் தனித்துவம் என்பது என்ன? எந்த ஒரு மொழியை கொண்டும் தமிழ் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நேயர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. எந்த ஒரு மொழி சொல்லையும் கடன் வாங்கி தமிழானது இயங்க வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. ஏன் தெரியுமா? முடவனுக்குத்தான் ஊன்றுகோல் தேவை, தமிழுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை. நன்றாக நடக்கக்கூடியவனுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை. என்னுடைய ஆசான் பாவலர் மணிவேலனார் ஒரு முறை பாவேந்தர் பாரதிதாசனை போய் பார்த்தார். அப்படி பார்க்கிற பொழுது அவர் மழலை இன்பம் என்கின்ற ஒரு நூலை எழுதி கொண்டு போனார். அந்த மழலை இன்பம் என்கின்ற நூலை வாங்கி படித்துவிட்டு பாரதிதாசன் சொன்னார், அவர் சொன்னது இதுதான், எல்லாரும் கடவுளை பற்றி எழுதுகிறார்கள், காதலை பற்றி எழுதுகிறார்கள், நீ ஒன்றுதான் இயற்கை பற்றி எழுதுகிறாய், குழந்தையை பற்றி எழுதுகிறாய், உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். ஓலையனும் கூந்தலினை விரித்துவிட்டு உலர்த்துகிற தென்னையனும் பெண்ணே நீதான், காலையிலே குளித்தெழுந்து நிற்கின்றாயோ கன்னியர்கள் சிலப்பேர்கள், நாகரீக சேலையனும் பெயராலே அங்கமெல்லாம் தெரிகின்ற மெல்லாடை உடுத்தல் கண்டோம், சோலையிலே வெக்கமின்றி பண்ணாடையை சுற்றி கொண்டிருக்கிறாய் நாணமில்லை என்று ஒரு தென்னை மரத்தை பார்த்து ஒரு பெண் குளித்துவிட்டு அவள் கூந்தலை விரித்து அவளது நெஞ்சு வரைக்கும் ஒரு ஆடையை கட்டி கொண்டு வெளியே ஆபாசமாக போஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்தை கவிதை மூலமாக சாடுகிறார். ஓலையனும் கூந்தலினை விரித்துவிட்டே உலர்த்துகிற தென்னையனும் பெண்ணே நீதான். நேரடியாக நடிகையை தாக்கினால் ரசிகர்கள் எல்லாம் சண்டைக்கு வந்து விடுவார்கள் என்கிற காரணத்தினால் ஒரு தென்னையை பார்த்து அவர் பேசுகிறார், கவிதை வடிக்கிறார். ஓலையனும் கூந்தலினை விரித்துவிட்டே உலர்த்துகிற தென்னையனும் பெண்ணே நீதான், காலையிலே குளித்தெழுந்து நிற்கின்றாயோ கன்னியர்கள் சிலப்பேர்கள், நாகரீக சேலையினும் பெயராலே அங்கமெல்லாம் தெரிகின்ற மெல்லாடை உடுத்தல் கண்டோம், சோலையிலே வெக்கமின்றி பன்னாடையை சுற்றி கொண்டிருக்கிறாய் நாணமில்லை என்றவர் கேட்கின்ற பொழுது உள்ளபடியே அந்த தமிழானது அங்கே சாட்டை அடியாக, கலாச்சாரத்தின் மீது விழுந்த பேரு இடியாக அது படுகிறது. அதற்கு தமிழானது தன்னுடைய சொல்லின் நெருக்கத்தின் மூலமாக ஒரு அற்புதமான கருத்தியலை நமக்கு படைத்து காட்டுகிறது. இதுதான் தமிழின் தனித்துவம். பாரதி மிக அழகாக தமிழை பற்றி பேசுகிற போது ஒரு வரியை வைக்கிறார், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று சொல்லுகிறார். நீ ஆங்கிலத்தை படி, நீ சமஸ்கிருதத்தை படி, நீ இந்தியை படி, நீ பிரெஞ்சை படி, நீ இத்தாலியை படி, நீ ரஷ்ய மொழியை படி, உலகத்தில் இருக்கிற எந்த மொழிகளை வேண்டுமானாலும் நீ படி, அனைத்து மொழிகளும் கற்றுவை, அன்னை தமிழ் மீது பற்றுவை. இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் தமிழை படிக்கின்ற பொழுது மட்டும், நீ எந்த மொழிகளை படித்தாலும் சரி, அந்த மொழிகளை நீ படித்து படித்த பிறகு நீ புத்தகத்தை மூடி வைத்து கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை படிக்கின்ற பொழுது மட்டும் பாரதி கூடுதலான இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை படித்தடி பாப்பா என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, அதை தொழுது படித்தடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா என்று சொல்லுகிறார். ஏன் தொழுது படிக்க வேண்டும்? ஆக தொழுது படிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை தொழுகிறோம்? தாய் தந்தையரை தொழுகிறோம், ஆசிரியரை தொழுகிறோம், பிறகு

யாரை தொழுகிறோம்? நமக்கு உதவி செய்தவர்களை தொழுகிறோம். அதற்கப்புறம் கடவுளை தொழுகிறோம். ஆக தொழுதல் என்கின்ற அந்த வார்த்தையை வள்ளுவன் சொல்லுகிற போது, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லுகிறார். தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுதெழுதாலேயே போதும், அவள் பெய் என்று சொன்னவுடன் பெய்கின்ற மழையை போன்றவள் என்று பாவேந்தரும் பாவாணரும் அதற்கு விளக்க உரை தருகிறார்கள். சில பேர் அதை எப்படி வெளியே வந்து மழையை பெய் என்று சொன்னவுடனே மழை பெய்கிறதே அதுபோல என்று சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. மழையை பெய் என்று யார் சொன்னாலும் மழை பெய்யாது. உடனே நம்முடைய பெண்கள் எல்லாம் வெளியே வந்து மழையை பெய் என்று சொல்லி மழை பெய்யாமல் போய்விட்டால் அவர்களெல்லாம் ஒழுக்கமில்லாதவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி அல்ல. தமிழ்நாட்டு பெண்களுக்கென்றே ஒரு தனி தகைமை இருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களுக்கென்றே ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களுக்கென்றே ஒரு தனித்துவம் இருக்கிறது. உலகத்தில் யாரை காட்டிலும் சிறந்தவர்களாக, சுடராக, நெருப்பாக, தீயாக இருப்பவர்கள்தான் தமிழ் சகோதரிகள். அதனால்தான் வள்ளுவன் அதை அப்படி சொல்லியிருக்க மாட்டான். வள்ளுவன் சொன்னது எப்படி தெரியுமா? தெய்வம் தொழால் கணவன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொன்னால், ஒரு உழவன் வானத்தை பார்த்து மழையே பெய் என்று சொன்ன உடனே ஒரு மழை வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை எப்படி இருக்கும்? அந்த மழையை போன்றவள் என்று தன்னுடைய அந்த கருத்தை அவர் வைக்கிறார். ஆக இந்த தொழுதல் என்கிற வார்த்தை இறைவனை தொழுவதற்காக நாம் பயன்படுத்துகிறோம், அதுதான் தொழுதல் என்கிற அந்த வார்த்தை. இங்கே சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடடி பாப்பா என்று சொன்னால், பாரதி புலவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தமிழும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுகிறான். தமிழும் தெய்வமும் ஒன்று, ஆகவே அதை தொழுது படி என்று சொல்லுகிறான். அழகாக சொல்லுவார்கள், வேதங்கள் எல்லாம் நாராயணனை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பொழுது நாராயணனோ தமிழை நோக்கி போய் கொண்டிருந்தான் என்று சொல்லுவார்கள். தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால்தான் அந்த சொல்லை பற்றி சொல்லுகிற போது, தமிழிலே சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு 40 சொற்கள் இருக்கின்றன. அந்த மொழியின் வளம் பாருங்கள். இப்போ பீரோ இருக்கு, நிலைப்பேழை இருக்கிறது, அதில் நிறைய பொன்மணிகள், நிறைய பணங்காசுகள் இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுபோல் ஒரு மொழி என்று ஒன்று இருந்தால் அந்த மொழியிலே ஒரு அர்த்தத்துக்கு நிறைய சொற்கள் இருக்க வேண்டும். தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு. சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு 40 சொற்களை தமிழ் கொண்டிருக்கக்கூடியது. அசைத்தல், அரைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கலறுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குயிற்றுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிழுதல், நுதலுதல், நுவழுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், புலம்புதல், மாறுதல், மிதத்தல், விளத்தல், வில்லுதல், விளம்புதல் என்று 40 சொற்கள் சொல்லுதல் என்கிற சொல்லுக்கே தமிழ் உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மொழியை விட தித்திக்கின்ற மொழி ஏதாவது உண்டா? அதனால்தான் என்னுடைய ஆசான் பாவலர் மணிவேலனார் பாடுகிறார், தித்தித்திடும் முத்துத்தமிழ் சித்தத்தினில் நித்தம் நடம் திக்குத்திமி என ஆடும் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? 1330 அருங்கொற்பாக்களை வடித்து தந்த வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இறைவன் ஊமை இல்லாதவன் என்று 7வது குறளிலே சொல்லுகின்ற வள்ளுவர் முதல் குறளில் இறைவனுக்கு ஒரு ஊமையை வைப்பாரா? அப்படி என்றால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் சொன்னதற்கு காரணம், அகர முதல என்று சொன்னது உள்ளபடியே தமிழைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதை நுட்பமாக கவனித்தால் நமக்கு அந்த உண்மை புரியும். ஆக தமிழ் சொல் இருக்கிறதே, அந்த தமிழ் சொல்லுக்கு உள்ள ஆற்றல் என்ன தெரியுமா? வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு எழுத்து இருக்கிறது என்றால் அந்த எழுத்தானது 4 வடிவங்களிலே உருவாகிறது. 4 கோடுகள் ஒரு எழுத்துக்கு உண்டு. எப்படி? படுக்கோடு, நெடுங்கோடு, சுழிக்கோடு, பிறைக்கோடு. இந்த 4 கோடுகள் உண்டு. இந்த 4 கோடுகளில் ஓரிரு கோடுகள் குறைந்து ஒரு எழுத்து உருவாகும். ஒரு 3 கோடுகள் உள்ள எழுத்து உண்டு, 2 கோடுகள் உள்ள எழுத்து உண்டு, 1 கோடு உள்ள எழுத்து உண்டு, மீண்டும் 3 கோடுள்ள எழுத்துக்கள் உண்டு. இவையெல்லாம் மற்ற மொழிகளில். ஆனால் 4 கோடுகளும் ஒருங்கே கொண்ட எழுத்து தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் கிடையாது. இதை அவர் சொல்லுவார். 4 கோடுகளும்
ஒருங்கே கொண்ட ஒரு எழுத்தானது

தமிழைக் காட்டிலும் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. அதற்கொரு உதாரணம், வள்ளுவன் அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னான் அல்லவா, அதுபோல அந்த அகரமுதலை எழுத்தெல்லாம் என்கிற அந்த குரலிலே இருக்கக்கூடிய முதல் சீரிலே இருக்கக்கூடிய முதல் எழுத்தாகிய ஆ என்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்தானது எப்படி உருவாகிறது பாருங்கள். ஒரு நெடுங்கோடு இருக்கிறது, ஒரு படுகோடு இருக்கிறது, ஒரு சுழிகோடு இருக்கிறது, ஒரு பிறை கோடு இருக்கிறது. இந்த நான்கு கோடுகளையும் ஒருங்கே கொண்ட எழுத்தாக ஆ என்கிற எழுத்து தமிழில் மட்டும்தான் இருக்கிறது என்று அதை பதிவு செய்து நமக்கு வழங்குகிறார் வாரியார் சுவாமிகள். என்ன அற்புதமான ஒரு மொழி, என்ன அற்புதமான ஒரு நயம், என்ன அற்புதமான ஒரு இனிமை சுகம் தமிழிலே இருக்கிறது பார்த்தீர்களா? நாப்பிளக்க பொய்ப்பேசி நவநிதியும் தேடி நலமொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றிசல் போல புலவளன கலகலன புதல்வர்களை பெறுவீரே. காப்பதற்கும் வழியறியர் கைவிடவும் மாட்டீர் ஆப்பசத்த குறைங்க நிலை போல அகப்பட்டீரே என்று பட்டினத்தார் சொல்லுகிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகின்ற அந்த வரிகள், அந்த வார்த்தைகள், அந்த ஓசை நயம் எப்படிப்பட்டது பார்த்தீர்களா? நாப்பிளக்க பொய்ப்பேசி நவநிதியும் தேடி நலமொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றிசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீரே. காப்பதற்கும் வழியறியீர் கைவிடவும் மாட்டீர் கவர் வளர்ந்த மரத்துளைக்குள் கால் நுழைத்து கொண்டே ஆப்பசித்த குரங்கு நிலை போல அகப்பட்டீரே என்று சொல்லுகிற போது அந்த கவிதையினுடைய வீச்சு தமிழ் எந்த அளவுக்கு இனிமையாக நமக்கு உணர்த்துகிறது என்பதை பாருங்கள். அதுதான் மிக சிறப்பு. கோட்டு வளம் முளை காட்டும், கொடியின் வளம் இடை காட்டும், குறிஞ்சி பூத்த காட்டு வளம் குழல் காட்டும், சொற்கள் வளம் தமிழ் காட்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழுக்கு அத்தகைய ஆற்றல் உண்டு. ஆற்றல் பெற்ற மொழி என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறார்கள், இனிமை நிறைந்த மொழி என்று இத்தாலியை சொல்லுகிறார்கள், சந்தனம் உள்ள மொழி என்று பாரசீக மொழியை சொல்லுகிறார்கள், மென்மை உள்ள மொழி என்று கன்னட மொழியை சொல்லுகிறார்கள், ஓசை உள்ள மொழி என்று தெலுங்கு மொழியை சொல்லுகிறார்கள். இந்த மொழிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனித்தனி சிறப்புகளை ஒருங்கே பெற்ற மொழியாக மகரையாளின் கீதத்தைப் போல, மலையருவின் நாதத்தைப் போல, மிதக்கும் காற்றின் மெல்லிசை போல தன்னகத்தே ஒரு தனிமை பண்பை கொண்டுள்ள மொழி நம் தாய்மொழியான் தமிழ்மொழி. அதனால்தான் தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, திருமை, பெருமை, இயன்மை, வியன்மை என்கின்ற 16 நுட்பங்களை தமிழ் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவது என்னவென்றால், செம்மொழி ஒரு 6 மொழியை செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். அந்த பட்டியிலேயே தமிழையும் சேர்த்து செம்மொழி என்று சொல்லக்கூடாது. தமிழர்கள், தமிழினம் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். இது வெறுமனே செம்மொழி அல்ல, உயர்தனி செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். இது உயர்தனி செம்மொழி, எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பை இந்த மொழி பெற்றிருக்கிற காரணத்தினால் இதை உயர்தனி செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் இந்த தமிழ் நிலத்தை மொழியாக பார்க்கிறார்கள், தமிழ் மொழிக்குள்ளே தமிழ்நாட்டை காண்கிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் இனமான உணர்வோடு இந்த மொழிக்குள்ளே பயணிக்கிறார்கள், மொழியை உயிராக கருதுகிறார்கள். மொழிக்கு முதன் முதலாக தீக்குளித்தவர்கள் தமிழர்கள். புத்தபிட்சுக்கள் தான் தங்களது கோட்பாட்டுக்காக தீக்குளித்தார்கள், ஆனால் மொழிக்காக தீக்குளித்தவர்கள் தமிழர்கள். ஏனென்றால் இந்த மொழி அறம் கொண்டு விளங்குகிற மொழி மட்டுமல்ல, மரம் கொண்டு விளங்குகிற மொழியும் கூட. அகநானூறு, புறநானூறு என்று, கலிங்கத்து பரணி என்றும் இந்த மொழியிலே நிறைய பணுவல்கள் இருக்கின்றன. தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பி வைத்துவிட்டு கிழவி காத்து கொண்டு இருக்கிறாள், அவன் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று. அப்படி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ஈட்டிக்கு அவன் மார்பு காட்டி இறந்து வெற்றி வீரனாக அவன் களத்திலே மடிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு புறநானூற்று காலத்திலே, சங்க காலத்திலே பெண்கள் நினைத்தார்கள். அன்றைக்கு இருந்த அந்த இனமானது அந்த அளவிற்கு வீரம் செறிந்த இனமாக இருந்தது. இன்றைக்கு தமிழர்கள் வீரம் செறிந்திருக்கிறார்களா? அந்த கேள்வியை நான் நேயர்களுக்கு வைக்கிறேன். அடிப்படையில் மரம் உள்ளவர்கள், அடிப்படையில் வீரம் செறிந்தவர்கள், அடிப்படையில் அறிவாளிகள், அடிப்படையில் நுண்ணறிவு மிக்கவர்கள் தமிழர்களுக்கு இணையாக, தமிழ் இனத்துக்கு இணையாக எதையுமே நாம் காட்ட முடியாது. அதற்காக உலக மக்கள் யாவரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நம்முடைய மக்கள், நம்முடைய மொழி, நம்முடைய இனமானது மிகச்சிறந்தது, மிக உயர்ந்தது. எல்லாருமே வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனம், மொழி, நாடு நம்முடையது. அதனால்

தான் போருக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை அவன் தரட்டும் அல்லது வெற்றி பெற்று வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் பார்த்து ஒருவன் ஓடி வருகிறான். இந்த கவிதை மிக அற்புதமான கவிதை, புறநானூற்றிலே இருந்து உருவான கவிதை, முன்னாள் முதல்வர் அவர்கள் எழுதிய இந்த கவிதையானது அவ்வளவு சிறந்த கவிதை. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா தம்பினி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றாள் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கு நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் களத்தில் உன் மகன் என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி ஒருமுறை, காயம் தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது உண்டு, களமும் அதுபோல்தான், காயம் மார்பிலா முதுகிலா களருவாய் என்றாள். வந்தவன் சொன்னான் முதுகில் என்றான். கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல், முடிக்கினால் திக்கை நோக்கி, முழவு ஒழித்த திக்கை நோக்கி. அங்கே போய் 80 வயது நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கு செருமுனை நோக்கி சிதறிக் கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம், பிணக்குவியிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலே அந்த மகிழ்ச்சி இல்லை, மகன் பிறந்தபோது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. ஒன்றை கண்டால் இதயம் குளிர்ந்தாள், அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி. அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா கருத்தெறிய போய் சொன்ன கயவனெங்கே, வாளிங்கே, அவன் நாக்கெங்கே என்று அந்த போர்க்களத்திலே நின்று புறநானூற்று தமிழச்சி போர் முழக்கம் எழுப்புகிறாள். இதுதான் தமிழ், இதுதான் தமிழினம், தமிழுக்கு அத்தகைய ஆற்றல் உண்டு. ஒரு செய்தி இங்கே நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். கிள்ளிவளவன் இறந்து கிடக்கிறான். இறந்து கிடக்கிற கிள்ளிவளவனை நப்பசலையார் என்கிற புலவர் பார்க்கிறார். அந்த புலவர் இப்படி இறந்து கிடக்கிறானே, எப்படி இவன் இறந்திருப்பான் என்று ஒரு கற்பனை செய்கிறார். அதுதான் கவி நயம், தமிழ் நயம். இந்த ஒரு பாடல் போதும், எத்தனாயிரம் கோடி கொட்டு கொடுத்தாலும் இந்த பாட்டுக்கு நிகர் வரவே வராது. கிள்ளிவளவனே, நீ எப்படி இறந்திருப்பாய்? உன்னை எதிர்த்தோ போரிட்டோ வெல்ல முடியாது, உன்னை வஞ்சித்தோ சூழ்ச்சி செய்தோ கொல்ல முடியாது. பிறகு உன்னை எப்படி இந்த மரணம் தழுவியது? ஓ யமன், ஒரு புலவன் போல வேடம் புனைந்து கொண்டு வந்து உன் முன்னே நின்று உயிரை தா என்று கேட்டிருப்பான். யமனை புலவன் என கருதி நீ உயிரை தந்திருப்பாய். அடடா, யமனை கூட புலவன் என கருதி நீ உயிரை தந்திருப்பாய் என்று சொன்னால் அன்றைக்கு படித்தவர்களுக்கு, கல்விமான்களுக்கு, அனைத்துக்கும் மேலாக தமிழ் கற்ற புலவர்களுக்கு மன்னர்கள் கொடுத்த மரியாதை பார்த்தீர்களா? அந்த அளவுக்கு தமிழ் அன்றைக்கு தித்தித்தது, அனைவரையும் ஆட்சி செய்தது, இன்றைக்கும் தித்தித்து கொண்டிருக்கிறது, நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் உணர வேண்டும். பெருமக்களே, நிறைய தமிழ்நாட்டு தமிழ் தெருக்களில் பார்த்தால் பிறமொழி பலகைகள் அதிகமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும். பிற மொழிகளை அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கீழே அதை அமைத்து முதன்மையாக தமிழ் மொழியிலே அந்த கடையினுடைய பெயரை பொறிக்க வைக்க வேண்டும். அதை அரசு செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆக அழகாக சொல்லுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன், மணக்கவரும் மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை. மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதான் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றார். அந்த நிலை இனி இருக்கக்கூடாது. எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் என்று நான் சொன்னதற்கு காரணம், எல்லா நாடுகளிலும் தமிழ் இருக்கிறது. ஒரு சில நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக விளங்குகிறது. எல்லா இடங்களிலும் தமிழ் பரவலாக இருக்கிறது. அங்கேயெல்லாம் நம்முடைய பேச்சாளர்கள், கவிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், சிந்தனையாளர்கள் சென்று அவரவர்கள் பதிவை, தமிழின் செறிவை, தமிழின் திறனை, தமிழின் தொன்மையை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நாம் தமிழ் உணர்வோடு, தமிழ் பண்பாடு கொஞ்சம் கூட குலையாமல், தமிழ் உணர்வோடு இந்த மொழியை தெய்வமாக கருதி, உயிராக கருதி நாம் உலா வந்தால் நமக்கு எல்லா வளமும் கிட்டும். அதனால்தான் நான் அறுதியிட்டு சொல்வது ஒன்றே ஒன்று, எப்படி யமனை தமிழ் புலவன் என கருதி

0: கிள்ளிவளவன் உயிரை கொடுத்தானோ நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம். தமிழின் உயிரை நாம் காப்பாற்ற வேண்டும். தமிழ் என்கிற அந்த மொழியானது இன்னும் காலங்கடந்து நிற்கும். தமிழன் உலகப்பந்தின் முன்னே உயரமாக நிற்பான். இந்த வாசகத்தை நேயர்களுக்கு தெரிவித்து தமிழ் தித்தித்து கொண்டிருக்கிறது. தமிழை நீங்கள் உள்ளபடியே எடுத்து மாந்தினால் அது உங்களை வாழ வைக்கும். ஆக தமிழை படிப்போம், தித்திக்கும் தமிழை சுவைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் எட்டு திக்கும் தமிழ் தித்திக்கும். கீரை பிரபாகரன் அவர்களின் நேர்முகத்தை கேட்டீர்கள். நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய தமிழ் அருவி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976 உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்ம பண்பாடு, இதே நம்ம கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சே ஒன்னும் 3 ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு பச்சே. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது சரே. நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நடையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது சரே. நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்தை பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவை நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: போம்.
1: அப்பா அப்பா ப்ளீஸ்பா, டூர் கூட்டிட்டு போங்கப்பா, ப்ளீஸ்பா ப்ளீஸ்.
2: ஐயோ, உனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டதும் போதும், என்ன அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, டூர் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டே இருக்க. எனக்கு வேலை இருக்கு, எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, ஆளை விடு.
1: அப்பா ப்ளீஸ்பா, இந்த ஒரு வாட்டி மட்டும் டூர் கூட்டிட்டு போங்கப்பா.
2: சரி சரி, போலாம், டூர் போலான்னு சொல்லிட்டேன், எந்த இடத்துக்கு போலான்னு சொல்லலையே.
1: அப்பா நான் கடலையும் பார்த்தது இல்லப்பா, என்ன கடற்கரைக்கு கூட்டிட்டு போங்கப்பா.
2: சரி, உன்னோட ட்ரெஸ் அப்புறம் மத்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு விடிஞ்சதும் நம்ம கடற்கரைக்கு போலாம்.
1: ஹையா ஜாலி ஜாலி ஜாலி.
2: என்னம்மா, நீ கேட்ட மாதிரியே அப்பா உன்னை கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு கடல்லாம்?
1: ரொம்ப பெருசா அழகா இருக்குதுப்பா.
2: ஏமா, இப்ப என்ன பண்ண? நீ
1: பட்டாணி சாப்பிட்டு கவரை கடல்ல தூக்கி போட்டேன்.
2: இப்படி நீ கடல்ல தூக்கி போடுற இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர், காலி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாம் மீன்கள் மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் சாப்பிட்டு இறந்து போயிடுதுங்கம்மா. அது மட்டும் இல்லாம கடல்ல இது மாதிரி அதிக அளவுல குப்பை சேர்றதுனால கடல் அதிக அளவுல மாசடையுதுமா.
1: அப்படியாப்பா, சரிப்பா, நான் இனிமே கடல்ல எந்த குப்பையும் போட மாட்டேன். என்னோட நண்பர்கள் கிட்டயும் இத பத்தி சொல்ல போறேன்.
2: அப்படியே கடல் நமக்கு எவ்வளவு நன்மை அளிக்குதுன்னு சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போய் உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லு.
1: சரி சொல்லுங்கப்பா.
2: கடல் ஒரு பெரிய கார்பன் சக்தி நிறைஞ்ச பகுதிமா. இது வளிமண்டலத்துல கார்பனின் அளவை குறைச்சி நம்ம வாழுற பூமிய அதிகமா வெப்பமடையாம பாதுகாக்குதுமா.
1: இப்படிக்கிற வேலையே என்னால தாங்க முடியல. இதுல கடல் மட்டும் இல்லன்னா என்னால நினைச்சு கூட பாக்க முடியலப்பா.
2: சரி, உனக்கு பிடிச்ச அசைவ சாப்பாடு என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அப்பா எனக்கு மீன் குழம்புதான் ரொம்ப பிடிக்கும்.
2: நான் அசைவ சாப்பாடுன்னு சொன்ன உடனே எவ்வளவு வேகமா மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற, அந்த மீன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது?
1: கடல்ல இருந்துதான்.
2: கடல் நமக்கு தினமும் தேவையான மீன்கள் மாதிரி பல உணவுகளை தருது, பல நாட்டோட பொருளாதாரத்திலயும் முக்கிய பங்கு வகிக்குதுமா. அது மட்டும் இல்லாம கடல் வழி போக்குவரத்துல ஏற்றுமதி இறக்குமதி மூலமா தான் நமக்கு தேவையான பல அத்தியாவசியமான பொருள்கள் கிடைக்குது. இப்ப சொல்லுமா, இவ்வளவு நன்மை தரக்கூடிய கடலை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்?
1: ரொம்ப பாதுகாப்பா, எந்த குப்பையும் போடாம மாசு இல்லாம நம்ம கடல் தாய பாத்துக்கணும்பா.
2: ஒரு கடல், ஓடும் மலை, ஆடும் படகு, உப்பு காற்று, உலர்ந்த மணல், துவண்ட பெருமூச்சு, கரையோர சிற்பி, நீளும்

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 12:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அலைவரிசையில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நண்பகல் ஒரு மணியோடு இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு அறிவிப்புகள் இப்போது ஒழிக்கப்படுகிறது.
1: நேயர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் மூலமாக 15 லட்சம் வரை கடன் மற்றும் திட்ட மதிப்பில் 25% வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 18 முதல் 55 வயது வரை உள்ள சிறப்பு பிரிவினர்கள் தகுதியானவர்கள். மேலும் குடும்ப வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயனாளியின் பங்களிப்பு பொது பிரிவினராக இருந்தால் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினராக இருந்தால் SC ST BC MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர் 5% முதலீடு செய்ய வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க www.msmeonline.in/UYEGP என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
0: நேர்களின் கவனத்திற்கு இன்று 1:10 நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நேர்களான உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகியவற்றுடன் ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குநர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பா,
1: தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதில் தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவி குழுக்கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் போன்றவை வழங்கப்படவுள்ளன. இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் சாதிச் சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் குடும்ப அட்டை, 5 லட்சத்திற்கு மேல் உள்ள திட்ட அறிக்கை போன்றவை தேவையான ஆவணங்களாகும். வருமான வரம்பை பொறுத்தவரை திட்டம் 1 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். திட்டம் 2 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
0: நிகழ்ச்சியில் நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 உழைப்போம் உயர்வோம். தருமபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

அதனைத் தொடர்ந்து நேயர்களின் ரசனைக்கு இன்று மதியம் 2:30 பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் உள்ளிட்ட மொழிகளின் பாடல்கள் ஒழிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க.

0: The Vice President noted that the sector contributes nearly 50% of the country's total exports while consistently maintaining high quality standards. U.S. Vice President J.D. Vance has warned Iran that any future aggression would be met with force. He said this hours after the United States carried out military strikes on Iranian targets. In a social media post, Mr. Vance said Iran had signed a ceasefire agreement and the United States had honored it. He added that any disputes over the agreement should be resolved through dialogue and warned that violence would receive a military response. The IMD has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim, Assam and Meghalaya today. The Met Department predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Kerala, Mahi and in some parts of the Northeast India. And in football, Egypt have reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in their final Group G match. Iran's Ramin Rezaian was named player of the match. Egypt finished the group stage unbeaten and qualified as runners-up. They will now face Australia in the round of 32. And that is the end of this news bulletin.
1: நண்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 1:10 எழுந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைகிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ஆமா நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பப்படும். யதார்த்தமா கடிதம் எழுதி எப்படா நம்ம பாட்டு வானொலியில போடுவாங்கன்னு காத்துட்டு இருக்க நேயர்களின் உள்ளங்களை கவர்ந்த அந்த ஆசை பாடல்களை ஒழிக்கக்கூடிய நேரம்தான் இது. அந்த வகையில் இன்றைய நேயர் விருப்பம் பகுதியில் முதல் பாடல் கடத்திக்குட்டி சிவகாமியின் விருப்பத்தோடு சொர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது. கேட்டு மகிழ்வோம் நாமும்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: என்னதான் இருந்த இடத்துல இருந்து இருந்த நொடியில இந்த நொடியிலேயே பாடலை தொலைபேசி வழியாக சர்ச் பண்ணி எடுத்து கேட்குற காலம் வந்துட்டாலும், நம்ம பேரை சொல்லி ரேடியோலேயோ இல்லை டிவிலேயோ யாராவது பாட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த சுகமே தனி இல்லையா? அதுக்காக தான் இந்த நேயர் விருப்பம் பகுதியை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒளிபரப்ப நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி எங்களுடைய முகவரியான நிலைய இயக்குனர், நேயர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி, தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில் உங்கள் பேர் சொல்லி ஊர் சொல்லி ஒழிக்க கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வர பாடல் விவசாய மகன் என்ற திரைப்படத்தில் இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க செல்ல பிராணி தங்கவேல். இது வந்த பாடல்.
4: மாமா, உங்களுக்கு கஞ்சி கொண்டாந்து

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேரம் 1:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்ப கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாசனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தீபா, சிவராணி, எஸ் கனிமொழி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் திருமதி பழனிசாமி என்ற படத்திலிருந்து.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேரம் 1:30 நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
7: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு வகையாக வரும். அதாவது வந்து காலோட உள்புறங்களில் வரக்கூடியது வந்து தொடையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் வரும். இது இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயின்ன்றது. பட் ஆனால் காலோட வெளிப்புறத்தில் வரக்கூடிய நரம்பு சுருண்டு இருக்கிறதுன்றது நமக்கு முட்டியோடு நின்று போயிடும். அது ஒரு பெரிய அனாட்டமி, அது ஒரு பெரிய தியரி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த நரம்பு சுண்டுருக்குது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்த பாத இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா பேஷண்ட்டை எல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின் அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குறூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரை. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில். நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன், உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு என்னை கேட்காதிக்கேன். அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றத கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க்கு போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு. அது பார்த்தாக்க எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா. அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரிலே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல.

0: அளவுக்கு இன்னும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிக்கோஸ் வேணுன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோட வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறைக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துடுச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது, நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஒரு மணி 35 நிமிடத்தில் நாம் மீண்டும் இணைகிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7. நிகழ்ச்சியில் உங்களோட இதயம் தொட்ட பாடல்களை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குநர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நள்ளம்பள்ளி 6638007 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்கள் விருப்ப பாடலை வானலையை கேட்டு மகிழுங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாணிக்கம் அவருடைய விருப்ப பாடல் தான் ஒலிபரப்ப போகுது, எங்க தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: Asia Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். தருமபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பன்மொழி பாடல்கள். பலவகை பழங்களின் கனிசாறு பொழிய தேன் சுவை பாடல்களை ஒரே நிகழ்ச்சியில் ரசிக்கும் நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று மதியம் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம், அதனைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பன்மொழி பாடல்கள். நேயர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் பெற்று மகிழ்ந்தோர் கடத்திக்குட்டி சிவகாமி, செல்லப்பிராணி தங்கவேல், தாசனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தீபா சிவராணி, எஸ் கனிமொழி மற்றும் சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம். இவர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாடலை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல் மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள் மௌன கீதங்கள் முந்தா

0: முடிச்சு தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்ப அங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன்,
1: பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன்.
2: அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
3: பத்தினி, பத்தினி, நலாயினி,
1: நலாயினி,
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யா, அனுசுயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்
2: யோ விட்டா, நாங்க சொல்லிக்கிட்டா இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமா ஐயா, பத்தினி தான். ஏன், உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறை.

0: யா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு செங்கல்பட்டு செய்யூர் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருப்பத்தூர் ஆலங்காயம், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி AWS, ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், சென்னை பள்ளிக்கரணை, சென்னை சென்ட்ரல், ஓக்கியம், தொரப்பாக்கம், ஐனாவரம் தாலுகா அலுவலகம், கண்ணகி நகர், ஈஜம்பாக்கம், பாரிஸ், அண்ணாநகர் மேற்கு, நீலாங்கரை, மாதாவரம், பெரம்பலூர் பேசின்பாலம், திருவள்ளூர் புலால் ARG, செம்பரவாக்கம் ARG, செம்பரவாக்கம் REV, நீலகிரி அழகரை எஸ்டேட், தாலுகா அலுவலகம் பந்தலூர், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், ACS மருத்துவக் கல்லூரி, ராணிப்பேட்டை வாலாஜா, புதுக்கோட்டை பொன்னமராவதி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 40.5 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் குன்னூர் மலைப்பகுதியில் 11.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மாரத்வாடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமன்ற சுழற்சியின் வழியாக சுமார் 3.1 முதல் 4.5 மீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20

5 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: இனி தொடர்வது உழைப்போம் உயர்வோம். முன்னதாக
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: உழைப்போம் உயர்வோம். தருமபுரி செட்டிக்கரை பகுதியை சார்ந்த எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.
7: ஐயா வணக்கம். ஐயா
8: வணக்கம். தரும்பில தொழில் செஞ்சிட்டு இருக்கேன்.
7: முதல் முதல்ல இந்த தச்சர் தொழிலுக்கு எப்படி வந்தீங்க, யார் மூலமா வந்தீங்க?
8: எங்க அப்பா கொண்டாந்து விட்டாரு ஒர்க்கு. நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து நகை வேலைக்கு கொண்டு எங்கள் அப்பா விட்டார். அதுக்கப்புறம் மர வேலை கொண்டு விட்டார். அங்கே ஒரு நாளைக்கு 2 சம்பளம் கொடுத்தாரு ஓனர் ராஜா கார்பெண்டர். தருமபுரியில் அவர் தான் நம்பர் 1 நர்சம் வளர்த்துக்கிட்டேன். அவர் அப்போ சம்பளத்தை சேர்த்து விட்டார். அப்புறம் நான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உளி பஸ்ஸு தீட்டணும், பெரியாளுங்க வரத்துக்குள்ள நாம் உளி தீட்டி பல பழம் பழிச்சுன்னு வைக்கணும். அதுக்கப்புறம் பெரியாளுங்க வந்த பின்னாடி அவங்க கூட கையால் இழப்பிள்ளி இழுக்கிறது எல்லா வேலையும் செய்யணும். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் நல்லா நான் வாசல் ஜன்னல் செய்கிறது வருவது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன்.
7: சரிங்கய்யா, இப்போ முதல் முதல்ல தச்சர் வேலைக்கு வந்தீங்க, என்ன செஞ்சீங்க?
8: முதல் வந்து வந்து வாசல் ஜன்னல் தான் செஞ்சேன் ஓனர்கிட்ட. அது செஞ்சுட்டு அப்புறம் ஒரு நுணுக்கமாக செய்ய ஆரம்பித்தேன். ஸ்டூலு பெஞ்செலாம் செய்ய ஆரம்பித்தேன், டோர் கதவுலாம் செய்ய ஆரம்பித்தேன். அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமை வர மேலே வேலைலாம் கொஞ்சம் குயிக்காக முடிச்சு கொடுப்பேன். வேகமாக செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் வேலை செஞ்சேன் ஓனர்கிட்ட. அப்புறம் அவரே வந்து போதும்பா போயிட்டு நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன்.
7: சரிங்கய்யா, இப்போ இந்த தொழில் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு?
8: தொழில் வந்து நான் கற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அப்போலாம் வந்து பெரியாளுங்க வந்து வேலை உடனே எடுத்து சுற்றியும் உளியும் தரமாட்டாங்க. அவங்களாம் தீட்டி பல பலன்னு வச்சு அவங்களுக்கு கையால் தான் வேலை செய்யணும் 2 வருஷ காலத்துக்கு. அதுக்கப்புறமா அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கார்பெண்டர் வந்து அவர் வந்து என்னை இழப்பிலே தள்ள சொல்லி அவர் இழுப்பார்.
7: சரிங்க, இப்போ முதல் முதல்ல என்ன வேலை செய்ய வச்சாங்க அந்த தச்சர் தொழிலில்?
8: தச்சர் தொழிலில் பஸ்ஸு இழைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டு திறனெல்லாம் கையில் ஊனி கையாக போடுறது, அதுக்கப்புறம் தொலைக்கூறு அடித்து பெட்டிங் பண்ணணும். அதை செஞ்சுருந்துங்க. வாசல் ஜன்னல்லாம் அப்புறம் தான் செய்யணும்.
7: தச்சர் தொழில்னாவே கருவிகள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த கருவிகள்லாம் என்னென்ன நல்லா இருக்குது அது சொல்லுங்க.
8: ரம்பர் இருக்குது, அப்புறம் இழப்பிலி அழகு இருக்குது, காடி ஒளி, பட்டை ஒளி, மலுவு, துத்தி, கட்டிங் பிளேடு,

0: புதுசு திருப்பளை இதெல்லாம் கூர்மையானதான் தேவைப்படும். எப்பயுமே பளபளன்னு இருக்கணும். அதை டெய்லியுமே வந்து காலையிலனா வந்த உடனே தீட்டணும். அப்புறம் இடையில் நல்லா ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் தீட்டி வேலை செய்யணும். ஏன்னா தீட்டலைன்னா அந்த இது சொன்ன இருக்காது. தீட்டினா தான் அதனுடைய கூர்மை எல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த மரம் பயன்படுத்த முடியும். அந்த உளியெல்லாம் நம்ம ஷார்ப்பாக வச்சுருந்தோம்.
1: சரிங்க, இப்போ அந்த கருவிகள்லாம் நம்ம ஊரில் கிடைக்குதா இல்லை வெளியிலேருந்து வாங்கணுமா?
0: இல்லை, நம்ம ஊர்லேயே கிடைக்கிது, கொஞ்சம் வெளியில் வாங்கணும். இப்போ வந்து கொஞ்ச காலத்துக்கு நான் செய்யும் போதெல்லாம் மிஷின் கிடையாது. இப்போ எல்லாமே மிஷின் வந்துடுச்சு. எல்லாமே மிஷினில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, அதாவது வீட்டு உபயோக பொருட்களுக்கெல்லாம் நிறைய வந்து மரங்கள் இருக்குது. எந்த மரம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க?
0: சூஸ் பண்ணுன்னா பர்மா தேக்கு. இப்போ நாட்டு தேக்கு, பர்மா தேக்கு விலை அதிகம் ஆகி போச்சு, அதனால் நாட்டு தேக்கு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வேறு வேறு கொஞ்சம் மரம், வேப்ப மரம், ஆவளி மரம், அந்த மாதிரி பழஜாதி மரம் இருக்குது. இருந்தாலே நாட்டு மரத்தில் தான் இப்போ எல்லாமே விரும்புகிறாங்க. பில்டிங் கேர்லேருந்து கார்பன்டர், நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள் வந்து எல்லாமே வந்து நாட்டு மரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில வந்து வசதியான பார்ட்டிங்க வந்து பர்மா தேக்கு, அப்புறம் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது தேக்கு மரத்துலேயே, அந்த இது வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் நாட்டு தேக்கு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து லோக்கல்லே இருக்கிறதுனால ஸ்ட்ராங் கொஞ்சம் கிடைக்கும். பர்மா தேக்கு வந்து பெரிய மரமாக வரும், அதில் வந்து சாஃப்டாக இருக்கும். பல வகையில் பார்த்தா சாஃப்டாக இதாக இருக்கும் பாரு, அந்த மாதிரி மரம் இருக்கும் அந்த மரம். இது நாட்டு தேக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். அது நாட்டு மரம் தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறோம். கட்டில், டேபிள், சேரு, பெஞ்சு, ஃபர்னிச்சர் ஐட்டம், வீட்டில் டிசைனு, வாசகால் ஜன்னல், டோரு எல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து கார்பெண்டர் தொழிலில் வந்து ஜன்னல், கதவு, இன்டீரியர் ஒர்க்கு, ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. அதில் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க?
0: இதில் வந்து நாம் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது கபோர்டு ஒர்க்கு தான் ஸ்பெஷலிஸ்ட். ப்ளைவுட்லாம் கட் பண்ணி சன்மைக்கா ஒட்டி டிசைனர் ஒர்க்கு அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்.
1: சரிங்க, இப்போ ப்ளைவுட்லாம் இருக்குது, வெளியூர்லேருந்து வருதுங்களா இல்லை நம்ம ஊரில் கிடைக்குதுங்களா இல்லை நீங்கள் செய்யணுமா?
0: இல்லை, வெளியூர்லேருந்து வருது, இல்லை ஆர்டர்ஸ் கிடைக்க வந்துடுது. அதை வாங்கி நாங்கள் தரமாக கட் பண்ணி பின்ன வேஸ்டேஜ் இல்லாமல் செய்வோம்.
1: சரிங்க, ஒரு நல்ல தரமான மரத்தை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணலாம்?
0: தரமான மரம்னா நம்ம சைஸு. இப்போ வந்து தரமான மரம்னா நம்ம வந்து தரமான மரத்துக்கு அளவு தரங்க, அளவு பிரகாரம் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து மிஷினில் கொடுத்து இழைச்சி அது டிசைன் அடித்து அதுக்கப்புறம் பண்ணிடலாம், நாம் பண்ணிவிடுவோங்க மீதி ஒர்க்கெலாம்.
1: சரிங்க, இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் செய்யும் போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து டிசைன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: இப்போ வந்து ஒன்றும் அந்த தேர்வு வேலைலாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து டிசைன் அடிச்சுக்குவோங்க. எங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்து நாங்கள் அது பண்ணியிருந்தோங்கன்னா அந்த நுணுக்கம் வந்திருக்கோம். அதனால் டிசைன் வேணும்னா பார்ட்டிங் கேட்குற மாதிரி டிசைன் வேணும்னா நம்ம வந்து அந்த மாதிரி டிசைன் அடிக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து ஒர்க்கு பண்ணி வாங்கி நம்ம பண்ணிடுறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, மரங்கள்லாம் இறக்குமதி பண்ணுறீங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்து, அதை எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க?
0: அதை எட்டுனு வந்து வேணுன்ற அளவுக்கு கரெக்டாக எட்டுனு வந்து அது கிளீனாக நம்ம சைஸு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒழுங்கு பண்ணி ஃபிட்டிங் பண்ணுவோம்.
1: சரிங்க, ஒரு தச்சருக்கு இருக்க வேண்டிய முக்கிய தகுதிகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: முக்கிய தகுதினா அளவு, மெஷர்மெண்ட் வந்து நாம் கரெக்டாக பாயிண்ட்டில் பிடிச்சா தான், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு செட் பண்ணால் தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பரோ ஒரு சாதாரண அளவு வந்து அது செய்ய முடியாது. அது நுணுக்கலாம் வந்து ஒரு தச்சர்னாவே வந்து அளவு தான், மெயினாக அளவு தான். அதுக்கப்புறந்தான் வந்து செதுக்கிறது, வெட்டுறது, கட் பண்ணுறது எல்லாமே அளவு இப்போ கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா எல்லாமே பினிஷிங் அமையும்.
1: சரிங்க, அந்த அளவுக்கான கருவிகள் இருக்கும், நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு அந்த அளவெல்லாம் கற்றுக்கிறதுக்கு? துல்லியமாக
0: நான் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயே கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஓனர் வந்து இந்த மார்க் பண்ணுற இதுக்கெலாம் என்னை கூப்பிட்டு போயிடுவார். நாங்கள் ரெண்டு பேர் தான் போய் ஒவ்வொரு பில்டிங்லேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு அடிக்க வச்சுட்டு வந்துடுவோங்க. இது கார்பெண்டருங்க கையாலும் அதுவும் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. எங்களுக்கு வாரத்தில் 4 நாள் 5 நாள் எங்களுக்கு அதுதான் ஒர்க்கு, ஓனருக்கும் எனக்கும் அதுதான் போவோங்க, மார்க் பண்ணுவோங்க. நாங்களே ரொம்ப எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி கரெக்டாக அடிக்க வச்சுட்டு வந்துடுவோம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் செஞ்ச வேலையிலே கடினமான வேலை அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
0: நாங்கள் செஞ்ச வேலையிலே கடினமான வேலைன்னா கடை வேலை தான். நைட்டு பக்கம்லாம் செய்வோங்க. அப்போ மிஷின்லாம் இல்லைனா கடுமையான வேலை செய்யும் போது நைட்டு பக்கம் உட்காந்து வேலை செய்வோங்க. அங்கேயே படுத்துக்குவோங்க, செஞ்சுட்டு அங்கே மறுபடியும் எழுந்திரிச்சி டீ சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே வேலை செய்வோங்க. மதிய சாப்பாடு டைம் போய் வீட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் வேலைக்கு மறுபடியும் வருவோம் அப்படி.
1: சரிங்க, உங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்த வேலை

0: என்ன சொல்லுவீங்க?
1: பேர் எடுத்து கொடுத்த வேலைன்னா எனக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் கடை வேலை ஷோகேஸ் ஒர்க்கு தான் பேர் எடுத்து கொடுத்தது.
0: சரிங்க, இப்போ ஒரு வீடு செஞ்சு முடிச்சுறீங்க, அந்த வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட திருப்தி எந்த அளவுக்கு இருக்கும்?
1: எனக்கு திருப்தினா எனக்கு காசு பணம் திருப்தி கிடையாது. எனக்கு அந்த அவங்க பாராட்டுறது கூட எனக்கு திருப்தி கிடையாது. அது டோராக இருக்கட்டும், மற்ற விஷயம் டேபிளாக இருக்கட்டும், இல்லை ஷோகேஸாக இருக்கட்டும், கண்ணாடி ஒர்க்காக இருக்கட்டும், அது சீட்டிங்கெலாம் ஆனது ஒரு மனசில் ஒரு திருப்திக்கு இது பாரு, அதுதான் மனசுக்கு ஆனந்த திருப்தி. எல்லா சீட்டிங்காக இருந்து நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கே ஒரு திருப்தி இருந்தால் தான் அதை நாம் வந்து மனசார மனசில் நிற்கும். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு காசுக்காக செஞ்சுட்டு வரவில்லை, எந்த நான் அந்த ஒர்க்கு பண்ணல இன்ன வரைக்கும்.
0: சரிங்க, இப்போ வந்து வீட்டுக்கெல்லாம் இன்டீரியர் செஞ்சிடறீங்க, அது ரொம்ப நாள் பராமரிக்கிறதுக்கு வழிகள்லாம் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரஷ்ஷு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணி ஆயிலோ இல்லை எண்ணெயோ அந்த இடத்துல அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வருதில்ல, இரும்பு ஃபிட்டிங்ஸ் இருக்குது, பிராஸில் வருது, அலுமினி ஃபிட்டிங்ஸ்லாம் வருது, அதுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நைஸாக தொடச்சிருங்க, எண்ணெய் போட்டு அப்படியே விடக்கூடாது, தொடச்சி எடுத்துருங்க, இல்லைனா தூசி ஓக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் செஞ்சதுக்கும் ஸ்டார்டிங்கில் செஞ்ச மரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும், இப்போ அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு எந்தளவு வித்தியாசம் இருக்குது?
1: வித்தியாசம் வந்து எங்களுக்கு வந்து மரம் ஒன்று தான். எப்படி ஒன்றுன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிற மரத்துக்கு வந்து வேலை கம்மி, ஸ்ட்ராங் இல்லாதக்கிறதுக்கு வந்து வேலை அதிகம். எப்படிங்க கேட்டிங்கன்னா, அழுத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம கேட்குற மாதிரி கிடைக்கும், பொருள் செய்ய முடியும். அழுத்தம் கம்மியாக்கிறது வந்து பசு பசுன்னு நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓசனை பண்ணி செய்யணும், அது கொஞ்சம் நிதானமாக செய்யணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் அடிச்சுட்டே இருக்கலாம், நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுதான் அப்போக்கி இப்போக்கிற மரத்துக்கும் அப்போக்கிற மரத்துக்கும் வித்தியாசம்.
0: சரிங்க, தேக்கு, ஈட்டி, வேம்பு இந்த மரங்கள்லாம் இருக்குது, அதனுடைய தன்மைகள்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க?
1: அதுக்கு ஒவ்வொரு மரம் கலரை வச்சு கண்டுபிடிப்போங்க. தேக்கு மரம்னா வந்து கலர் வந்து வார்னிஷ் போட்ட கலரே வரும், அது பார்த்தாவே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஈட்டி மரம் வந்து அது கெட்டு போனாவே வந்து அது வாசமே வந்து ஒரு கசப்பான ஒரு வாசம் வரும். அதேமாதிரி பிள்ளை மருதன்னு ஒரு மரம் இருக்குது, அது போனால் ஒரு அது ஒரு இதாக வாசம் வரும். இப்போல்லாம் நாட்டு தேக்கு, பர்மா தேக்கு இந்த மாதிரிலாம் வருது.
0: சரிங்க, இப்போ பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்களே, பர்மாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை அங்கேருந்து வருமா?
1: பர்மா தேக்குன்னு அது ஒரு பேர், கேரளாவிலேயும் கிடைக்கலாம், பர்மா நாட்டிலேருந்தும் வரலாம். அந்த சலசலப்பு மரம் வந்து அந்த பேர் வந்து அட்டாச் ஆகிடும். ரவுண்ட் லாக்னா பத்து, இப்படி பத்து இருக்கும், இப்படி பத்து அடிக்கும், அந்தளவு சைஸில் மரம் இருக்குது. நான் தூத்துக்குடியில் போய் பார்த்தேன் ஒரு டைம், போயிருந்த ஒரு ஒரு நண்பருக்கு, அவர் ஒரு பில்டிங் ஓனர் வந்து அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் மரம் பார்த்துட்டு சொல்லி, 280 சதுரம் வேணும்னு. அப்போ போய் பார்த்தேன். அப்போ நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதரமே 5000 ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வந்து 30,000-40,000 போதும் சதுரம்.
0: சரிங்க, இப்போ ஒரு புது வீடே ஒருத்தர் கட்டுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் ஃபர்னிச்சர் மட்டும்?
1: ஃபர்னிச்சர் மட்டுமா? ஃபர்னிச்சர் வந்து ஏரியா எந்த சைஸுக்கு 10x10 ரூம் வந்தால் ஒரு ரேட்டு வரும், 20x20 இருந்தால் ஒரு ரேட்டு வரும். ஒரு 10x10னா குறைஞ்சது வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்கு வரைக்கும் வரும். டெக்ரேஷன் எல்லாம் செவருலாம் வால் பெட்டிங்லாம் பண்ணால் அது நல்லாயிருக்கும், ஷோகேஸ்லாம் கபோர்டு எல்லாமே பண்ணால். மீதி வந்து கொஞ்சம் கம்மியாக செய்யணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, பார்ட்டிங் விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் தரம் கம்மியாக எடுத்து பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1 லட்சரூபாயில் அந்த மாதிரி கூட 10x10 ரூம் பண்ணலாம். ஜன்னலுக்கு அது வெல்லாம் ஒரு 1.5 லட்சரூபா செலவாயிடும். எப்படி பார்த்தாலும் டோரு ஒரு கபோர்டு 1.5 லட்சரூபா 2 லட்சரூபாய்க்கு பக்கம் ஆகும் ஒரு 10x10 ரூம்.
0: சரிங்க, இப்போ உங்களோட கருவிகள்லாம் வந்து ரொம்ப கூர்மையான கருவிகள், நீங்கள் வேலை செய்யும் போது அது பாதுகாப்புகள்லாம் என்னென்னலாம் பண்ணுறீங்க?
1: வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஷார்ப்பாக ஒரே சைடை ஒரு ஸ்டைலாக ஒரே மாதிரி வச்சுருவோங்க. இப்படி எப்படி குறுக்கு மரக்கெலாம் வைக்க மாட்டோங்க, அது அப்படியே அப்படி லைன் கட்டி அப்படி வச்சுருவோங்க. இப்போ செங்கல் எடுக்கிறாங்கள அந்த மாதிரி ஒரே வசமாக வச்சு இது பண்ணால் தான் அது மொக்காவாமல் கரெக்டாக இருக்கும். ரம்பமெல்லாம் ஒரு ஆணி அடித்து மாட்டிடுவோங்க. மீதி அந்த இழப்பு கட்டினா அந்த மட்டமாக இருக்கிற இடத்துல வச்சுருவோங்க, அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். ஒரு தொழிலுக்கு தந்த மரியாதை கொடுத்து டூல்ஸுக்கு மரியாதையாக எப்படி மரியாதையை இருக்கணுமோ அந்த மரியாதையில் நான் டூல்ஸ் வேலையை முடித்து எடுத்து வச்சுருவோம்.
0: சரிங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு கூலியெல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு?
1: இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 800 ரூபாயிலேருந்து 1200 வரைக்கும் போயிட்டுருக்கு.
0: சரிங்க, ஒரு மரத்தோட விலைகள்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு?
1: ஒரு சதுரம் வந்து சதுர கணக்கு தான் 3000-3500 வரைக்கும் போகுது. இன்னொரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற மரம், அதில் கம்மியாக இருக்கிற மரம் ஒரு 1500-2000-2500 அப்படி இருக்குது.
0: சரிங்க, இப்போ நீங்கள் செய்யும் போதெல்லாம் கற்றுக்கும் போதெல்லாம் நிறைய இளைஞர்கள் அந்த காலத்தெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க, இப்போ இருக்க

0: காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள்லாம் கற்றுக்கிறாங்களா?
1: இளைஞர் கம்மி, ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தால் கூட வேலைக்கு போகிற எண்ணங்கள் வரதில்லை. ஏதோ கம்பெனிக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும் நினைக்கிறாங்க. நம்ம கையிலேருந்து ஒரு தொழிலுன்னு இருக்கணும்னு ஜனங்க விரும்ப மாட்டேன்றாங்க இளைஞர்லாம். நாங்கள் படிக்கவே இல்லை, ஒர்க் வந்துட்டுங்க.
0: சரிங்க, இப்போ வந்து வீட்டுக்கு வந்து உட்டன் செய்கிறோம், அதனுடைய வாழ்நாள்லாம் எவ்வளோ வரும்?
1: நம்ம தரமாக கருத போட்டாங்கன்னா குறைஞ்சது வந்து 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் வரும். தரம் கம்மியாக கருத போட்டாங்கன்னா ஒரு 20-25 அந்த ரேஞ்சில் வரும், ஒரு மீடியமான தரத்தில்.
0: சரிங்க, உங்களை தாண்டி உங்கள் பசங்களுக்கெல்லாம் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா?
1: கற்றுக் கொடுத்துருக்கேன். பெரியவன் வந்து நம்ம கூட வேலை செஞ்சிட்ருப்பான், அப்புறம் ஸ்கூல் லீவுனாலே வந்து வேலை செய்வான். அவனை ஒரு சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு இன்ஜினியர்கிட்ட அவர்கிட்ட ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணி விட்டான். ஒரு 8 வருஷ காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஒரு திறமையாக எல்லாம் கற்றுக்கிட்டார்னா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க.
0: சரிங்க, ஓகேங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, ரொம்ப களை

0: இப்போ வந்து வீட்டுக்கு வந்து உட்டன் செய்கிறோம், அதனுடைய வாழ்நாள்லாம் எவ்வளோ வரும்?
1: நம்ம தரமாக்கிறது போட்டாங்கன்னா குறைஞ்சது வந்து 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் வரும். தரம் கம்மியாக்கிறது போட்டாங்கன்னா ஒரு 20-25 அந்த ரேஞ்சில் வரும், ஒரு மீடியமான தரத்தில்.
0: சரிங்க, உங்களை தாண்டி உங்கள் பசங்களுக்கெல்லாம் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா?
1: கற்றுக் கொடுத்துருக்கேன். பெரியவன் வந்து நம்ம கூட வேலை செஞ்சிட்ருப்பான், அப்புறம் ஸ்கூல் லீவுனால வந்து வேலை செய்வான். அவனை ஒரு சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சுருக்கேன். இப்போது ஒரு இன்ஜினியர்கிட்ட அவர்கிட்ட ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணி விட்டான். ஒரு 8 வருஷ காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஒரு திறமையாக எல்லாம் கற்றுக்கிட்டார்னா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க.
0: சரிங்க, ஓகேங்கய்யா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, ரொம்ப களைப்பாக இருக்கும், ஒரு சில பேர் பாட்டு கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நாங்கள் எப்பம் போட்டிருக்கோம், எப்பம் கடையில் இருக்குது, அது எப்பம் கேட்டுக்கிட்டே அப்படியே வேலை செய்கிறது தான்.
0: சரிங்க, எத்தனை வருஷமாக எஃப்எம் கேட்குறீங்க?
1: தருமபுரி எப்பவும் ஒரு 5 வருஷமாக நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன்.
0: சரிங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு நிகழ்ச்சியெல்லாம்?
1: அது அருமையாக இனிமையாக இருக்குது.
0: சரிங்க, எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்எம்மில் என்ன சாங் கேட்டீங்க?
1: சத்யாவில் வந்து வளைவோசைன்னு ஒரு பாட்டு வரும்,

0: அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்கும். அதேமாரி பாட்டு நான் ரொம்ப பிடிச்சிருக்கும்.
1: சரிங்க, இப்போ புதுசாக ஒருத்தர் உங்ககிட்ட நான் தொழில் கற்றுக்கணும்னு வராரு, அவர் முதல்ல என்ன பண்ணணும்?
0: ஃபஸ்ட்டில் வந்து மிரட்டுவாங்க, இது எடுறா அது எடுறா பண்ணுறா அப்படின்னு அடிப்பாங்க. அதெல்லாம் அடியெலாம் நிறைய அடி விழுந்துருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க வாப்பா உட்காருப்பா அப்படின்னு அன்பா பேசினாவே நிற்க மாட்டேன்றாங்க. அந்த தந்திரமா இதை செஞ்சுக்கப்பா அதை செய்ப்பா, நீ உக்காந்துன்னு நீ எந்த வேலை செய்ய எதை பசு மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து என்ன செய்கிறன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம். அந்த மாரி தான் சொல்லி இப்போ வேலை வாங்க முடியும். அதுக்கும் இப்போ வந்து படிப்பு வந்து முக்கியத்துங்கிறதுனால எல்லாம் வந்து கம்பெனி அது இதுவும் போகிறாங்க. பாஸ்போர்ட் டெலிவரி ஆகிட்டதுக்கு போகிறவங்களாம் போகிறாங்க. நம்ம வேலை செய்கிறதுக்கு இப்போ ஆள் கம்மி, ரொம்ப கம்மி. ரொம்ப எங்கள் வேலைன்னு இல்லை, எல்லா வேலைக்குமே கம்மி. ஏதோ ஒரு 100 வந்து 10% இந்த வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்டு சில பேர் வந்து ஏதோ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்கிறாங்க. சில பேர் அப்படி இல்லை, நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு பசங்க போயிட்டுருக்காங்க.
1: சரிங்க, இப்போ வந்து வேறு தொழிலை செஞ்சுட்டு இந்த தொழிலை பார்ட் டைமாக பண்ண முடியுமா?
0: பண்ண முடியாது, இதில் வந்து கடுமையான உழைப்பு இருக்குது. அதனால் இந்த தொழில் செஞ்சுட்டு வேறு தொழில் போக முடியாது.
1: சரிங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஒரு 40 ஆயிடுச்சு, விலை உயர்வெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போயிட்டுருக்கு? வருஷத்துக்கு எவ்வளோ ஏறுமா?
0: வருஷத்துக்கு எவ்வளோ ஏறும்?
1: எவ்வளோ ஏறுங்கய்யா?
0: வருஷத்துக்கு வந்து ஒரு 200-300 ஏறும். நான் வந்து செய்யும் போது வந்து நான் எனக்கு சம்பளமே 2 தான். அது இன்றைக்கி வந்து நான் வந்து ரேட் பேசியிருந்தான் செய்கிறேன். நம்ம வந்து லேபர், நமக்கு லேபர் போகிறதில்ல. இருந்தாலையும் ஒரு லேபர் கணக்கு பார்த்தா ஒரு 1200 ஒரு 1500 என்னுடைய லேபர்.
1: சரிங்க, இப்போ ஏற்கனவே கேட்டேன் உங்ககிட்ட புதிய தொழில் கற்றுக்க வராங்க, வேலை கற்றுக்குறாங்க, கற்றுட்ட பின்னாடி தனியாக ஒரு கடை வைக்கணுன்னா எவ்வளோ இருந்தால் ஆரம்பிக்கலாம்?
0: தனியாக கடை வைக்கணுன்னா, பரனிச்சர் கடை வைக்கணுன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 20 லட்சத்துலேருந்து முதல் வேணும்.
1: சரிங்க, அதுக்கு மிஷின்கள்லாம் என்னென்னலாம் வாங்கணும்?
0: கட்டிங் மிஷின் வாங்கணும், சாணம் பிடிக்கிற மிஷின்லாம் வாங்கணும், அப்புறம் டூல்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். பேப்பர் மிஷினு எல்லாம் நிறைய இருக்குது. மெட்டீரியல் முதல் போடணும் சரக்கு. இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறோங்கன்னா நம்ம கையிலேருந்து பார்ட்டி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கொடுப்பார். அமீதி அமௌண்ட்டு நம்ம கையிலேருந்து போட்டு செஞ்சுட்டு நம்ம பில் கொடுக்கணும்.
1: சரிங்க, இப்போ 45 இந்த தொழிலை செய்கிறீங்க, நீங்கள் இந்த தொழிலில் பிடிச்சி செய்கிற பொருள்னால் எந்த பொருள்?
0: பிடிச்சி செய்கிறதுனா ட்ராவு, கபோர்டு ஒர்க்கு, ஷோகேஸ், இதான் விரும்பி நல்லா செஞ்சு கொடுப்பேன்.
1: அந்த வேலைனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து
0: இன்ட்ரெஸ்ட்டு.
1: சரி ஓகேங்கய்யா, கபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு கார்பெண்டராக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்ச பொருள்னா என்னென்னலாம் இருக்குது?
0: எங்கள் வீட்டில் வந்து விரும்பி செய்கிறது என்னென்னா, நான் வந்து ஸ்டார்டிங் காலத்திலலாம் வந்து ஸ்டூலு பெஞ்சு ஒரு இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், அது ஒன்றுமே இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நான் செஞ்சது வந்து இப்போ நாக்காளின்றது வந்து ஒரு ஒரு டிசைனாகவும் ஒரு அழகாகவும் நான் ஒரு கம்பீரமாக செஞ்சேன், அதுதான் இப்போ வீட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எதுவும் நான் வந்து எந்த இந்த வேலைன்னு பிடிச்ச வேலைன்னா அதுதான் எனக்கு இப்போ மனசில் இருக்குது.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து ஒரு 45 காலம் உடல் உழைப்பில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கண்டிப்பாக. எத்தனையோ வீடுகளில் உங்களுடைய பொருள் வந்து மின்னொழிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உடல் சோர்வுன்றது நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது?
0: முடிய வயசாக வயசாக கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் குறைய தான் செய்யுது. நான் வந்து களி கூழ் குடிச்சிட்டு சாப்பிட்டு வளர்ந்தவர், அதனால் வந்து இப்போ களி கூழ்லாம் இப்போனா எப்பயும் இப்போ களியே கீரை குழம்புனா சாப்பிடுவேன், அதில் அந்த மாதிரி இதில் எனர்ஜி ஏற்றிக்கிறது. அந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்றதெல்லாம் நம்ம கம்மி, டீ சாப்பிடுவேன், காஃபி சாப்பிடுவேன். ஜூஸ்லாம் காஸ்ட்லி, சின்ன வயசுலேருந்து அது ஜூஸ்லாம் நம்ம அதிகம் இது பண்ண மாட்டோங்க, உடம்பு டயர்டுலாம் ஆகும். நான் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு உடனே கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து ஒர்க் பண்ணுவோம்.
1: சரி ஓகேங்கய்யா, நிறைய தகவல்களை எங்கள் கிட்டே சொல்லிட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய தச்சர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
0: ஃபஸ்ட்டு செஞ்சதோட இப்போ நல்லா ஒரு திறமையாக ஒரு டிசைனாகவும் நல்லா செய்கிறாங்க ஒர்க்கு சார், அவங்களை நல்லா செய்யணுன்ட்டு வாழ்த்துறேன். மேலும் மேலும் இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
1: கண்டிப்பாங்க, ஒரு தச்சரை நீங்களும் சொல்கிறீங்க.

0: சரிங்க, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் கடை எங்கே இருக்குது? உங்கள் கிட்டே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
1: தருமபுரியில் நர்சாங்கம் இருக்குது, கனடா பேங்க் இருக்குது, அதுக்கு இதை ஆப்போசிட்டில் உள்ள சந்தையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒர்க்கு வந்து பில்டிங்கில் ஒர்க்கு இதனை எடுத்தால் வேலை செய்கிறவங்கள வர வச்சு செஞ்சு கொடுப்பேன். கடையான எந்த வேலை அந்த எல்லாம் போட்டு வேலை செய்கிறதில்ல. இப்போ வந்து கிரிக்கெட் பேட்லாம் நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன். தருமபுரி டிஸ்ட்ரிக் அனைத்து எல்லா ஊர்லேருந்தும் பெங்களூர்லேருந்து வராங்க. திருச்சி கோயம்புத்தூர்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, சென்னை வரைக்கும். அதனால் அது நல்லா போயிட்டுருக்குது. அதுக்கு வந்து நான் ஆள் யாரும் இது பண்ணிக்கிறதில்ல. பில்டிங் ஒர்க்கு ஷோகேஸ் கடை வேலை வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நாணயமான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, திறமையான ஆளுங்க. அவங்கள ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம பேரை காப்பாற்றுற அளவுக்கு நல்லா வேலை செய்வாங்க. இப்போ கிரிக்கெட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். கிரிக்கெட் ஒர்க்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அதில் வந்து பசங்க வந்து விளாட்ற பசங்க வந்து ஏதோ ஒரு கைப்பிடி உடஞ்சிச்சு, இல்லை ஒரு டேமேஜு, இல்லை ஒரு அந்த கெட்ஸ் போடுறது, டோட் கார்டு போடுறது, பவர் ஸ்டிக்கர் ஒட்டுறது இதெல்லாம் இருக்குது. நல்லா ஒரு பசங்க வந்தானா எனக்கு ஒரு ஆர்வம். இது வந்து நாலடியில் வந்து நல்லா நாலு பேருக்கு வந்து பசங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஒரு ஆர்வம். அதனால் அதை வந்து நல்லா செஞ்சு கொடுக்குறேன், நல்லா திறமையாக நல்லா பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு அந்த ரேட்டும் காசும் கொடுத்துட்றாங்க, நம்ம எதுவும் இது பண்ணிக்கிறதில்ல. நல்லா போயிட்டுருக்குது, அது நல்லா செஞ்சுருக்கேன். ஆனால் மேலும் மேலும் நான் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அந்த மிஷினு ஐட்டம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வாங்கி நான் வந்து ப்ரொடக்ஷனே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுன்ற மிஷினு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் பிரச்சனைனால இருக்கேன். மேலும் அதை செய்யணும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அது மீண்டும் அதை செய்யணும். ஆனால் செஞ்சோங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா நாம்ளே செஞ்சோங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கும் பொருள், நல்லா ஒரு ஃபினிஷிங்கோட நல்லா நீட்டாக செஞ்சு கொடுப்பேன். இதில் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ஆர்வம், எனக்கு ஆட தெரியாது. இருந்தாலே நான் ஸ்கூல் பக்கம் போகாதனால இந்த கிரிக்கெட்டுனாவே என்னன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலையும் ரொம்ப காலமாக இதை வந்து நான் செஞ்சு கார்பெண்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலையும் அந்த கிரிக்கெட் வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன். இப்போயும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா போய்ட்டுருக்குது. அந்த சர்வீஸ் பண்ணுறது, கிரிக்கெட்டு சர்வீஸ் பண்ணுற பேட்டுக்கிட்டலாம் சர்வீஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. எல்லா பசங்களும் விரும்பி வராங்க, எடுத்துகிட்டு வாங்க, நான் செஞ்சு கொடுக்குறோம், நல்லா திறமையாக நல்லா பண்ணி கொடுக்குறோம். நல்லா நம்ம ஒர்க்கு வந்து நல்ல ஒர்க்காக இருக்கும்.
0: சரிங்க, இன்றைக்கி எஃப்எம்மை கேட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி எஃப்எம்மில் பேச வந்தது உங்களுக்கு எந்தளவு சந்தோஷமாக இருக்குது?
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எந்த மேடையில் ஏறி பேசுனது கிடையாது. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் கூட எதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது. இப்போ வாழ்த்துறதா இருந்தாக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பூ மேலே தூவிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுவோம். அதுதான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: சரிங்கய்யா, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி நன்றி.
0: இப்போ கார்பெண்டர் சம்மந்தமாகவும் கிரிக்கெட் பேட்டெல்லாம் நிறைய செய்கிறீங்க, அதனுடைய பழுதுபார்ப்பெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. அது சம்மந்தமாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு கார்பெண்டருக்கும் டவுட் இருக்கும், கிரிக்கெட் விளாட்ற பசங்களுக்கு பேட் சம்மந்தமாக டவுட் இருக்கும். அதுக்கு உங்கள் தொலைபேசி என்ன நீங்கள் கொடுக்கலாமே?
1: கிரிக்கெட்டு சர்வீஸு சம்மந்தமாகவும் கார்பெண்டர் சம்மந்தமாகவும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் நல்லா பணிவோடு செஞ்சு கொடுப்பேன், குறைஞ்ச ரேட்டில். நம்பர் வந்து 97 86 79 88 86. என் தொலைபேசி இதுதான், இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழைப்போம் உயர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் செட்டிக்கரை பகுதியை சார்ந்த எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.

நேரம் 2:30. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒரு பழம் கிடைச்சாவே அதை ருசிச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியில பல பழங்களோட சுவையை தர அளவுக்கு கனிச்சாறு தேன் சுவை மிகுந்த பாடல்களை கேட்க போறோம். அதுவும் பல மொழிகளோட பாடல்களை. இதுல முதல் திரைப்பட பாடலா ஒலிக்க வருது தமிழ் திரைப்படமான மயிலாடு என்ற திரைப்படத்தில் இருந்து ஷேன் ரோல்டன் இசையில யுகபாரதி பாடல் வரிகள்ல சத்யபிரகாஷ் சின்மய் ஸ்ரீபடா அவர்களின் குரல்ல ஒரு இனிமையான பாடல்.

0: ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

நிகழ்ச்சியில முதல் பாடலா தமிழ் தேன் சுவை பாடலே கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா பக்கத்துல இருக்கிற கேரளமுக்கு போயிட்டு வருவோமா? அங்க போயிட்டு அதிரடி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு வருவோம். அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை.

உலகத்துல 1000 உறவுகள் இருந்தாலும் அது ஏதும் அம்மாவுக்கு ஈடாகாது. ஆமா தானே? அப்படி ஒரு அம்மாவோட அன்பை வெளிப்படுத்தும் ஒரு மலையாள பாடலை கேட்டோம். தொடர்ந்து பயணிப்போம் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பாடல் மூலமாக. இந்த பாடல் வந்து 8 வசந்தாலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருது. பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு இசாம் அப்துல் வஹாப் மற்றும் பாடலாசிரியராக வானா மாலி. மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அழகான குரலை கொண்ட கே எஸ் சித்ரா அவர்கள். இது அந்த பாடல்.

பாதி இந்தியாவை தாண்டிட்டோம், இனி வட இந்தியாவிலையும் வாழ்ந்துட்டு வருவோம். பரம் சுந்தரி என்ற திரைப்பட பாடலோடு இதோ அந்த பாடலுங்கள் செவிகளுக்கு கேட்டு ரசிங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 101.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். நேர்கள்

இன் கவனத்திற்கு இன்று மதியம் 3 மணிக்கு கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களை, பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றுடன், உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகிய விவரங்களுடன் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 0431-42-24-40-30 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டு ரசிங்க வானொலியில. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வர பாடல் காவிரியின் பிறப்பிடத்தில் இருந்து கரவலி என்ற திரைப்படத்தின் சச்சின் பாஸ்ரூர் இசையில் ஒரு இனிமையான பாடல். இதோ கேட்டு ரசிங்கள் நேயர்களே.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது மிர்ச்சி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கேட்டு ரசிங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழியில் பாடல்கள் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கற்செவியில் கலக்கல் பாடல்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேர்களே, கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சோழக்குட்டாயிலிருந்து சௌந்தர்யா, பிரிவோம் சந்திப்போம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

0: sunflower oil.
1: மூன்று மணி ஆறு நிமிடத்தில் நாம் கிட்ட கொண்டிருக்கிறோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மாக்கனூரில் இருந்து ஆராதனா அலைப்பாய்தே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர்கிட்ட பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூன்று மணி 14 நிமிடத்தில் நாம் கிட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டானமஸ். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பிரணவ், அங்காடி திரு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நேர்கிட்ட பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆட்டாடி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
5: 3:20 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பிடம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு

உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் பெறும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு விஜயமங்கத்திலிருந்து மணி கீர்த்தனா கேட்டிருக்காங்க. யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து இது வந்து நேர்கண பாடல்.

0: மையம் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மனதை மயக்கக்கூடிய மாலை தென்றல், 6:10 இசை மின்னல், 9:00 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாப்பாரப்பட்டியிலிருந்து முனியப்பன் ரிதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேர்களை நாம் இணைகின்றோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சி வியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடத்தூரிலிருந்து பிரவீனா உன்னை நினைத்து என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ நேர்கிட்ட பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
3: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
4: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
3: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
5: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
4: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
3: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
3: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
4: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: மூன்று மணி 43 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரூர் கீரைப்பட்டியிலிருந்து சையத் மரியான் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கெட்ட பாடல்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூன்று மணி 50 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. உழவன் கோட்டையிலிருந்து பூஜா, சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கெட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கச்சவியல் கலக்கல் பாடலோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து நித்யா, சென்னை 628 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கேட்ட பாடல்.

ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்புணர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு
1: விடை தேடும் வினாக்கள்.
0: அன்புணர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்.
1: புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணியை போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வரும் நேயர்கள், 0 43 42 என்ற முன்னணியை போடு 24 40 31 என்ற ஒரு எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இந்த இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விதிமுறைகள், 7 நாட்களுக்கு ஒரு தடவை மட்டுமே நேயர்கள் வந்து அவர்களுக்கான விடை குறிப்புகளுக்கான விடையை கூறி பரிசு பாடலை வாங்கி செல்ல வேண்டும். இது புதிய நேயர்களுக்கு வழிவிடும் வாய்ப்பாக அமையலாம்.
0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா, தயாரா இருக்கீங்களா?
2: முதல்
0: 3 முத்தான குறிப்புகள் இதோ. இவர் வந்து ஒரு எழுத்தாளர்,
1: தென்னிந்திய.
0: சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வரீங்க? நான் ஒரு எழுத்தாளர். நீங்க
1: எழுத்தாளர், அதுக்கப்புறம் இந்தியாவை சார்ந்தவர் அல்ல.
0: இந்தியாவை சார்ந்தவர் அல்ல. இது என்னமா புது மெத்தடா, நூதனமால இருக்கு.
1: ஆமா, இந்தியாவை சார்ந்தவர் அல்ல.
0: சரி சசிகலா, 3வது குறிப்பு, இவர் ஒரு பதிப்பாளரும் கூட.
1: ஆமா,
2: பதிப்பாளரும்.
0: ஆமாங்க.
1: நினைச்சிட்டாங்க.
0: ஈரோடு மாவட்டத்துல இருந்து யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
3: அருணிகா பேசுறேன்.
0: அருணிகா, என்ன படிக்கிறீங்க அருணிகா?
3: 11th.
0: சூப்பர். இப்ப வந்து நீங்க இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.
1: இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க குறிப்புகள் கொடுப்போம். அந்த குறிப்புகளுக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் நீங்க கேட்ட திரைப்படத்துல இருந்து வழங்கப்படும். சரிங்களா? சரி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்குறோம், கண்டுபிடிக்கிறீங்களா? இவர் ஒரு எழுத்தாளர், இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, பதிப்பாளரும் கூட. யார் இவர்? ட்ரை பண்ணுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்ட பரிசு பாடல் உண்டு. அரினிகா,
0: நன்றி நன்றி. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல கேள்வி கேட்டாலே திணறுவோம். நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு கேட்கலாமான்னு வந்துட்டு இப்படி கேள்வியா கேக்குறீங்களே அப்படின்னு அருணிகா நினைக்கிறாங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கயா? அதகப்பாடி ஆறுமுகம். ஐயா ரைமிங்ல டைமிங்ல அப்படியே ஆ எழுத்துலயே சொல்றாரு. ஐயா உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க
1: ஐயா. இவர் வந்து 1960களில் 70களில் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எழுதி

0: சொன்னாரு.
1: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உற்சாக மூச்சடைக்கும் உங்கள் அன்பளை, இது தருமபுரி வன்முலை 102.5. ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 4:07.

0: இணைப்பில் இணையும் நேயர்
1: வருக வணக்கம்.
0: வந்துட்டீங்களா?
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
0: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் இவர். நம்ம சொல்லிட்டோம், இந்தியாவை சார்ந்தவர் அல்ல.
1: இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர்.
0: என்னது சொல்லுங்க அப்படின்ட்டு ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு.
2: அப்துல் கலாம்.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்பவர் யார், இங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: கோபாலையா, எங்க ஒரு உற்சாகமே காணோம், மெதுவா பேசுறீங்க, ஸ்லோ மோஷன்ல.
3: என்னங்க
0: பிபி ஜாஸ்தியானா அதிகமா இல்லங்க பேசணும், இது லோ பிபி மாதிரி பேசுறீங்களே, டயர்டா இருக்கு சார் அப்படின்றீங்களா? சரி, பண்பலை கேக்குறப்ப டயர்டே வரக்கூடாது உங்களுக்கு. உங்களுக்கான ஒரு குறிப்பு,
1: இவர் வந்து மேமன் கவி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து இவரை பத்தி ஆய்வு செஞ்சு கட்டுரைகளையும் சில புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காரு. மேமன் கவி, உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுத்துட்டோமே, ஒருவருக்கு ஒரு குறிப்பு.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: வணக்கங்க. சித்தன் ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லாமா?
1: அதே மாதிரி நீங்களும் விடையே கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: இவருக்கு வந்து சங்க சான்றோர் விருது அந்த நாட்டால வழங்கப்பட்டிருக்கு.

0: மாப்போசி சொல்றீங்க இல்லையா? நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: யாருங்க? சரிங்க ஐயா, பேர் என்ன? தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7.
2: செல்லுக்குமார்,
0: உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்றோம், அது சொன்ன பிறகு கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா சொல்றீங்க. உங்களுக்கு நியாயமான கோரிக்கை தான், இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்றோம். இப்ப உங்களுக்கான குறிப்பு சரிங்கய்யா, மெதுவா சொல்லுவோம், ஏன்னா நிறைய நேர்களுக்கு அது உங்களுக்கான குறிப்பு.
3: ஒரு கேள்வி கொடுங்க. சார், ஒருவருக்கு ஒரு குறிப்பு
0: பதில் சொல்லாமாங்க? நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். நேயர்கள் சுருக்கமாக பேச வேண்டும், நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
3: ஆமா,
2: வணக்கம்.
3: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க, பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் கண்டசாமி பாளையம், அக்பர்.
0: அக்பர் ஐயா, பதில் சொல்லாமா?
4: பில் ஐகான்.
0: பில் ஐகான், நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
0: நான்கு மணி 13 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0434242440 என்ற எண்ணிலும், 9486811025 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள்
3: வழக்கமாக வரும் நேயர்கள் 0434242 என்ற முன்னணி இணைப்போடு 244031 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 9486652025 என்ற இரு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.
0: நிகழ்ச்சியம் நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
9: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
9: வைத்தியநாதன்.
0: இந்தியாவை சார்ந்தவர் அல்லன்னு சொல்லிட்டோம்.
9: வெளிநாடு
0: மிக சரியான பதில சொல்லிட்டீங்களே.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க. சரிங்க, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: படம் சாமுண்டிங்க,
0: இன்னும்
1: முத்துமணியே முழு நிலவேங்கிற பாட்டு கொடுங்க.
0: என்ன குறிப்பு உங்களுக்கு உதவியா இருந்தது?
1: இல்ல இதே தான் கரெக்டா தான் பிடிச்சேன். அந்த இது சொன்னீங்கல்ல தங்கச் சான்றோர் அப்படிங்கறது இருக்கு,
0: கண்டிப்பா அற்புதங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க. நன்றி நன்றி, மிக சரியான பதில். அதே போல இவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஆண் இதழாசிரியர், இந்தியாவை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம், பதிப்பாளர்னு சொல்லியிருந்தோம், மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லியிருந்தோம்.
2: அது மட்டும் இல்லாம மாத இதழை நடத்தக்கூடிய இதழாசிரியர் இவர்.

0: எழுத்தாளர் ஒரு ஆண் இதழாசிரியர் இந்தியாவை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். பதிப்பாளர்னு சொல்லியிருந்தோம், மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லியிருந்தோம்.
1: அது மட்டும் இல்லாமல் மாத இதழை நடத்தக்கூடிய இதழ் ஆசிரியர் இவர். அவர் வந்து நடத்திருக்கிற இதழ் பார்த்திங்கன்னா மல்லிகை என்ற பெயர் கொண்டு பல மாதங்களுக்கு வந்தது. தொடர்ந்து இவர் எழுதிட்டு வந்திருக்காரு. அதில் எழுதப்படாத கவிதைக்கு வரையப்படாத சித்திரம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து ஈழத்தின் குறிப்பிடத்தக்க ஒரு சுய வரலாற்று நூலாக மதிக்கப்பட்டிருக்கு.
0: எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூலாசிரியர் டொமினிக் ஜீவா என்பது மிக சரியான பதில். பதில் சொன்ன அந்த அன்பு நேயருக்கு இதோ இனிமையான பாடல்.

0: روشيا سانفلاور اويل.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: சொல்லுங்க சசிகலா, ஒரு அற்புதமான பதிலை சொல்லிட்டு நேர் ஒரு அற்புதமான பாடலை பரிசு பாடலா தட்டி சென்றாரு. அடுத்ததாக நீங்க ஏதோ பெரிய பிளானிங்கோட இருக்கீங்க.
1: கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கோட்டையெல்லாம் கோட்டை பேரெல்லாம் தெரியுங்களா?
0: கோட்டை, இந்த நிலையம் இருப்பது அதியமான் கோட்டை, திருச்சியில் இருப்பது மலைக்கோட்டை, பக்கத்தில் இருப்பது ராயக்கோட்டை. இந்த கோட்டை போதுமா, இன்னும் கொஞ்சம் கோட்டைகள் வேண்டுமா?
1: நான் வந்து ஆக்சுவலா இந்த கோட்டையை கேட்கல, கோட்டை அந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். ஊர் பேர்ல கோட்டை இருக்க கூடாது, கோட்டைக்கே போயிருக்கணும்.
0: இப்படி தெளிவா

0: கேளுங்கம்மா. யோசிக்கணும்
1: யோசிக்கணும். ஆமாம், அப்போ பல கோட்டைகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி ஒரு கோட்டையை பற்றி தான் அடுத்து இருக்கிற க்வெஸ்சன் இருக்க போகுது. நேயர்கள் வரட்டும், அவங்களுக்கு மூன்று குறிப்புகள் கொடுத்துட்டு அப்புறம் தொடர்ந்து அந்த கோட்டைகளை பற்றி ஒவ்வொரு குறிப்பாக கொடுத்து வெளியே தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
0: மாலை வணக்கம், மகிழ்ச்சியோடு சொல்வது யார், எங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறேன்.
0: ஆர்த்தி, மாலை வணக்கம்.
1: இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கோட்டை பகுதி. இந்தியாவோட அரபிக்கடல் பகுதியில இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு.
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான ஒரு குறிப்பு, 17th நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை.
3: 17th
0: நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை,
3: இது வந்து செங்கோட்டை. அது
0: செங்கோட்டை என்பது. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றி ஐயா,
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம, வணக்கம், வணக்கம். சொல்லுங்கம்மா.
4: சரியாபட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
4: கொடுங்க.
1: அம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை, பிரபலமான கோட்டை.
4: ஜார்ஜ் கோட்டை.
0: ஜார்ஜ் கோட்டை, நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? மகேஸ்வரிமா. சரி, உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா? உங்களுக்கான குறிப்பு,
1: இந்த கோட்டை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நன்னீர் கிணறு ஒண்ணு இருக்கு. அது வேர்ல்ட் லெவல்ல பேசப்படுற ஒரு நன்னீர் கிணறா இருக்கு. இல்லைங்கம்மா, தவறான பதில். முயற்சித்து மிக்க நன்றி.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்
0: சார். யார் எங்கிருந்து சார்? முனியப்பன் ஐயா. சரிங்க முனியப்பன், உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
6: கொடுங்க
0: பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு.
1: சரிங்க ஐயா, இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் அரசர்களால அந்த ஆளுமையின் கீழே இருந்த ஒரு கோட்டை. ஆரம்பத்தில் என்னவோ நம்ம நாட்டில் இருக்கிற அந்த மராத்திய வம்சர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கைப்பற்றி அவங்க ஆளுகைக்கின் கீழே வந்துச்சு.
0: மலைக்கோட்டை, திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையை சொல்லுறாரு. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
7: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67th ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
12: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் கோலவாடி கிராமத்தில் இருந்து காமாட்சி சுந்தரம்.
0: காமாட்சி சுந்தரம் ஐயா. ஐயா பதில் சொல்லாம உங்களுக்கு குறிப்பு சொல்லாம பதிலே சொல்லிறீங்களா?
2: குறிப்பு சொல்லுங்க.
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இந்த கோட்டைகள் வந்து கடற்கரை பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு குறிப்பாகவும் கொடுத்துட்றேன், இந்த கடற்கரையில் வந்து அதிகமான தென்னை மரங்கள், வாழை மரங்கள் காணப்படுதுங்க ஐயா. ரெய்ப்பூர் கோட்டை. நல்ல முயற்சிங்க ஐயா, கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டீங்கன்னு சொல்லலாம், பட் தவறான பதில். நன்றிங்க ஐயா, முயற்சித்தமைக்கு
0: நன்றி. நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: இனிப்பிலிருக்கீங்க?
1: மலையேற்ற பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதியா இருக்கு. இல்லைங்கய்யா, கேரளாவில இல்ல. மலையேற்ற பயணிகளுக்கு மிக பிடித்தமான ஒரு பகுதி கோட்டையாக அமைந்துள்ளது.
3: நன்றிங்கய்யா.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன் ஐயா.
0: அன்பு ஐயா, பதில் சொல்லாமா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு, இந்த கோட்டைக்குள்ள இன்னும் அந்த 17ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்ட பீரங்கி படை ஒன்று அங்க இருக்கு. பீரங்கி வாகனம் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க.
4: இது ஒரு தீவுங்களா?
1: ஆமா, தீவுக்குள்ள இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கோட்டை பேரை தான் நீங்க சொல்லணும்.
4: மோக் சஞ்சிரா.
1: இல்லைங்கய்யா, தவறான பதில்.
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: நன்றிங்கய்யா. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: இருவருக்கும்
0: இனிய மாலை வணக்கம். சொல்லும் இனிய உள்ளம்.
5: மங்கபர் ராஜேரியா.
0: ராஜசேகர் ஐயா. சரிங்கய்யா. இப்போ வந்து
5: மகாராஷ்டிரா
0: மாநிலத்தில் இருக்கா அப்படின்னா பக்கம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கட்டுங்களா, இல்ல ஏதாவது கணிப்பு இருக்கா விடை சொல்றதுக்கு? உங்களுக்கான குறிப்பு, 17ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டை பகுதி வந்து அந்த கடற்கரையின் அத்துமீறலுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமா விளங்கிட்டு இருந்துச்சு. இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சித்தமைக்கு நன்றி.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: திருப்பூர் பெருவானந்தூர் டெய்லர் குமார்.
0: குமார் ஐயா, பதில் சொல்லலாமா?
7: இது கோவாவில் உள்ள கோட்டைங்க.
0: கோவாவில் உள்ள கோட்டை, கோட்டையின் பெயர் என்னவோ?
7: பெயர் தான் தெரியலங்க, கோட்டை தெரியல.
0: இல்லை, அதாவது பக்கம் வந்துட்டீங்க. ஆனால் சரிங்க, நல்ல முயற்சி. நம்ம கோட்டையுடைய பெயர் தான் கேட்டு இருக்கோம். வணக்கம். யார் இங்கிருந்து?
8: வி சுகுமார் மாதம்பதி.
0: சுகுமார், சுகமா?
8: நல்லா இருக்குங்க.
0: சரி, மகிழ்ச்சி. உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
8: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா
0: மலையேறக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. மலையேறக்கூடிய பயணிகளுக்கு இந்த கோட்டைனா ரொம்ப பிடிக்கும்.
1: அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழல் அதிகமாக இருக்கு.
0: மலைப்பகுதிகள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா தலங்களாக இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஐயா பதில் சொல்லாமா?
8: கோவா மாநிலத்தில் உள்ள அகுவாடா கோட்டை.
0: அகுவாடா கோட்டை. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
9: நான் காரிமங்கலம் வட்டம் ஜெகுச்சிரப்பி.

0: பீமராஜன் ஐயா. நீங்க பார்த்தாவே பதிலோட வந்திருப்பீங்க போல தெரியுது. ட்ரை பண்றீங்களா? முயற்சி பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? சரி, முயற்சி பண்றீங்க. உங்களுக்கான ஒரு குறிப்பு
1: ஐயா, இந்த கோட்டைகள் வந்து மும்பைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க ஐயா.
0: அதாவது தெற்கு பகுதியை நோக்கி
2: அமைஞ்சிருக்கோட்டை.
0: என்ன கோட்டை?
2: கோலாவா கோட்டை.
0: கோலாவா கோட்டை. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். இனிநிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: sunflower oil.
1: நிகழ்ச்சி நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு ஐயா, பதில் சொல்லலாமா?
2: மேலும்
1: ஒரு குறிப்பு என்னன்னா, இன்னும் பொதுவா அந்த கோட்டைகள் இருந்தா, பழைய கால கோட்டைகள்லாம் கோட்டைகள் இருக்கும், அல்லது அது சிதைவுற்று கிடைக்கும். ஆனா இந்த கோட்டையை சுற்றி இன்னும் மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கோட்டைங்க? நல்ல நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக, வணக்கம். மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார் இங்க?
3: பழனி
1: ஐயா, பதில் சொல்லாமா?
3: ஒரு குறிப்பு சார்,
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு
4: ஐயா. இந்த கோட்டை பகுதியில் வந்து தென்னை மரங்களும், அதாவது வாழைப்பழ மரங்களும் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த இரண்டையும் பயன்படுத்தி ஒரு இனிப்பு தயாரிக்கிறாங்க. அந்த இனிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு கோட்டை பகுதியாக அந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கு.
3: மெர்ஜன் கோட்டை.
4: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
1: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
5: நல்ல
1: முயற்சி, நன்றிங்க.
5: சரிங்க,
1: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
6: ஐயா வணக்கம். அம்மா வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
6: நாங்க மஞ்சன்பாளையம் ராமகாய ஒன்னாவது
1: பேசுறோம். என்ன கோட்டைக்கு நீ சொல்ல போறீங்க?
6: அறுபதுல சங்கர கோட்டைக்கு.
1: எத்தனை கோட்டை? ராயக்கோட்டை இருக்கு.
4: சரிங்க, அந்த மாதிரி ஒரு கோட்டை தான் இந்த கோட்டையும். இது வந்து உங்களுக்கான குறிப்பாவே சொல்லிடுறேன். ஹிஹிம் கடற்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை இந்த
6: கோட்டை.
4: முயற்சி மிக்க நன்றி.
1: நன்றி, நன்றிங்க. இப்போ நீண்ட நேரமாக அந்த கேள்வி போய் கொண்டிருக்கிறது. சரிங்க, இது என்னதான் கோட்டை? நம்மளே சொல்லிடுவோமே.
4: சொல்லிடலாம் சார். ஆமா, இது என்ன கோட்டைன்னு பாத்தீங்கன்னா, அலிபாக் கோட்டை.
1: அலிபாக் கோட்டைகள்.
4: ஆமா, மும்பைக்கு தெற்கே அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை தான் இந்த. இந்த கோட்டை வந்து சிதைவுற்ற நிலமில இருந்தாலும் அங்க வந்து மக்கள் குடியேற்றம் இருந்துகிட்டேதான் இருக்கு. இப்பவும் ஃபேமஸ் ஆன அந்த தேங்காய் வாழைப்பழ இனிப்பு அங்க ஃபேமஸ் ஆன ஒரு உணவு வகையா இருந்தது.
1: அதான் சாப்பாடு மட்டும் கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா?
4: கண்டிப்பா சாப்பாடு இல்லாம வாழ முடியுமா?
1: இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோட்டை அலிபாக் கோட்டைகள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்கள்

0: எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: உற்சாகம் ஊற்றடக்கம் உங்கள் அன்பளை தர்மபுரி பண்பலை 102.5.

0: என்ன சசிகலா, நிகழ்ச்சி இப்போதான் ஆரம்பிச்சது மாதிரி தெரியுது.
1: ஆனா 47 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு கூட சின்ன வருத்தம் இருக்கு.
0: இப்ப நேயர்களும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு கோட்டையை பத்தி கேட்டோம், அதே போல ஒரு எழுத்தாளரை பத்தியும் கேட்டோம். இப்போ ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சினிமா.
1: கண்டிப்பா
0: சினிமா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்முடைய வாழ்வியலோடு ஒட்டி அப்படியே இணைந்து பிணைந்து இருக்கக்கூடியது சினிமா தான். இப்போ காலங்கள் மாறினாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்தந்த இளைய தலைமுறை சினிமாவை ரொம்ப விரும்புது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நம்ம ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு கேள்வியை கூட நம்ம கேட்கலாம். இணைப்பிணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வருக, வணக்கம்.
2: கேட்க கேட்க இனிமை, கேட்டுக்கொண்ட எப்போதும் இளமை. அரசம் பற்றி காவாக்கட்டு
0: பேசினால் புதுமை உங்களுக்கு வராதா? முதுமை
2: எல்லோருக்கும் முதுமை என்பது இயற்கை.
0: சரி,
2: அதையும் எதிர்கொள்வோம்.
0: அதை மாற்ற நினைப்பது செயற்கை.
2: ஓகே, அழகாக வர்ணிக்கிறீர்கள்.
0: சரிங்கான
2: குறிப்புகள் சினிமாவை பற்றி சொன்னீங்க.
0: ஆமாங்க, 3 குறிப்புகள் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க சார்.
1: ஐயா, இவர் வந்து ஒரு தென்னிந்த திரைப்பட தயாரிப்பாளர்.
2: சரிம்மா.
1: இந்தியாவை சார்ந்தவர்.
2: சரிம்மா.
1: அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சில படங்களில் பின்னணி பாடகராகவும் இருந்து பாடல் பாடியிருக்கிறார்.
2: இந்த மறைந்த கே பாக்யராஜ்.
0: கே பாக்யராஜ் எப்படி சொல்கிறீங்க? நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு முருகனையா நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் இன்று இரவு 9:30 நம்முடைய மறைந்த நடிகர்,
1: திரைப்பட இயக்குனர்,
0: வசனகர்த்தா அப்படின்ட்டு பன்முகங்கள் கொண்ட நம்ம பாக்யராஜ் ஐயாவுக்கு நம்முடைய தருமபுரி பண்பலையின் சார்பாக, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது நேயர்களே. நிகழ்ச்சி இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: சார், உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் சார் வாழ்த்துக்களை சொல்றேங்க சார். சூப்பரா பேசுறீங்க சார், கவிதை.
0: நன்றி, நன்றிங்க ஐயா. யார் எங்கிருந்து?
3: சார், கோஷமலையில இருந்து பிரகாஷ் சார். மேடம் உங்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஐயா. பதில் சொல், நிறைய குறிப்புகள் சொல்றோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிறப்பு குறிப்பு, ஓகேங்களா
3: சார்? சொல்லுங்க சார்.
0: இந்த ஹார்மோனிய பெட்டி பாத்திருக்கீங்களா?
3: பாத்திருக்கிறேன்.
0: அந்த 7 நாட்கள் படத்துல நம்ம பாக்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனிய பெட்டியோட தான் இருப்பார். அது மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனியம் வாசிப்பதில் வல்லவர். சிம்பு சொல்லலாம்னு பாத்தீங்களா? நல்ல முயற்சி,
3: வாய்ப்பு. நன்றிங்க சார்,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். இது உங்கள் அபிமான அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணையர்களே, அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க. கிருஷ்ணன். எந்த ஊருங்க கிருஷ்ணன் ஐயா? நீங்க
3: தருமபுரி மாவட்டம் நத்தலிகிராம்
1: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?

0: ஸ்கேனிங் சார், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு, இவர் வந்து பிரித்தானியா ஆட்சி, அந்த ஆட்சி இருச்சிங்களா, பிரித்தானியா அரசாங்கத்தில் மாகாணம் சென்னை மாகாணத்தில் வசித்து வந்த ஒரு தென்னிந்தியாவை சார்ந்தவர் இவர்.
2: தென்னிந்தியாவை சார்ந்தவர், பதில் சொல்லாமா? நல்ல முயற்சிங்க, பதில் சொல்லலாமா? அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மகிழ்ச்சியோடு சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
3: ஐயா, நீங்க அடுக்குமொழி பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது.
2: அது சும்மா ஐயா, இது ஒரு சும்மா ஒரு தமாசுக்கு ரைமிங்ல டைமிங்ல பேசுறது. சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லுமா?
3: டி ராஜேந்திரன் சொல்றேங்க.
2: டிஆர் நல்ல ஒரு, ஆமாங்க, அதான் டி ராஜேந்திரன் நல்ல ஒரு இயக்குனர். அவரும் சிறந்த வசனகர்த்தா, அவரே மியூசிக் போடுவார், அவரே பாடுவார். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க.
1: நீங்கள் வசனமெல்லாம் அடிக்கடிக்கு பேசுனதுனால டிஆரை கூட்டிகிட்டு வந்தாங்க.
2: ஆமாம், அது ரைமிங்காக பேசிட்டு இருக்குமா, அப்போது அடுக்கு முடியில் பேசுனதுனால அவருக்கு டிஆர் ஞாபகம் வந்து.
1: ஆமாம்,
2: அதே போல் பாக்கியராஜ் சாரை போலவே டிஆர் அவர்களும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தவர். நிறைய குடும்ப படங்கள், அண்ணன் தங்கச்சி படங்கள் இப்படிலாம் எடுத்து மிக மிகப்பெரிய அளவிலே 80 காலகட்டங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கியவர்கள் இருவரும். அடுத்த நேர் வருக வணக்கம். இனி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நான்கு மணி 54 நிமிடத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை, உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி நேயம் நேர் வருக வணக்கம். வணக்கம், யார் யாருமா? பொம்மடியில இருந்து?
11: பொம்மல்பட்டியிலிருந்து
2: செல்வி. சரிமா, செல்விமா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். நம்ம நிறைவு பகுதிகளால் நேரடி குறிப்பு வழங்கப்படுகிறது. 5 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம்
2: ஐயா. வணக்கம், யார் இங்கிருந்து?
12: சேலமோட குளத்தோடு பலகட குருநாதன்.
2: குருநாதன் ஐயா, நீங்க முயற்சி செய்யலாமா? உங்களுக்கான ஒரு குறிப்பு, சரிங்க. இவர் வந்து 9 திரைப்படங்களில பின்னணி பாடகராக பணியாற்றியுள்ளார்.
1: உங்களுக்கான
2: ஒரு குறிப்பு.
1: அம்மா, இவர் வந்து தெலுங்கு படத்துல தான் அதிகமா இசை அமைச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த காலகட்டத்துல வந்து கருப்பு வெள்ளை படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே யாரை சொல்லுவோம்னா, விஸ்வநாதன் ஐயாவும் டி கே ராமமூர்த்தியும் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த சாரோட அசிஸ்டன்ட்.
2: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.

0: நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து? தாரமங்கலம் வெள்ளக்கோயில்பட்டியில இருந்து.
1: கங்கை அமரன்.
0: ஓ, அவங்க பேர் சொல்ல இருந்தாலும் கங்கை அமரன் சொல்றாங்க. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமை நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். 4:56 நிமிடம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோயில் பூசாரி. யார்? கலைமணி.
0: கலைமணியா, பதில் சொல்ல முடியுமா?
2: சங்கர் கணேஷ்.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமை நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இவர் வந்து முயற்சித்தார், சங்கர் கணேசன் சொன்னாரு, அவரோட அண்ணன் தான் இவர்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காளி ரங்கனையா.
0: ஐயா, ரங்கனையா பதில் சொல்லாமா?
4: இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளா? இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு
0: இல்ல, அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
4: சரி, எனக்கு தெரிஞ்சது டி எம் தியாகராஜர்.
0: தியாகராஜ் பாகவர் சொல்றீங்களோ?
3: இல்லைங்கய்யா.
4: டி எம் தியாகராஜர்.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக, வணக்கம். 4:57 நிமிடம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: நான் தானங்க, திருப்பூர்ல இருந்து ரங்கசாமி பேசுறேங்க.
0: ரங்கசாமியா பதில் சொல்லாமா?
5: கலைஞானம்.
0: கலைஞானம், நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். இனியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
6: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? ஐயா, நலமா இருக்கும். உங்களுக்கான குறிப்பு, கீர்த்தனைகள் பாடுவதில் வல்லவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து? மலை, வணக்கம். மகிழ்ச்சியோடு, யார் இங்கிருந்து?
9: அருள்.
0: அருள், பதில் சொல்ல முடியுமா?
10: சுப்பராமன் கொஞ்சம் முழுமைப்படுத்தி சொல்லுங்களேன் பதில் சொல்லிட்டீங்க.
0: சுப்பராமன் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவு பதில் இருக்கும். பாடல் வழங்குறது கொஞ்சம் கடினம், நேர பற்றாக்குறை. வாழ்த்துக்கள்.
3: சரியான விடை அதுதான், அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சிஆர் சுப்பராமன், சரிங்களா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அற்புதம். ஆனா அவங்களுக்கு வந்து பாடல் வழங்க முடியலனாலும் ஏதேனும் வழங்கணும் இல்லையா, அதனால அவங்களுக்கு அதாவது ஒரு மனிதன் பிறந்தவுடன் தாளாட்டு, இறந்தவுடன் நீராட்டு, வாழ்க்கையில் எப்போதும் வேண்டும் பாராட்டு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ அருமையாக வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. நிறைவு போதில் இருக்கும். அவர் வந்து யாருன்னா சிஆர் சுப்பராமன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்வி அவர்களுக்கும் வெள்ளிசை மன்னர்களுக்கே குருநாதராக இருந்தவர். டி கே ராமமூர்த்தி இவரின் உதவியாளர் தான். இவர் இசையமைத்த முதல் திரைப்படம் தெலுங்கு மொழியிலே வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற அப்படின்ற நிறைய. ஆமாம், அதே போல 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். எம்எஸ்வினாவே மிகப்பெரிய வெள்ளிசை மன்னர்களே மாபெரும் சாதனை, ஒரு சாதனை ஜோடிகள் அவங்க ரெண்டு பேருமே. அவர்களுக்கே இவர் வந்து குருவாக இருந்திருக்காருன்னா ஆகச்சிறந்த ஒரு ஆற்றல் படைத்தவர் சிஆர் சுப்பராமன்.
3: ஆமாம், இன்னும் சொல்லணும்னா இவர் வந்து குறிப்பிட்ட கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார். அதிகமான காலம் வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் அவங்களையே மிஞ்சிருப்பார் அப்படின்னு.

0: சொல்லலாம்.
1: அதாவது என்ன சிஆர் அப்படின்ட்டு சிலர் நினைக்கலாம், சுப்பராமனுக்கு முன்னாடி வர சிஆர், சிந்தாமணி ராமசாமி சுப்பராமன்
0: ஆமாம், அந்த
1: அப்படின்றது தான்.
0: சிந்தாமணி அப்படின்றது அவருடைய ஊர் பேர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி அப்படின்ற இடத்தோட பேர் தான் அது.
1: மகிழ்ச்சி. அந்த ஒரு மணி நேரம் நிறைய நேயர்கள் அற்புதமான பதிலை சொன்னார்கள். ஒரு மணி நேரம் எப்படி போனதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஒரு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பாக அப்படி போச்சு. நேயர்கள், முதலில் நம்ம நேய உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். இனியர்களே, இன்றைய விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய JS லீல வினோதன் மற்றும்
0: சசிகலா.
1: நன்றி நேயர்களே.

நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் இந்த இனிமையான மாலை பொழுதில் உங்களை ஒரு வாட வருகிறது. இந்த இனிமையான மாலை பொழுதில் இது மாலை தென்றல் நிகழ்ச்சி நேர்களே. இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் எஜமான் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழகான பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம் கால் 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணி.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: நேரமலை 5:10. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ராஜகுமாரன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.
1: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இந்த இனிமையான மாலை பொழுதில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது மாலை தென்றல், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீம்ஸ். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மனோ சித்ரா குரலில் வருகிறது. இளையராஜா இசையில் இது பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழகான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 புதன் காலை 11 மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப் சொல்லங்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் வாட்ச்மேன் வடிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழகான பாடல்.

0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி,
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வருகிறது காதல் பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழகிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

5:40 மாலை சென்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சசிரேகா ஆகியோரின் குரலில் வருகிறது இந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: அந்தி சாயம் அந்த அழகான நேரத்தில் அருமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் SV பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில் வருகிறது தென்றலே என்னை தொடு என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: நேரமலை 5:50. மாலை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மனதை வருடும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேவா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் SV பாலசுப்ரமணியம், கே சித்ரா ஆகியோரின் குரலில் வருகிறது கிழக்கு கரை என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அற்புதமான பாடல்.
4: I love, love, love, love, love, love.

நேரமாலை 5:55 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வருகிறது. பிரம்மா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நேயர்கள் கேட்கலாம் தினம் ஒரு திருக்கோவில். இன்றைய தினம் ஒரு திருக்கோவிலில் நல்லம்பள்ளியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பேட்ராய மற்றும் திம்மராய சுவாமி திருக்கோவில் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். வழங்குகிறார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி நவீன் மகேந்திரன்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்றால் அரசு மாணவர் விடுதி உள்ளது. அதன் அருகே பழமை வாய்ந்த சிறிய கோபுரமே இல்லாத ஒரு பெருமாள் கோவில் தென்படுகிறது. அந்த கோவிலின் கருவறையில் சென்றால் அது ஒரு ஜீவசமாதி போன்ற தோற்றம்

கொண்டிருக்கிறது. சுமார் 10x10 அளவு கொண்ட கோபுரமே இல்லாத ஒரு சிறிய கோவில்தான் இந்த பெருமாள் கோவில். இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் பேட்டராய மற்றும் திம்மராய

மூலவரின் எதிரே ஒரு விளக்குத்தூண் நிறுவப்பட்டுள்ளது. அந்த விளக்குத்தூணில் ஆஞ்சநேயர் பெருமாளை பார்த்து வணங்கி நிற்பதை போல ஒரு புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகிறது. இது பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் என்றாலும் தற்பொழுது பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பக்தர்களால் பல்வேறு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் வைக்கப்படும் ஒவ்வொரு வேண்டுதலும் உடனடியாக நிறைவேறுவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது.

இந்த கோவிலின் மூலவர் பிருந்தாவனத்தில் இருக்கின்ற ராகவேந்தரின் ஜீவசமாதி பீடத்தை போன்ற தோற்றம் கொண்டிருக்கிறது. கோவிலின் மேற்கு புறம் பின்னோக்கி சற்று மெல்ல நகர்ந்தால் அண்ணாமலையார் உடனுறை ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் திருக்கோவில் மற்றும் முத்துமாரியம்மன் கோவிலும் தென்படுகிறது. இறைவன் இருக்கும் இந்த பகுதி பெருமாள் கோவில் தெரு என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் பக்தர்களிடம் கேட்கிற பொழுது, முன்பொரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமாள் பக்தர், மிகப்பெரிய மகான் ஒருவர் வாழ்ந்து வந்ததாகவும், அவர் இறை தொண்டாற்றிவிட்டு அங்கே ஜீவசமாதி அடைந்ததாகவும் சொல்லுகிறார்கள். இந்த அதிகம் அறியப்படாத இந்த கோவிலுக்கு வாழ்வில் ஒருமுறையேனும் இத்திருக்கோவிலுக்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின்

0: நேயர்கள், இதுவரை தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நல்லம்பள்ளியில் அருள் பாலித்து வரும் பேட்ராய மற்றும் திம்மராய சுவாமி திருக்கோவில் சிறப்புகளை கேட்டீர்கள். வழங்கினார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி நவீன் மகேந்திரன்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has arrived in Victoria for a three-day visit to Seychelles. He was given a warm welcome by the President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Appreciating the gesture, Prime Minister Modi reiterated that Seychelles is a valued maritime partner and a close friend in the Indian Ocean. Mr. Modi said he is looking forward to a productive visit aimed at further strengthening India and Seychelles' long-standing ties and enhancing cooperation for the benefit of the people of both nations. Prime Minister Modi also thanked the Indian diaspora for the warm welcome at the airport. He said the manner in which the Indian diaspora has preserved and celebrated culture from different parts of India is appreciable. Prime Minister Modi will be the guest of honour at celebrations marking the historic 50th anniversary of independence of Seychelles. U.S. Secretary of State Marco Rubio has praised Prime Minister Narendra Modi's leadership, saying India has made significant economic progress and is playing a bigger role on the global stage. In an interview with a news agency at the White House, Mr. Rubio said the Trump administration views India as one of the U.S.'s closest strategic partners. He said Prime Minister Modi has led a country that is making strong economic gains and becoming an increasingly influential global power. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his Mann Ki Baat program on Akashvani.

உங்கள் வில்லங்கள் விரும்பும் பாடல்களோடு இணைகிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சியில் பாட்டுதான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது மிஸ்டர் ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடலாசிரியர் வாலி, பாடியவர்கள் ஸ்வர்ணலதா, ஸ்ரீனிவாஸ், உன்னிமேனன் மற்றும் சுஜாதா. அவர்களின் குரலில் ஒரு இனிமையான பாடலை நல்ல பீட்டா கேட்டு ஆட்டமா போட்டு கொண்டாடுவோம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
7: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 9:30 கதை மன்னனுக்கு கலை அஞ்சலி. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவை ஒற்றி உரை சித்திரம் கேட்கலாம். இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது கண்ணெதிரே தோன்றினால் என்ற திரைப்படத்தின் பாடல்.

0: நேர்லி ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்ட

0: கடைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.

0: எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யஷஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நிலையில் நாம் இணைக்கிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய முதல் வேலைவாய்ப்பு செய்தி, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் ஏர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 362 இடங்கள் உள்ளன.

கல்வி தகுதி ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 29 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. 3 இடங்கள் உள்ளன. சாஃப்ட்வேர் டெவலப்பர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிஇ, பிடெக், எம்சிஏ கல்வி தகுதியாகும். வயது வரம்பு இல்லை. தேர்ச்சி முறை, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு iitm.ac.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் செயல்படும் தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பிஎல் எல்எல்பி ஆகும். வயது வரம்பு 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், பழைய கட்டிடம், தருமபுரி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு dharmaburi.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பல்வேறு ரிசர்ச் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு cutn.ac.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. பதிவான மழையின் அளவு சிவகங்கை மாவட்டத்தில் வேதியேறந்தல் பகுதியில் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் விருதுநகர் பகுதியில் புல்வாய்க்கரை பகுதியிலும் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆவியூர், திருப்புவனம், சிவகங்கை, ஈரோடு, நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, வால்பாறை, நிலக்கோட்டை, வால்பாறை தாலுக்கா அலுவலகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அவலாஞ்சி, சோலையார் போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருமங்கலம், கவுந்தம்பாடி, சின்கோனா, சின்னக்கல்லார், மடக்குறிச்சி, பெரியாறு, அருப்புக்கோட்டை, காரைக்குடி, தக்கலை போன்ற பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு

0: பதிவாகி உள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள். தென் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வருகிற 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு, மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
1: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: விவசாயிகளின் தனித்துவ அடையாள எண் பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர்காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகே உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர், வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோவை எக்கோ கிரீன் பவுண்டேஷன் நடத்தும் மாபெரும் விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் நடைபெறவுள்ளது. இங்கு நடைபெறவுள்ள பயிற்சிகள் முறையே வெட்டுவேர் சாகுபடி, சோற்றுக்கற்றாழை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மைக்ரோ கிரைண்ட்ஸ், பாக்குமட்டை தயாரிப்பு, தென்னை நார், வாழை நார் மதிப்பு கூட்டல் போன்ற தொழில்கள் குறித்த முழுமையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்படும். எனவே தேவைப்படுவோர் 86 108 00 00 42 மற்றொரு எண்ணாக 94 43 77 15 90 என்ற இரு எண்களை அழைத்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோவில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம்

இணைந்து ஜவுளி வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள் ஆகும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதற்கான பயிற்சி நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஆரம்ப கால ஊதியமாக 25,000 முதல் 50,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். எனவே இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தாட்கோ மேலாண்மை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாட்கோ திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அளிக்கப்படும் பயிற்சிகள் முறையே கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகியன ஆகும். இதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது இளங்கலை பொறியியலில் மெக்கானிக்கல் அல்லது IEEE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள் நடைபெறும். இதற்கான பயிற்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோவே ஏற்கும். அது மட்டுமின்றி பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை.
1: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
0: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சிவபெருமானை பற்றி பேசுறப்ப முழு புதற் கடவுளர்களில் முதன்மையானவன் சிவனே என்ற நம்பிக்கை சைவ அடியார்களுக்கு உண்டு. அதனாலதான் திருவண்ணாமலையில் திருமால் மற்றும் பிரம்மனுடைய அந்த ஆணவத்தை போக்குவதற்காக அவர்களை அடிமுடி தேடிய படலமாக ஈடுபட செய்தார் சிவபெருமான். அத்தகைய பெருமையுடைய சிவபெருமான் படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் திருமால், அழிக்கும் கடவுள் ருத்ரன் என்ற பெயர் பெற்றிருந்தாலும், சுடலையிலே இவன் வாழ்கிறவன் என்று சொல்லப்பட்டாலும், பெருமைகள் மிகுந்தவன், இமயத்திலே குடியிருப்பவன், எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவன் இவன் தான். இத்தகைய பெருமானை மாணிக்க வாசகர்கள் மெய்யுருக பாடியிருக்கிறார். 64 திருவிளையாடல்களை செய்தவர், 63 நாயன்மார்களால் போற்றப்பட்டவர். இன்றும் சில்லையிலே திரு நடனமாடி கொண்டிருக்கின்ற டைனமிக் காட் இவர்தான். இவ்வளவு முன்னுரை எதுக்கு? எதுக்குன்னா, இத்தகைய பெருமை மிகுந்த சிவபெருமானை வஞ்ச புகழ்ச்சியிலே சில பேர் சொல்வார்கள், இகழ்வது போல புகழ்வது, புகழ்வது போல இகழ்வது. இங்கே இவருக்கு பித்தன் என்று ஒரு பெயர் உண்டு என்ற செய்தியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலே பார்க்கிறோம். பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தரை, சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சூளைன்னா வயிற்று வலி நோய். சூளை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, தன்னுடைய திருவடியை காண்பித்து ஆட்கொண்டார்.

0: மாணிக்க வாசகர் என்ற செய்தியை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஓலை கொடுத்து இவருடைய திருமணத்தை நிறுத்திய போது, நீ எனக்கு அடிமை என்று அழைத்து கொண்டு வந்த போது, யார் இந்த பித்தன் என்றே கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி. பிறகு அவருக்கு தன்னை யார் என்று காட்டிய போது, ஐயோ நான் உன்னை எப்படி பாடட்டும் என்று கேட்டவுடன், நீ எப்படி என்னை அழைத்தாயோ அப்படியே பாடேன் என்று சொன்னவுடன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பாடலை இப்படி தொடங்குகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகின்றார்.
1: பித்தா பிறைசூடி பெருமானே.
0: இதை கூட குமரகுருபரர் தன்னுடைய சகலகலாவளி மாலையில் சொல்கிற போது, உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். விஷத்தை உண்டதனால் இவருக்கு அந்த பித்து வந்து விட்டதோ என்று சொல்லுகிறார். அதே போல தமிழ் தாத்தா உபய சாமியாருடைய ஆசிரியராக விளங்கிய கலிகால கம்பன் என்று போற்றப்பட்ட மீனாட்சி சுந்தரம் அவர்கள் லட்சம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். தலபுராணங்கள் பல இயற்றுகிறார். சிற்றிலக்கியங்களுடைய சிங்கம் என்றே அவரை சொல்லலாம். அவர் காவிரியினுடைய வடகரையிலே, கொள்ளிடத்தினுடைய தென்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய சைவ திருத்தலம் எது என்று கேட்டால் திருவானைக்கா. அங்கிருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய பெயர் அகிலாண்ட நாயகி. அந்த அகிலாண்ட நாயகி மாலை என்கின்ற அந்த நூலிலே அவர் சொல்லுகிற பாடல் ஒன்றை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா பெரும்புலவர் வேலாயுதனார் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். தொலைபேசியிலே பேசுகிற போது நாங்கள் இலக்கியங்களை அதிகம் பேசுவோம். அப்படி பேசுகிற போது அவர் சொன்ன பாடல் எனக்கு வியப்பை தந்தது. பாடலை சொல்வது சொல்லி விளக்கம் சொல்வதோடு மட்டுமில்லாமல், சற்று நேரத்தில் அந்த பாடலை எனக்கு தொலைபேசியில் அனுப்பவும் செய்வார். அது பற்றிய மேலும் கருத்துக்களை தருவார். அப்போது அவர் சொன்ன பாடல் தான் அகிலாண்ட நாயகி மாலையிலே வருகிற பாடல். சிவபெருமானை ஏன் பித்தன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், மீனாசுந்தரம் பிள்ளை சொல்றாரு, இந்த சிவபெருமான் இருக்காரே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா பிழைகளையும் பொறுக்கக்கூடிய எம்பெருமாட்டியே அகிலாண்ட நாயகியே உன்னை உடம்பின் பாதியில்தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஆறு கங்கை மூன்று பிழைகளைத்தான் பொறுக்கும். அந்த கங்கையை தலை மீது சூடியிருக்கிறார். நீயோ எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்பவள், உன்னை அல்லவா அவர் தலைமையில் வைத்து கொண்டாடி இருக்க வேண்டும். அப்படி கொண்டாடாததனால் அவரை பித்தன் என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று மிக அழகான இந்த பாடலை பாடியிருக்கிறார். அளவரு பிழைகள் பொறுத்த நின்னை பிழையிரு பாதியில் வைத்தான் தளர்பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்ததனால் பிளவியன் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றான் களமர் மொய் களென்சூழ் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே. சடை என்று அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? தலை என்று சொன்னால் அது பாதியாக போய்விடும். அதனால் சடை என்கின்ற வார்த்தையை சொல்லி அருணகிரிநாதருடைய பாடலொன்றையும் தந்திருக்கிறார். இப்படியான பாடல்கள் மூலமாக நாம் வரலாறை அறிகிறோம், மற்றும் இருக்கிற பல அரிய செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவுக்கு வருகிறது திரை இசை பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திமலர் சென்னை அஞ்சலாக.
1: 7:10 ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100 மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல்நலம் குறித்து பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 1 காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை

0: அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனை தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.
0: போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.

பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே

0: செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் ஐஎன்எஸ் சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவையொட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் ஐஎன்எஸ் சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் ஐஎன்எஸ் உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது.

ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 452 எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2 ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் இரவு 7:26. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி. முதலாவதாக வளர்ந்து வரும் உணவு தொழில்நுட்பங்கள் குறித்து ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் மாதங்கி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொழிலாக இருப்பது உணவு சார்ந்த தொழில் தான். நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது இப்ப உணவு அப்படிங்கறது வீட்டுல மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்ததை தாண்டி வெளியில இருந்து நம்ம கன்சியூம் பண்றதும் ரொம்ப அதிகமாயிடுது. அதே மாதிரி கொஞ்சம் விரைவு உணவுகள் இந்த மாதிரியான நிறைய பேக்கெட் பண்ண ஃப்ரோசன் ஃபுட்டை சாப்பிட்ற பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாறி வர சூழலுக்கு ஏத்த மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலாக நம்ம வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம், அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, விவசாயிகளும் இந்த தொழில ஈடுபடுறதன் மூலமாக அவங்க வருவாய் எப்படி பெருக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மேடம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப இந்த உணவு பதப்படுத்துறது இல்ல இந்த உணவு சார்ந்த தொழில்நுட்பம் அப்படிங்கறது எப்பயிலிருந்து ஆரம்பிச்சது, அதோட அவசியம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாறி வரும் சூழல்ல உணவு தொழில்நுட்பம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான அம்சமா மாறிடுச்சு. இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம காலையில எழுந்ததுல இருந்து குடிக்கிற பால்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஃபுட்ல இருந்து எல்லாமே வந்து பதப்படுத்திய உணவா தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இப்போ அரிசிலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வீட்டிலே நெல்லை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேக்டரி மேடா தான் வருது, ஒரு உற்பத்தி சாலையில போயிட்டு அங்க பதன்படுத்தி தான் நம்ம கைக்கு கிடைக்குது. ஸோ அந்த வகையில பார்க்கும் போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி உணவு தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து ஒரு வளர்ந்து வரும் தொழில்நுட்பமா இருக்கு. அதுவும் நம்ம இந்திய தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சன்ஷைன் செக்டர் அப்படின்னு சொல்றோம். அதுல இது வரைக்கும் இன்னும் 70% மேல வேலை வாய்ப்புகள் இன்னும் டேப் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறோம். நம்ம கிட்ட நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அதுல முக்காவாசி அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் வந்து நம்ம இந்தியாவில இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டிலயுமே நிறைய இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் மாறுபடுறதுனால நம்ம கிட்ட நிறைய ரிசோர்சஸ், அதாவது விளை பொருட்களின் ஆதாரம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்னும் இந்த உணவு தொழில்நுட்பத்துல இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையணும். இப்போ வேளாண் விளை பொருட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 5-10% வரைக்கும் தான் நம்ம பதப்படுத்தி இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது உள்நாட்டு பயன்பாட்டுக்கும் சரி, இப்போ ஏற்றுமதி பண்றதுக்கும் சரி. இப்ப நீங்க கேட்டீங்க உணவு தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன. உணவு தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை பாதுகாப்பா தயாரிக்கிறது மட்டும் இல்ல, அதை எப்படி நம்ம நீண்ட காலம் கெடாமல் வச்சிருக்கிறது, அதோட உள்ள சத்துக்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதை சுகாதாரமான முறையில எப்படி பேக்கிங் செய்யறது, அதை மக்களுக்கு பாதுகாப்பா எப்படி விநியோகம் செய்யறது, இது எல்லாமே உள்ளடக்கிய ஒண்ணுதான் வந்து உணவு தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம பாக்கலாம், அன்றாடம் நியூஸ்ல எல்லாம் கூட நம்ம கேக்குறோம் இந்த மாதிரி பிரியாணியில பிரச்சனை ஆகுது, இல்ல வந்து இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல வந்து ஏதோ ஒரு அவுட் பிரேக் வருது, இல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. மக்களுக்கான விழிப்புணர்ச்சி இப்ப நிறைய இருக்கு. எல்லாருமே இப்ப வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு டைலமா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ பதப்படுத்திய தொழில் உணவா அது ரொம்ப ஆரோக்கிய கேடு அப்படிங்கிற ஒரு நினைப்பும் இருக்கு. பதப்படுத்திய பொருள் அப்படின்னாலே எல்லாரும் யோசிக்கிறது அது நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க, அதுல ரசாயன பாதுகாப்பான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அப்படி இல்ல, யோசிக்க தேவையில்லை. இப்ப நிறைய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ரசாயன பாதுகாப்பான்களே இல்லாம, இல்ல இப்ப எப்படி நம்ம வீட்டுல ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு குழம்பு வைக்கிறோம், அதை அப்படியே பையகப்படுத்தி அதை அப்படியே வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மூலியமா அதை பாதுகாக்க முடியும் நம்மளால இப்ப உள்ள தொழில்நுட்பங்களுடைய வசதிகள் மூலியமா. சோ நமக்கு என்ன இப்ப தேவைப்படுது அப்படின்னா நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி தேவைப்படுது. எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை அதுல பயன்படுத்திருக்காங்கிற அறிவு நமக்கு வேணும். அதுதான் உணவு தொழில்நுட்பம். இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாலை வந்து பாக்கெட்ல நம்ம வாங்குறோம், அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து பாஸ்டரைசேஷன் சொல்றோம். அது 2 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது அது அதோடைய வாழ்க்காலம் அதிகரிக்குது. இப்ப கறந்த பாலா இல்லாம அதை பாஸ்டரைஸ் பண்ணி அதை நம்ம சேமிச்சு ஒரு 2 நாளைக்கு நம்ம கழிச்சு பயன்படுத்துறோம். இது வந்து ஒரு உணவு தொழில்நுட்பத்தின் உட்புகுத்துதல் தான். இப்ப இதே மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் நான் சொன்னேன், இப்ப UHT மில்க்னு சொல்றோம். இப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறோம், நீங்க பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, அரை வெப்பநிலையிலே அதாவது ரூம் டெம்பரேச்சர்லயே நம்ம வந்து 1 மாசம் 2 மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான். அதுல வந்து எந்த ஒரு ரசாயன பாதுகாப்பானோ இல்ல வேற ஏதோ அடிட்டிவோ நம்ம சேர்க்கறதே கிடையாது, அது ஒரு ஹையர் எண்ட் டெக்னாலஜி நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி உணவு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது.
0: குறிப்பா நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது, பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு பாக்கெட்ல செய்யப்பட்ட ஒரு உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னாலே அது ஆரோக்கியம் மற்றதுன்றது நமக்கு ஒரு பொது புத்தியில இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க சொன்னதுல குறிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்மளால இந்த உணவு தொழில்நுட்பத்தின் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியும்னு சொல்றீங்க. அது

0: அளவுக்கு சாத்தியம். இப்ப குறிப்பாக ஏன்னா ரெண்டாவது பொதுவாகவே உணவு தொழில்நுட்பத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த பதப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து மேலை நாட்டு உணவுகளாக தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் சார்ந்த நம்ம கலாச்சாரம் சார்ந்த உணவுகள் ரொம்ப கம்மி தான். அதற்கும் இது எப்படி பொருந்தும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நிச்சயமா, இது வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றது எல்லாமே ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் ஆகோ இல்ல இப்ப நீங்க சொல்ற வெளிநாட்டு பொருட்கள் தான் இப்ப நிறைய பதப்படுத்த பொருட்களா கிடைக்குது அப்படிங்கிறீங்க. அது மேபி நிறைய பேருக்கு தெரிய வரல. நம்ம உள்நாட்டில் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மில்லட் சேர்ந்த ஒரு ராகி சிமிலி அப்படிம்பாங்க, திணையிலேருந்து பண்ணக்கூடிய அல்வா, அதெல்லாமே இப்போ பதப்படுத்திய நல்ல பையகப்படுத்தி வாழ்நாட்கள் அதிகப்படுத்திய உணவாக நமக்கு கிடைக்குது. அதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ரிட்டார் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் கார்கில் மாதிரியான இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் யாருக்கும் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, அதை ஜஸ்ட்டு சூடுபடுத்தி சாப்பிட முடியும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறைய நம்ம ஊர்லேயே கிடைக்குதுங்க. அது மக்களுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதிலலாம் அவங்க பதப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளாலையும் ஒரு சாதாரண நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு குழம்பாகலாம், ஒரு குருமாவாகலாம், அதை எந்த ஒரு பாதுகாப்பானோ இல்லாமல் ரொம்ப நாள் வர வைக்கிறதுக்கு, ஒரு குறைந்தபட்சம் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் நம்மளால ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறதுக்கான டெக்னாலஜி நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்கோம். அதை பத்தி நம்ம வேணுங்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி
0: ரெண்டாவது மேம், இப்போ இந்த உணவு தொழில்நுட்பம் அப்படின்னாலே இது ரொம்ப நிறைய முதலீட்டோட செய்யற மாதிரி இருக்கும், இல்ல படிச்சவங்க தான் இதுல ஈடுபட முடியும், நம்ம வந்து ஒரு விவசாயி மாதிரி இருக்கிறாருன்னா அவரால் இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் ஒரு பொருள் தயாரிப்பாரு, ஆனா அதை வந்து ஒரு பதப்படுத்தி ஒரு மதிப்பு கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னா அவருக்கு என்ன யோசிக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க எங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட் எல்லாம் கூட இருக்குன்னு, இப்ப அதெல்லாம் அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு வாடகை மாதிரியோ ஏதோ பயன்படுத்தி பண்ணலாமா, இல்ல முதல்ல இந்த தொழில்நுட்பத்தை இது நமக்கு இது சரிப்பட்டு வருமா, நம்மளால கத்துக்க முடியுமான்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. நம்ம வந்து கம்மியா தானே படிச்சிருக்கோம், நம்மளால வந்து இதை கத்துக்க முடியுமான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஓகே, நிச்சயமா. இப்ப நீங்க கேட்டது வந்து நான் ரெண்டு கேள்வியா பாக்குறேன். முதல்ல யார் வேணா பண்ணலாமா, எனக்கு அதை பத்தின ஒரு அறிவோ ஒரு புரிதலோ இல்ல, ஆனா எனக்கு வந்து விருப்பம் இருக்கு அதுல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க இதெல்லாம் எங்க வந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ரெண்டுத்தையுமே சொல்றேன். முதல்ல வந்து நம்ம யார் வேணா செய்யலாமாங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சர்வே மாதிரியோ, இல்ல இப்ப உங்க ஊர்ல என்ன பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு பேர் நம்ம வந்து சந்தை ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன விருப்பப்படுறாங்க, எந்த ஆரோக்கியமான உணவை விருப்பப்படுறாங்க. இப்ப நீங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா, சென்னை ஆகட்டும், இப்ப பெரிய அர்பன் ஏரியாஸ் சொல்றோம், சென்னை சுத்தி இருக்கிற பெருநகரங்களை சுத்தி இருக்கக்கூடிய சில ஊர்களா இருக்கலாம், இப்ப கிருஷ்ணகிரி அந்த மாதிரி ஊரெல்லாம் என்ன நிறைய கிடைக்குது, மாம்பழம் நிறைய கிடைக்குது. அந்த மாம்பழத்தை வச்சு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட இல்ல ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா பண்ணலாம். இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் அளவுக்கு பெரிய லெவல்ல தான் யோசிக்கணும் நம்ம எடுத்த உடனே அப்படிங்கறது இல்லாம, சிறு தொழிலா நம்ம செய்ய முடியும். அதுக்கான நமக்கு அது சார்ந்த சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா தரமான மூலப்பொருட்கள் எங்க கிடைக்கும், யார்கிட்ட வாங்கலாம், FSSA அங்கீகாரம் நிச்சயமா வாங்கணும். எதுக்கு நம்ம FSSA அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப நீங்களே ஒரு ஒரு புதுசான ஒரு மாம்பழ ஜூஸ், பதப்படுத்தப்பட்ட மாம்பழ ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ நல்ல ஒரு தெரிஞ்ச பிராண்ட் இருக்கு, இல்ல இப்ப நீங்க தெரியாத ஒரு பிராண்ட் இருக்கு, நீங்க எதை போய் சூஸ் பண்ணுவீங்க? நிச்சயமா நம்ம தெரிஞ்ச பிராண்டை தான் போய் சூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும் போது, அப்ப நம்ம வந்து ஒரு தொழில் அதிபரா மாறும் போது இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும். அப்ப நிச்சயமா FSSA அங்கீகாரம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு புதுமையான பேக்கேஜிங், ஒரு எல்லாருமே பண்ணக்கூடியது என்னன்னா, ப்ரொடக்ஷன் சூப்பரா பண்றாங்க, தரமான குவாலிட்டியில இருக்கும், நல்ல பொருட்கள் இடுபொருட்கள் போட்டிருப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, டேஸ்ட் அருமையா இருக்கும். ஆனா பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வாங்கணும் அப்படின்னு தோணாது. இப்ப நல்ல பொருளா இருக்கலாம், அதனால நம்ம நிச்சயமா பேக்கேஜிங் பையகப்படுத்தக்கூடிய முறைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் இப்ப வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுல நிச்சயமா நம்ம ஒரு சிறு தொழிலா ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு சுலபமான வழி. இப்ப நீங்க ஒரு கடையை போட்டு அதுக்கு முதலீடு பண்ணி ஒரு இடத்துல போய் ஒரு போட்டி இல்லாம நீங்க வியாபாரம் பண்ணணும், நிச்சயமா எல்லா இடத்துலயும் போட்டி இருக்கு, பட் நீங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையணும், அந்த சந்தைக்குள்ள நுழைதலுக்கு வந்து ஒரு ஏதுவான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப சோசியல் மீடியான்னு சொல்றோம், வலைதளங்கள் மூலமா விற்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும், அதுக்கான அவேர்னஸும் அதுக்கான விஷயங்களையும் நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க, இப்ப நீங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நிச்சயமா உங்க கீழே வேலை பாக்குறவங்களுக்கு நீங்க விழிப்புணர்ச்சி கொடுக்கணும், எதெல்லாம் சுத்தமா பண்ணணும், எப்படி வந்து கையாளுதல், அந்த முறைகளை. இப்போ ஒரு இறைச்சி 15 தொழில்

0: ஒரு முட்டை பேக் பண்ணி நீங்க விற்கிறீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் தரமான குவாலிட்டியை கொடுக்கணுங்கிற குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து உங்க எண்ணமா மட்டும் இருக்கக்கூடாது. உங்க மொத்த நிறுவனங்களில் உள்ள அத்தனை பேருக்கும் நீங்க அந்த பயிற்சியை நிச்சயமா கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க யார் வேணா நம்மளால அந்த ஆர்வம் இருக்கிறவங்க பண்ண முடியும்.
1: இப்ப நீங்களே சொன்னீங்க மேம், இதுல வந்து என் மனசுல உண்டான நிறைய கேள்விக்கு நீங்களே சொன்னீங்க. அதாவது ஒரு பேக்கேஜிங் எந்த அளவுக்கு முக்கியம், அதை நம்ம வந்து தரம் மட்டும் முக்கியம் இல்ல, அதை மார்க்கெட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் சொன்னீங்க. ஏன்னா பொதுவாகவே இப்போ இந்த மாதிரியான பொருட்களை வந்து விற்பனை செய்யறது எல்லாமே பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் தான் முதன்மையாக செய்யறாங்க. நீங்க சொல்றப்போ சின்ன சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கலாம், இல்ல சில பேர் வந்து அன்ஆர்கனைஸ்டா அங்கங்க செய்யலாம். பட் ஆனா அவங்க வந்து அந்த கார்பரேட்டரோட போட்டி போட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து என்னென்ன விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே கவனிக்கணுங்க மேம், எந்தெந்த விஷயத்த கவனிச்சாங்கன்னா அவங்களால இந்த மாதிரியான பெருநிறுவனங்களோட போட்டி போட்டு ஒரு தொழில ஈடுபட முடியும்.
0: ஓகே, நம்ம எடுத்த உடனே பெருநிறுவனங்களோட நிச்சயமா போட்டி போடவே முடியாதுங்க. அது வந்து அதுதான் நிதர்சனம், அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாருமே யோசிக்கிறது வர்டிகல் குரோத் தான். வர்டிகல் குரோத் தான், நான் இதுக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு நான் உடனே போகணும் அப்படிங்கிறது. அப்படி பண்ணாம எக்ஸ்பாண்டிங் வந்து ஹரிசான்டலா இருக்கணும், அதாவது எப்படி சொல்றது, குறுக்கல இருக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தெரிஞ்ச சர்க்கிள் அப்படின்னா அது இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி பண்றவங்கள்ட்ட கூட நீங்க போய் சொல்லலாம், இந்த மாதிரி நான் ஒரு உணவு தொழில்நுட்பம் வச்சிருக்கேன், இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இப்போ உங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி சின்ன லெவல்ல முதல்ல ஆரம்பிங்க. எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய அகலக்கால் வச்சு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வட்டத்திலிருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். இப்போ சிறு தொழில் பண்றவங்களுக்கும், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட், இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும், இப்போ நூடுல்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பெரிய பிராண்டோட என்னால நிச்சயமா போட்டி போட முடியாது. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எங்கேயோ, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடைய விலை வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது வந்து எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால கட்டவே கட்டாது, நமக்கு நஷ்டத்துல தான் போகும். நம்ம அந்த அளவோட போட்டி போட்டோம் அப்படின்னா, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றோம்னா, நீங்க வர்டிகல் குரோத் போகிறதுக்கு முன்னாடி உங்க நெட்வொர்க், உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அப்படிதான் முதல் முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய யார்கிட்ட போய் விற்க போறீங்க அப்படிங்கிற சரியான சந்தையே நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து விற்கிறாங்க அப்படின்னா பல பேர்கிட்ட வருவாங்க, பல பேர்கிட்ட வந்து பல நிலைகளில் அவங்களுடைய வியாபாரம் இருக்கும். ஒரு ஹோல்சேலர்கிட்ட விற்பாங்க, ஒரு மிடில்மேன்கிட்ட விற்பாங்க, அவங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ரீட்டைலில் நம்ம கன்சியூமர் ரீட்டைல்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அங்கே போய் நம்ம போட்டி போட அவசியமே கிடையாது. அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய சந்தையை சரியா தேர்வு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருந்ததுன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் இந்த மாதிரியான உதவிகள் இருந்ததுன்னா அவங்க தைரியமாக அதில் ஈடுபடுவாங்க. அதற்கு ஏதாவது திட்டங்கள் இது மாதிரி இருக்கா அதில்?
0: ஆமாம், நிச்சயமாங்க. இதுக்கு வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதில் நம்ம எதில் வந்து பொருந்துவோம், எந்த திட்டத்தில் நம்ம பொருந்துவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் தேடி போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு இருக்கு, டிக். இதில் வந்து எம்எஸ்எம்இ திட்டங்கள், அதில் கிடைக்க வேண்டிய மானியங்கள், அப்புறம் வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் UYEGP அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுலலாம் நிறைய நமக்கு சொல்றாங்க எங்க போகணும், யார் அணுகணும் அப்படிங்கிற பத்தின முழு தகவல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகத்துறை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். நம்ம அங்க வந்து மதிப்பு கூட்டல் பற்றிய விழிப்புணர்ச்சி, எங்க குளிர்பதன சேமிப்பு திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, எங்க போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிறு விவசாயிகள் மேலாண்மை வேளாண் வணிக கூட்டமைப்புன்னு இருக்கு, அதாவது TNSFAC அப்படின்னு. இதெல்லாம் வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம், ஆன்லைன்லயே நிறைய தகவல் கொடுக்கறாங்க. அது போக நீங்க அங்க நேரா போனீங்கன்னா நிச்சயமா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். அது போக உங்களுக்கு தமிழ்நாடு உணவு தானிய சந்தைப்படுத்துதல் யார்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீங்க கேட்டுக்கலாம். அது போக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசுல தமிழ்நாடு TNAPEX அப்படின்னு சொல்றோம், தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் அப்படின்னு, அங்க வந்து வாரந்தோறும் விவசாயிகளுக்கு பயனுள்ள வழியில் நிறைய திட்டங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல அறுவடை பின்சார் ஏற்படும் வேளாண் விளைபொருட்கள், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் நம்ம சொல்றோம், அதை எப்படி பதப்படுத்தலாம், எங்க போய் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு, அது பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்.

0: இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கங்க. அது போக அங்கே வாரம் வாரம் விவசாயிகளோட நேர்முக அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட டாக் கொடுக்குறாங்க. புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு புதிய நோக்கத்தோடு நடந்துட்டு இருக்கு. அது போக முக்கியமாக நான் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ போகலாங்க. அங்கே போனீங்கனாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது போக கிருஷி விக்யான் கேந்திராஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையங்கள், அங்கே போய் நம்மளுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அது போக இப்போ நம்ம தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருக்கோங்க. அங்கே போனீங்கனாலும் இப்போ கால்நடை துறை சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அது போக இப்போ கொடுவெளின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் வந்து இன்குபேஷன் ஃபுட் உணவு பொதப்படுத்துதல் சம்மந்தமான சில தொழில்நுட்பங்களும் சொல்லித்தராங்க, பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் அங்கே போய் ஒரு தொழில் முனைவோராக நம்மளை இணைச்சிக்கிட்டு ஒரு குறைந்த முதலீடுல நீங்க ஒரு தொழில் முனைவோரா மாறுறதுக்கான அனைத்து வசதிகளும் செஞ்சு தராங்க.
1: அதாவது மாறி வரும் இந்த சூழலில் வந்து உணவு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு புதிய வாய்ப்புகளை வந்து நிறைய பேருக்கு உண்டாக்குது. குறிப்பாக விவசாயிகள், வீட்டில் இருக்க மகளிர், இவங்களை வந்து எம்பவர் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினராக மாறுவதற்கு, ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து ஒரு சரியான தொழில்நுட்பத்தை சரியான வழிகாட்டுதலோடு ஆரம்பித்தோன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு குறைந்த முதலீட்டில் முதன்மையாக தேவையான தொழில்நுட்பங்களை பக்கத்தில் இருக்க நீங்கள் சொன்ன அறிவியல் நிறுவனங்களோட ஒன்றா சேர்ந்து அவங்க செய்யும்போது இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வந்து காண முடியும். இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு, வீட்டிலேருந்து தெரிஞ்சு கொள்வதற்கு ஏதாவது வலைதளங்கள் இது மாதிரி தகவல் இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: நிச்சயமாங்க, இதுல வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிகாரப்பூர்வ வலைதளங்கள், ஆன்லைன்லேயே நம்ம வீட்டில இருந்தே பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், தமிழ்நாடு ஒற்றை சாளர இணையதளம் TNSW சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தமிழ்நாடு ஒற்றை சாளர இணையதளம், அங்க போய் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் agrimark.tn.gov.in வேளாண் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகத்துறை, அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மைஸ்கீம் போர்ட்டல் myscheme.gov.in, இதுல வந்து PMFME திட்டங்கள் பத்தி சொல்லித்தராங்க. அது போக FSSA FOSCOS.FSSA.gov.in இந்த வலைதளத்திலையும் நீங்க போய் முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. உணவு தொழில்துறை சம்பந்தமா அனைத்து தகவல்களும் அங்க கிடைக்கும் நமக்கு.
1: நிறைய நல்ல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு மிக்க நன்றி.
0: மிகவும் நன்றிங்க.

நேயர்கள் இதுவரை வளர்ந்து வரும் உணவு தொழில்நுட்பங்கள் குறித்து ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: தொடர்ந்து கேட்கலாம். மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்களின் உரையை.
1: மரவள்ளியில பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பூச்சிகள் வந்து அதை வந்து தாக்கி சேதம் விளைவிக்குது. இதுல பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு சொல்லிட்டு வெள்ளை, அப்புறம் செதில் பூச்சி, மாவு பூச்சி, சிகப்பு சிலந்திப்பேன், இந்த பூச்சிகள்லாம் வந்து சாறு உறிஞ்சி சாப்பிட்டு மரவள்ளியை தாக்கி பெரிய சேதத்தை வந்து உண்டாக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மரவள்ளி விதைக்கரணைய வந்து கிழங்குல வந்து வேர்ப்புழு, அதுக்கப்புறம் கரையான், அதுக்கப்புறம் எலி, இந்த மாதிரி தாக்குதல் வந்து ஏற்படுறதுனால பயிர்கள்ல வந்து சேதம் வந்து உண்டாகுது. நம்ம வந்து இப்ப மரவள்ளியில வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து எப்படி எப்படி சேதம் உண்டாக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவதா பாக்குறப்ப வெள்ளை ஈ, இந்த வெள்ளை ஈ பாத்தீங்கன்னா அது ரொம்ப மிகவும் சிறியதாக இருக்கும். அது வந்து வெள்ளை கலர்லயே இளம் மஞ்சள் கலர்ல வெள்ளை கலர்ல சின்ன சிறிய இறக்கை கொண்டு இருக்கும். இந்த வெள்ளை ஈ வந்து பெமிசியா டபாசி அப்படின்னு சொல்ற இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அந்த மரவள்ளி செடியில வந்து தனித்தனியாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி தாக்கும். இந்த வெள்ளை ஈக்கள் பாத்தீங்கன்னா மரவள்ளியில வந்து நேரடியா சேதத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மஞ்சள் தேமல் நோயையும் பரப்பும் வைரஸ் நச்சு உயிரியையும் மரவள்ளியில வந்து பரப்பி சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வெள்ளை ஈக்கள் வந்து வருடம் முழுவதும் காணப்பட்டாலும் அதிகமா வெப்பம் மற்றும் வறட்சி காலங்கள்ல வந்து முக்கியமா இந்த ஜனவரி மார்ச் ஜூன் மாதங்கள்ல வந்து அதிக அளவுல வந்து பெருகி சேதம் ஏற்படுத்துது. இதனோட சேத அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்கள் வந்து இலையோட பின்புறத்துல இருந்து கொண்டு இலைகள்ல வந்து உள்ள சாற்றை வருஞ்சி சாப்பிடுறதுனால இலைகள்ல வெள்ளை புள்ளிகள் அப்படியே ஆங்காங்கு இலைகள்ல திட்டு திட்டாக தெரியும். அதுல பாத்தீங்கன்னா பச்சையும் வந்து இருக்காது. அந்த இலைகள் வந்து சுருண்டு அப்படியே தடித்து இருக்கும். இந்த முதிர்ந்த இலைகள்ல பாத்தீங்கன்னா நிறம் வந்து மாறி பழுப்பு நிறம் அடைந்து அப்படியே உதிர்ந்து விடும். இந்த தாக்கப்பட்ட இலையோட தாக்கப்பட்ட அந்த செடிகளோட இலைகள்ல வந்து அகலம் வந்து குறைந்து அதனோட வடிவம் வந்து அப்படியே மாறி நுனிப்பகுதி வந்து வளைந்து இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மரவள்ளி பயிரிடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மஞ்சள் தேமல் நோயினால் வந்து நிறைய ரகங்கள் வந்து தாக்கப்படுது. இருந்தாலும் இங்கு மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூரிலிருந்து வெளியிட்டுள்ள YTP2 என்ற ரகம் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாகும். அதனால நம்ம இந்த YTP2 ரகத்தை வாங்கி நம்ம வந்து பயிரிட்டோம்னா இந்த மஞ்சள்

தேமல் நோய் வந்து அந்த பயிரில வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுருள் வெள்ளை ஈ. இப்ப வந்து நம்ம வந்து இந்த வெள்ளை ஈன்றது பெமிசியா டொபாசி வந்து தனித்தனியா மரவள்ளி பயிரை வந்து சாற்றை உறிஞ்சி சாப்பிடும். அதே நேரத்துல சுருள் வெள்ளை ஈ, இந்த சுருள் வெள்ளை ஈயோட தாக்குதல் வந்து சமீப காலங்கள்ல வந்து மரவள்ளியில வந்து அதிகரித்து வருது. இந்த சுருள் வெள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இலைகளுக்கு அடிப்பகுதியில வந்து அப்படியே வட்ட வட்டமாக முட்டை இடுவதால் இது வந்து அலிரோடைகஸ் டிஸ்பர்சஸ் எனப்படும் இந்த சுருள் வெள்ளை ஈ வந்து வட்ட வட்டமாக இலை பகுதிகளில் அது அடிப்பரப்பில் முட்டையிட்டு அதுல இருந்து இளம் பூச்சிகள் அப்படியே சாற்றை உறிஞ்சி சாப்பிடுறதுனால அந்த இலைகள் வந்து திட்டு திட்டாக பச்சையம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலைகள் வந்து நிறம் மாறி பழுப்பு நிறம் அடைந்து அப்படியே உதிர்ந்துரும். இந்த தாக்கப்பட்ட இலைகள் பாத்தீங்கன்னா அந்த செடிகள்ல இருந்து அந்த பூச்சிகள்னால வெளியிடுற தேன் போன்ற அந்த திரவம் வந்து அதுல படிகிறதுனால கரும் பூசணம் வந்து அதுல வளர்ந்து அந்த செடிகள்ல எல்லாம் கருமை நிறமாக அப்படியே அந்த இலைகள்ல எல்லாம் கருமை நிறமாக மாறிடும். இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அதிக வெப்பம் மற்றும் வறட்சி காலங்கள்ல தான் வந்து அதிகமா இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் வந்து தென்படும். இந்த வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக முதலாவதாக அந்த வெள்ளை ஈக்கள் வர நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த YTP 2 ரகத்தை தேர்வு செய்து வயலில் நடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோய் தாக்கப்படாத வயலில் இருந்து அந்த விதைக்கரணையை வந்து தேர்வு செய்து நம்ம வந்து வயல்ல வந்து நட வேண்டும். அடுத்ததா மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு 25-40 என்ற அளவில் வைத்து அந்த வெள்ளை ஈக்களை கவர்ந்து அந்த தாக்குதலை வந்து நம்ம கண்காணிக்கலாம் மற்றும் அந்த வெள்ளை ஈக்களை வந்து கவர்ந்து அழிக்கலாம். இந்த வெள்ளை ஈக்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட பயிர் செடிகள் மற்றும் களைகளை வந்து மாற்று உணவாக உணவு பயிராக கொண்டிருப்பதனால இந்த மரவள்ளி பயிருக்கு அருகாமையில வந்து சாகுபடி நம்ம வந்து மற்ற பயிர்களை செய்யாம இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிய வைத்து நம்ம கவர்ந்து இந்த வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களை செடிகளை வந்து அப்புறப்படுத்தி அழித்து விட வேண்டும். அதே சமயத்துல தழை சத்து வந்து அதிகம் இடாமல் நம்ம வந்து அந்த மரவள்ளி பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட தழை சத்து மட்டுமே நம்ம வந்து வயலில் இட வேண்டும். இந்த பூச்சி தாக்குதலோட ஆரம்ப நிலையிலே நம்ம பார்த்துட்டோம்னா வேப்ப எண்ணெய் வந்து 3% அல்லது வேப்பங்கொட்ட பருப்பு சாறு வந்து 5% அல்லது மீன் எண்ணெய் ரோசின் சோப்பு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் என்ற அளவுல வந்து நம்ம கலந்து தெளிக்கிறதுனால இந்த வெள்ளை ஈக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒருவேளை வந்து தாக்குதல் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா பூச்சிக்கொல்லி வந்து ஏதேனும் தெளித்து அதை கட்டுப்படுத்தலாம். அதாவது டைமெத்தையேட் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி கலந்து நம்ம வந்து மரவள்ளி பயிரில தெளித்தோம்னா இந்த வெள்ளை ஈக்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா செயற்கை பயிரித்ராய்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம தெளிப்பதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்காக செயற்கை பயிரித்ராய்டு பூச்சிக்கொல்லிகள் உபயோகிக்கும் பொழுது மற்ற சிறிய வகையில் சேதம் உண்டாக்கும் சிலந்திப்பேன் மற்ற பூச்சிகள் செதில் பூச்சிகள் அதிகமா தோன்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா செதில் பூச்சி. இந்த செதில் பூச்சி வந்து இந்த மரவள்ளி தண்டுல வந்து தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி. இந்த பூச்சி வந்து தாக்குதல் வந்து எல்லா பகுதியிலுமே வந்து பரவலா இருக்கும். இந்த பூச்சி வந்து செடியோட தண்டு பகுதி, இலை காம்பு பகுதி அதுலலாம் வந்து கூட்டம் கூட்டமாக அப்படியே அமர்ந்து கொண்டு சேத சாற்றை உறிஞ்சி சேதத்தை உண்டாக்கும். இந்த சேதத்தினால அந்த இலைகள் பாத்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் கலர்ல நல்லாவே தெரியும், வெளிரி இருக்கும். அப்புறம் பழுப்பு நிறத்துல அது மேல வந்து கவசம் அணிந்தது மாதிரி அந்த பூச்சியில வந்து செதில்கள் வந்து இருக்கும், கூட்டம் கூட்டமாக இருந்து இதை சாற்றை உண்டாக்குறதுனால செடிகள் சாற்றை உறிஞ்சி சாப்பிடுறதுனால செடிகளோட

0: வளர்ச்சி வந்து குன்றி செடிகளோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இந்த பூச்சியோட தாக்குதல்னால செடியோட கீழ்பகுதிகளில் உள்ள இலைகள் வந்து முதல்ல மஞ்சள் நிற புள்ளிகள் வந்து தெரியும், அதுக்கப்புறம் சிகப்பு நிறமாக அப்படியே மாறி பழுப்பு நிறமா மாறி அப்படியே கீழே அந்த இலைகள் வந்து உதிர்ந்துவிடும். இதுக்காக இந்த பூச்சியோட தாக்குதல்ல வந்து நம்ம கட்டுப்படுத்துவதற்காக கரணைகள் வந்து நடுவதற்கு முன்பு வந்து டைமெத்தியேட் மருந்து கரைசல்ல வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்து 15 நிமிடங்கள் வந்து நம்ம வந்து நனைத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வயலில வந்து நடவு செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இலைப்பேன் தாக்குதல். இந்த பூச்சி வந்து செடியை தாக்குறதுனால இலைகள் அதனோட தண்டு பகுதிகள் அதனோட விதைக்கரணைகள் எல்லாம் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இலைகள் பாத்தீங்கன்னா சொரசொரப்பா இருக்கும். இந்த இலைப்பேன்கள் வந்து இலையை சுருண்டி அப்படியே சாற்ற உறிஞ்சி சாப்பிடறதுனால அதனோட தாக்குதல்னால இலையோட மேற்பகுதிகளில் வந்து ஆங்காங்கே வெளிரி அப்படியே பளபளப்பா ஒழுங்கற்ற வரிகள் வந்து நீண்டு அப்படியே அதுல ஓடி இருக்கிறது வந்து தெரியும். இந்த இலைப்பேன் தாக்குதல்னால சில சமயம் வந்து இளம் தளிர் இலைகளும் அப்படியே காஞ்சு கீழே விழுந்துரும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளான விதை கரணை தேர்வு பாதிப்படைந்த வயலில் இருந்து தேர்வு செய்யாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நடவின் போது கரணை நேர்த்தி செய்திடலாம். அதற்காக விதை கரணை நேர்த்தி என்ற முறையில் குளோர் பைரிபாஸ் 20 EC என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து விதை கரணைகளை 15 நிமிடம் ஊற வைப்பதன் மூலம் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சி தாக்கப்பட்ட அந்த பயிர் பாகங்களை செடிகளிலிருந்து அகற்றி அழித்து விடல் வேண்டும். மேலும் அதில் மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்த ஒட்டுண்ணி வயலில் 1 ஏக்கருக்கு 250 என்ற அளவில் வெளியிடலாம். களைகளை அழித்து வயல்களை சுத்தமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். மாவு பூச்சி தாக்குதலின் ஆரம்ப நிலையில் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா வேப்ப எண்ணெய் 2% அல்லது அசாடிராக்டின் 1500 PPM 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவில் தெளித்து சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாக தாக்குதல் தென்பட்டால் தயாமீதாக்சம் 25 WG 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.2 கிராம் என்ற அளவில் கலந்து கூட ஒட்டும் திரவம் கலந்து தெளித்து இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஒரே பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப உபயோகிக்காமல் சுழற்சி முறையில் வெவ்வேறு பூச்சிக்கொல்லிகளை தேவைக்கேற்ப நம்ம உபயோகிச்சோம்னா பயிர்கள்ல வந்து மற்ற பூச்சிகள் வந்து அதிகமா வளர்ச்சி அடைவதை தடுக்கலாம். இவ்வாறு நம்ம செய்தோம்னா மரவள்ளியில வந்து நம்ம வந்து அதிகமான மகசூல் பெற்று லாபம் பெறலாம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன். பண்பலையில் தொடர்வது இளந்தென்றல்.

யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பில்லா தமிழுக்கு முதற்கண் வணக்கம். பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பில் நின்று நினைவில் நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லிபுத்துரார் போற்றிய அண்ணல் தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் தமிழ் பேசுங்க.

எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடு சிலம்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் கடலோடும் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முரசே. ஆண்மையர்களை, தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். நிறைய நேயர்கள் ஆர்வத்தோடு இணைப்பில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அன்புநேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2-2-4-4-0-3-0 என்ற எண்ணிலும், 9-4-8-6-8-1-1-0-2-5 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-3-3-2-2-4-4-0-3-1 என்ற எண்ணிலும், 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணில் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: நாகலாபுரம் மாரியப்பன், ஐயா ஆரம்பிக்கலாமா?
1: கொடுங்க சார், பார்க்கலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான சரி ஒரு பிரமொழி சொல் சொல்லலாமா இல்லை பேசுறீங்களா கொஞ்ச நேரம் அழகா?
1: கொஞ்ச நேரம் பேசலாம் சார்.
0: சரிங்க சரிங்க ஐயா, எந்த ஊர்?
1: நாகலாபுரம்.
0: நாகலாபுரம், என்ன தொழில் செய்றீங்க?
1: கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஒண்ணு ஓபன் பண்ணலாம் இல்லையா?
0: காம்ப்ரமைஸ் தமிழ் சொல்லுங்களா?
2: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி அருகே காவாகட்டி சிற்றூரில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் அழைக்கிறேன். சட்டம் வழங்கு.
0: சரிங்கய்யா, எது நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்போ
2: கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: ஏன் லேண்ட்லைன்லாம் இல்லையா வீட்டில்?
2: அந்த மாதிரி இணைப்பு எங்களிடம் இல்லை.
0: சரிங்க, எப்படி ரீசார்ஜ்லாம் எப்படி பண்றீங்க? 3 மந்த்துக்கு ஒரு தப்பா பேக்கேஜ் பண்றீங்களா எப்படி?
2: அதெல்லாம் என்னுடைய மகன் பார்த்துக் கொள்கிறான், அந்த வேலை எனக்கு இல்லை.
0: என்ன என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு?
2: பொழுதுபோக்கு வானொலி கேட்பது, தென்னை மரங்கள் தண்ணீர் பாய்ச்சுவது, பொழுதுபோக்கு அதுதான். இப்போது சற்று நேரம் அரை மணி நேரம் மழை பொழிந்தானே, நல்ல அருமையாக குளிர்ச்சியா இருக்கிறது காவாகட்டி சிற்றூரில்.
0: சரி சரி.

0: அங்க என்ன உங்க ஊருக்குலாம் எப்படிங்க பஸ் வசதி எல்லாம் எப்படி இருக்கு? மினி பஸ் போவதால் நல்ல அரசு பேருந்துகளே வருதுங்களா? கவர்மெண்ட்
1: இல்லைங்க, அரசு பேருந்து நகர்ந்து வருகிறது, அரசு நகர்ந்து வருகிறது.
0: என்ன நம்பர்லாம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சா பஸ்ல ஏறி?
1: இல்லைங்க, பஸ்ல எல்லாரும் ஏறது இல்லைங்க. நான் வந்து ஏதாச்சும் வேலை தான்.
0: ஐயா பஸ்ல ஏறது இல்லையா? இல்ல இல்ல, ஒரு நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ, பஸ்ல ஏறது இல்லையா இல்ல பேருந்து
1: ஏறுவதில்லை?
0: அப்புறம் பஸ்ல ஏறுறது இல்லன்னு சொல்றீங்க? கூறினீர்களே பஸ்ல ஏறதில்லன்னு சொன்னீங்க.
1: நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றி,
1: நன்றி.
0: அவரு பேருந்துல ஏறுவதில்லை என்று சொல்லியிருக்கலாம், அவர் வந்து பஸ்ல ஏறதில்லையேன்ட்டார். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால்,
2: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணி அளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
3: தமிழ் பேசுக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் மீனர்களே. நிலையத்தில் நேரம் 8:10 நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம்
3: என்ன சொல்லலாமே,
4: கோந்தடை என்று அதற்கு அழைப்பார்கள் தமிழில்.
3: அது என்ன கோந்தடை?
4: அதை நான் தமிழில் சொன்னால் என்னை ஆட்டத்திலிருந்து வெளியேற்றி விடுவீர்கள். தூய தமிழில் அதற்கு கோந்தடை என்று பெயர். உங்களுக்கு ஐயம் ஏற்படும் பொழுது தமிழ் பேரகராதியை புரட்டி பாருங்கள், அதற்கு சரியான விளக்கம் கிடைக்கும்.
3: நீங்களே பெரிய தமிழகராதி போல தெரிகிறதே.
4: அப்படி ஒன்றுமில்லை, நான் ஒரு சாதாரண குறுநில விவசாயி.
3: எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
4: நான் என்னுடைய 5 ஆண்டுகளாக எனக்கு வேளாண் தொழிலில் பட்டறிவு.
3: சரிங்க, வேளாண் தொழில் என்னென்ன தொழில், வேளாண்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? என்னென்ன
4: பயிர்களான கரும்பு, வாழை போன்றவற்றை பயிரிட்டுள்ளேன்.
3: சரிங்க, என்ன போர் வச்சிருக்கீங்களா இல்ல என்னது?
4: கிணத்து பாசனம் தான் நண்பரே.
3: கிணத்து பாசனம் எத்தனை வருஷமா இருக்கு? கிணத்துல எத்தனை வருஷமா சர்வீஸ் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறேன்.
4: மின்சார இணைப்பு என் தந்தையார் காலத்திலேயே பெற்றுவிட்டார்.
3: சரி, மிக சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் ஒர்த்து.
4: என்ன நண்பரை, மீண்டும் கூறுங்க.
3: ஒர்த்து, ஒர்த்து.
4: அதற்கு தகுதி என்று கூட சொல்லலாம்.
3: தகுதி, மதிப்பு என்று அப்படி சொல்லலாம்.
4: மதிப்பு, அதுதான் தகுதி.
3: அழகா அழகா சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கான மற்றொரு சொல்
4: கேளுங்கள்.
3: கந்தோர்.
4: என்ன, மீண்டும் கூறுங்கள்.
3: கந்தோர் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு தாய்மொழி சொல், நம்முடைய தாய்மொழி சொல் என்ன?
4: அது எனக்கு தெரியவில்லை. ஆங்கிலத்தில் கேட்டாலும் கூட தெரியும். வடமொழி சொல் நாம் ஒன்றும் தமிழர்களாகிய நமக்கு வடமொழி சொல்லில் நல்ல அனுபவம் இல்லையே.
3: சரிங்க, மகிழ்ச்சி. நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படை பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
3: சந்திரசேகர், ரெடியா இருக்கீங்களா சந்திரசேகர்?
5: எனக்கு மிகவும் பிடிக்கும். இளைய வயதிலிருந்தே என்னுடைய அந்த தமிழ் புலமை அப்படிங்கிறது மிக சிறப்பாக வருவது

0: ஒரு காரணமாக இருக்கிறதே வானொலி தான்.
1: சரி, என்னென்ன எஃப்எம் எல்லாம் பேசிருக்கீங்க நீங்க?
0: நாங்க
1: போகாத ஏரியாவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி
0: அறிவிப்பாளராகணுங்கிறது மிகப்பெரிய ஆர்வம். அப்படி யோசிச்சேன், ஒரு அறிவிப்பாளர் ஒரே ஒரு பஞ்சிலேதான் பங்களிப்பு அப்படிங்கறது கொடுக்க முடியும். ஆனா நேர போனா உலகளாவிய ரீதியிலயும் எல்லாத்துலயுமே போய் பேசலாம்ல, அது சுதந்திரம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த ஒரு தனி அடையாளத்தை நானே எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு. அயல் நாடுகள்லாம் பல்வேறு நபர்கள் எனக்கு மிகவும் நட்புறவு கொண்டிருக்கிறாங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல். சரிங்க, மேஜை
0: என்னங்கய்யா?
1: மேஜை மேஜை.
0: மேஜை அது வந்து டேபிள் சேர் நாற்காலி சொல்லுவாங்க. மேஜை எப்படி சொல்றது? அது எழுத்தும் சொல்லலாம்.
1: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேர் வருக வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, வணக்கம்.
2: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார்? எங்க இருந்து?
2: பூசாரிப்பட்டியில் இருந்து ஸ்டீபன் கடை சுமதி பேசுகிறேன் ஐயா.
1: சுமதிமா, என்னமா கடை நடத்தி வரீங்க
2: ஐயா? சாலையோர உணவகம் நடத்தி கொண்டிருக்கிறேங்க ஐயா.
1: சரி, என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? என்ன சுமதின்னு சொன்னீங்க
2: ஐயா? உணவகம் தான் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறேன். சாலை ஓர உணவகம்
1: இல்ல இல்ல,
2: தள்ளு வண்டியில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஐயா.
1: டிஃபன் கடை சுமதின்னு சொன்னீங்க இல்லையா? டிஃபன் அப்படின்றது தமிழா ஆங்கிலமா
2: ஐயா? நான் இணைப்புக்கு வரும்போது இப்ப போட்டிக்கு வந்துட்டேன்.
1: இணைப்புல ஆரம்பிக்கிறப்பே தமிழ்ல இருந்தாம ஆரம்பிக்கணும். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து வாங்க. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். என்ன
3: பயிரிட்டு
1: பயன்படுத்துறீங்க? என்ன பயன்படுத்தலாம்?
3: ட்ரக்னு சொல்லணுங்க. ட்ரக்.
1: ட்ரக்னா என்னங்க அது?
3: அது நடவு நடவும் இயந்திரம்னு சொல்லாங்க.
1: நடவு இயந்திரம்ல சொல்லிருக்கணும். ஏன் ஆங்கில சொல்ல பயன்படுத்துறீங்க?
3: அது பயன்படுத்திட்டீங்களா?
1: நல்ல முயற்சி பண்ணீங்க. இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான். அதே நேரத்தில் நம்ம எவ்வளவு நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்தோம்னா பேஸ்ட்லேருந்து குட் நைட் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆங்கில சொற்கள் தான் பயன்படுத்துகிறோம். ப்ரெஷ் எடுத்துட்டியா, சோப் எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு, எல்லாமே டூலர் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு நிறைய ஆங்கில சொல்ல தான் பயன்படுத்துகிறோம். நம்மளால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆங்கில சொல் பேசாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவ்வளவுதான் சரிங்களா? இருந்தபோதும் நீங்க இவ்வளவு மணித்துளிகள்
3: பயன்படுத்தினோம்னா ஒரு மாதிரியே பேசுறாங்க அப்படி நினைக்க வேண்டிய சூழ்நிலை.
1: ஆமா ஆமா, பேருந்து வந்து விட்டதா அப்படின்னு போய் கேட்டா நம்மளோட பாப்பா. ஆனாலும் நம்முடைய அன்னை தமிழ் மொழியை தொடர்ந்து நம்ம பேசணும், பிள்ளைகளுக்கும் பழகணும் இல்லைங்களா? நேர நேரம் அழகா பேசுனீங்கயா, வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க.
1: நன்றி நன்றி.
4: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி.

0: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்

0: எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம் தர்மபுரி மாவட்டம்.
2: இணையம் நேயர் வருக வணக்கம், வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? நலமா இருக்கும். என்ன எக்கோ அடிக்குது?
3: அது ஒலி அளவை சற்று குறைத்து விட்டு உங்களுடன் தற்போது பேசி வருகிறேன். சோழரே,
2: சோழரே ஐயா, நண்பரே,
3: அவர்தான் கூறினேன்.
2: அவர்தான் நீங்களும் கூறினீர்கள், நான் மறுக்கவில்லையே. சரிங்க,
3: எப்படியாவது பேசி தமிழ் வழியில ஒரு பரிசு பாடல் வாங்கலாம்னு உங்களோட ஒரு நப்பாசின்னு வந்திருக்கிறேன்.
2: நப்பாசையா? அது என்ன நல்ல ஆசையா?
3: நல்ல ஆசையுடன்.
2: நல்ல ஆசையுடன். சரிங்க, பாடல் வாங்கினா என்ன அடைவீங்க?
3: மகிழ்ச்சி, உற்சாகம் அடைவேன் என்று கூறலாம். தற்போது இந்தியாவின் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்பட்ட அவருடைய ஐயாவின் ஒரு படத்துல இடம்பெறக்கூடிய ஒரு பாடலை கேட்கலாம் என்ற ஒரு ஆசையில் உங்களோடு தற்போது உரையாடி வருகிறேன் சோழரே.
2: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல். ஆனஸ்ட்.
3: மீண்டும் கூறுங்கள்.
2: ஆனஸ்ட்.
3: உயர்வுன்னு கூறலாமா? உயர்ந்த உயர்வு.
2: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றிங்க.
2: இனி நேரிலே தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 9:30 கதை மன்னனுக்கு கலை அஞ்சலி. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவை ஒட்டிய உரை சித்திரம் கேட்கலாம் நமது பண்பலையில் இன்று இரவு 9:30.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி நகரம் அன்னசாகரம் தண்டுபாதை தெருவில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் 9ஆம் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும். மதியம் 1 மணியளவில் அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக. அன்னசாகரம், தர்மபுரி மாவட்டம்.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நாகலாபுரம் கன்னியாத்தன்.
0: சரிங்க, ரெடியா இருக்கீங்களா ஐயா? கன்னியா
1: பொண்ணையா தயாராக இருங்க ஐயா.
0: ஏற்கனவே நாகலாபுரத்துல இருந்து ஒருத்தர் பேசினாரே, நீங்களா?
1: இல்லைங்க ஐயா, ஒரு மாறிப்பன்.
0: ஓ, ரெண்டு பேரும் ஒரே ஊரா?
1: உங்களுக்கு
0: பிடிச்ச நிகழ்ச்சி?
1: எனக்கு அனைத்து நிகழ்ச்சியும் காலையில இருந்து சாயந்தரம் வந்து கேக்குறேங்க ஐயா.
0: என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் கேக்குறீங்க
1: ஐயா? காலையில 6 மணில இருந்து திரும்பி மதியம் 1 மணி இருந்து 2 மணி வரையும், திரும்பி சாயந்தரம் 5 மணி, 4 மணிக்கு விளை தேடும் விழாக்கள், அடுத்தது 5 மணி வரையும் கேக்குறேங்க, திருப்பியும் 6 மணிக்கு.
0: சரி, ஏன்னா எஃப்எம் மட்டும் தான் இருக்கா, வேற என்னென்ன இருக்கு டிவியில? டிவிலாம் வச்சிருக்கீங்களா?
1: ஐயா தொலைக்காட்சி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதில்லைங்க ஐயா, வானொலி மட்டும் தான் கேக்குறேங்க
0: ஐயா. சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல்
1: கொடுங்க.
0: சேவை

0: இருப்போம்.
1: இருப்பா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்த மிகு நன்றி.
0: நன்றி.
1: அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பழக்கடை குருநாதங்கண்ணே.
1: ஆ, குருநாதன் ஐயா, பழக்கடையில நல்லா இருக்கீங்க? என்னென்ன பழம்லாம் வச்சிருக்கீங்க?
2: பழம் சாத்துக்குடி இருக்கு, ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு, திராட்சை. ஆனா இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு பேர் சொல்லுவீங்க, அது வந்து எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது.
1: எதுல இடம் போடுறீங்களா?
2: அது தராசுல தாங்க ஐயா போடுறோம்.
1: தராசுல தான் போடுறீங்க? எப்படி ஜூஸ் எல்லாம் எதுல எப்படி பண்ணி தரீங்க? ஜூஸ் மிக்சி வச்சிருக்கீங்களா?
2: சொல்லுங்கண்ணே,
1: ஜூஸ் எல்லாம் எப்படி போடுறீங்கண்ணே? வாழ்த்துக்கள். நன்றி.
2: நல்லதுக்கு
1: நன்றி.

0: நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரீங்க?
1: மதிகன் பால்கிஞ்சர். ரமணி.
0: ரமணி என்ன படிக்கிறீங்க ரமணி நீங்க?
1: 11ஆம் வகுப்பு.
0: 11ஆம் வகுப்பு. என்ன பாடப்பிரிவு படிக்கிறீங்க?
1: அறிவியல் பிரிவு.
0: அறிவியல் சயின்ஸ் குரூப்பா?
1: ஆமா.
0: சரி, என்ன சப்ஜெக்ட் இருக்குது?
1: வேதியியல், இயற்பியல், தாவரவியல், தமிழ், ஆங்கிலம்.
0: தமிழ், ஆங்கிலம். சரிங்க. ரெனிவல்னா என்ன? ரெனிவல், ரெனிவல், ரெனிவல். யார் பக்கத்தில் சொல்லித்தரா? அப்பாவா? அப்பாவா?
1: புதுப்பித்தல்.
0: புதுப்பித்தலா? கண்டிப்பாக எடுத்துக்கலாமா?
1: எடுத்துக்கலாம்.
0: சரிங்க. உங்களுக்கான வேறொரு இது, வேறொரு சொல் சொல்லாமா? ஜாமீன்.
1: பிணை.
0: பிணை என்பது சரியான சொல். சரிங்களா? சரி. உங்களுக்கான ஒரு மற்றொரு அஃபெக்ஷன். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். இளைஞர்களே, ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: இந்த காலகட்டத்தில் மிஸ்ட் அபார்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கு. முன்னாடி காலங்கள்லயும் இருந்தது, இப்ப வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம ஸ்கேன் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனால அதோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கலாம். முதல் 3 மாதங்களுக்குள்ளார ஆகக்கூடிய அபார்ஷன்ஸ் மோஸ்ட் காமனா காஸ் என்ன சொல்றோம்னா ஜெனட்டிக் ரீதியான குறைபாடுகள் தான் சொல்றோம். அது வந்து நாங்கள் மிஸ்ட் அபார்ஷன் சொல்றோம். அது வந்து எந்த ஒரு மருத்துவரோட கவனக்குறைவோ அல்லது பேஷண்டோட நடவடிக்கையோ, சாப்பிட்றதோ, தூங்குறதோ, நிக்கிறதோ, நடக்கிறதோ இதுக்கெல்லாம் காரணம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் காரணம் ஜெனட்டிக் அப்படிங்கிறப்ப அந்த விதை, அதாவது ஓவமோ அல்லது ஸ்போமோ

0: அதற்கு தேவையான கரெக்டான ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத், வளர்றதுக்குரிய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அது அபார்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பீங்க, கரு வளர்ந்துருக்கு, துடிப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 15 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆயிருக்கும். இந்த ப்ளீடிங் ஆகாமே நெக்ஸ்ட் டைம் செக்அப்க்கு போறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தை துடிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து மருத்துவர் மேல வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி வருத்தப்படுறதுல மருத்துவருக்கான ரோல் அங்கே ஒண்ணுமே கிடையாது. ஈவன்தோ அது உங்களோட ரோல்மே எதுவுமே கிடையாது. நான் நின்னது, நடந்தது, சாப்பிட்டது இதெல்லாம் ஒரு காரணமான்னு நினைச்சு நீங்களும் குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே ஜெனட்டிக் காரணமாக தான் இருக்குது 90%. வெரி ரேர்லி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இன்சஃபிஷியண்டா இருக்கலாம். அந்த இன்சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணா மருத்துவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ப்ரெக்னன்சி சப்போர்ட்டிவ் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்க தவறாம எடுத்துக்கோங்க. ஜெனட்டிக் குறைபாடு திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டபர்ஷன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஜெனட்டிக் கவுன்சிலிங் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார் அடுத்தது கன்செப்ஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து கொஞ்சம் ஒலி அளவு குறைச்சுக்கோங்க சார். கார்த்திக், என்ன தொழில் செய்றீங்க கார்த்திக்? நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் காதல் அப்படி விழுந்தது. என்ன படிக்கிறீங்க?
4: மருந்தியல் மூன்றாம் ஆண்டு.
3: அடடா, ஒரு மருந்தியல் மூன்றாம் ஆண்டு படிக்கிற ஸ்டூடெண்ட். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது
4: ஐயா?
3: உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? ஏதோ என்டர்டெயின்மெண்ட்னா எந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தொலைக்காட்சி பார்ப்பீங்களா? அதெல்லாம் சேனல்லாம் எப்படி மாத்துவீங்க? கஷ்டமான கொஸ்டினா கேட்கிறாரு அப்படின்ட்டு கார்த்திக் நினைக்கிறீங்க இல்லையா? கொஸ்டின் ஈஸியா வேணுமா, கொஸ்டின் டஃபா வேணுமா? ஈஸியா கேக்குறதா? ஐயோ போச்சே போச்சே. ஈஸியா எளிமையா?
4: எளிமை.
3: இருந்த போதெல்லாம் நீங்க வந்து ஒரு கல்லூரி ஸ்டூடெண்டா வந்து இருந்துகிட்டோம், ஒரு கல்லூரி மாணவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். நம்ம எப்படி நம்ம தாய்மொழியை பேசணும் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறோம். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியா? தேங்க்யூவா.
4: நன்றி
3: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: நாமாதுரை பேசுகிறேன்.
3: நாமாதுரை, அது என்ன எண்ணம் துரை பண்ணீங்க? நீ நாமாதுரை ஆகி போச்சு.
5: தமிழ் பேசணும்
3: இல்லைங்க? ஆமா. சரிங்க துரை, என்ன தொழில் செய்றீங்க?
5: நாமாதுரை.
3: நாமாதுரை நாமாதுரை என்ன தொழில் பண்றீங்க?
5: நான் வந்து
3: விவசாயம். வேற ஏதோ சொல்லுவீங்களா? விவசாயம்
5: தானே.
3: எத்தனை வருஷமா உழவு தொழில் செய்றீங்க?
5: நான் இப்ப வந்து 50 வருடங்களாக செய்கிறேன்.
3: சரிங்க. உங்களுக்கு உழவு தொழில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
5: நிறைய உழவு தொழில் மேல
3: இருக்கு. ஏன் மற்ற தொழில் மேல இல்ல?
5: எப்ப
3: திருமணம் செய்ய போறீங்க? உத்தேசம் இல்லையா? ஐடியா இல்லையா?
5: ஐடியா இல்லை.
3: ஐடியா இல்லை. அற்புதம். பேச்சுலரு தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லா? ஐடியா என்பது தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லா? நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முயற்சி தமைக்கு நன்றி.
5: வணக்கம்.
3: வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: தர்மபுரி மாவட்டம் குறும்பத்திலிருந்து பிரணயம்.

0: பிரணய நின்சலோட சொல்லுங்கனாவா.
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: 11th
0: வகுப்பு. என்ன செக்ஷன்? தியரியா. இரண்டாவதாக சொன்னது பிடிக்கும். இரண்டாவதாக என்ன சொன்னேன்?
1: கோட்பாடு.
0: சரிங்க பிரணயன், உங்களுக்கு ஒரு பிரமொழி சொல் சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: ட்ரஸ்ட்னா என்ன?
1: புரியல.
0: ட்ரஸ்ட்,
1: நம்பிக்கை.
0: நம்பிக்கை என்பது மிக சரியான சொல். சரிங்க, உங்களுக்கான அடுத்த சொல் சேவை. சர்வீஸ். இதுதான் எதிர்பார்த்தேன், இதுதான் எதிர்பார்த்தேன். சேவைனா சர்வீஸ். சேவைக்கு சரியான தமிழ் சொல் சர்வீஸா?
1: இல்லை.
0: வேற என்ன?
1: உதவி, தொண்டு, பணி.
0: தொண்டு என்பது சரியான தாய்மொழி சொல். இருந்தபோது சர்வீஸ்ன்னு சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி.

8:40 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 உடனும், ஏற்காடு பண்பலை 103.7 உடனும்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி,
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: இனியர்களே, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 9:30 கதை மன்னனுக்கு கலை அஞ்சலி. இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் மறைவை ஒட்டிய உரை சித்திரம் கேட்கலாம். நிகழ்ச்சி நேயம் நேர் வருக வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார்? இங்க இருந்து ராஜசேகர் ஐயா, தமிழ் பேசலாமா?
10: என்ன
9: டிபனோ லஞ்சோ எது ரொம்ப பிடிக்கும்? அரிசி சாதம் தான். இரவுல
10: இரவில் அதிகபட்சமாக சப்பாத்தி எடுத்துக்கொள்வேன்.
9: ம், சரிங்க. சரி, இப்போ என்ன தொழில் செய்றீங்க?
10: தங்களுக்கு தெரியாதது, அதான் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கடை தான் வைத்திருக்கிறோம்.
9: எப்படி இருக்கு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் எப்படி இருக்காங்க?
10: உண்மையிலேயே இப்போ இதெல்லாம் வந்து வியாபாரம் சரியில்லை, மாணவர்களுடைய ஒழுக்கமும் சரியில்லையா? மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன்.
9: இல்லை, அவங்களை நம்ம சரிப்படுத்தணும். சரிங்க, இப்போ நீங்க நாமக்கல் வரணும்னா எவ்வளவு தூரம், கிலோமீட்டர்?
10: எங்களுக்கு நாமக்கல்லுக்கு 60-50 கல் தொலைவு.

0: ஐம்பது கல் தொலைவு. சரிங்க, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல். சப்போர்ட், நம்ம அவனை சப்போர்ட் பண்ணு அப்படின்றோம் இல்லையா,
1: அது வந்து உதவி என்று தான் சொல்ல வேண்டும்.
0: உதவி, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: சிறுகதைகள் எழுதுவது, நூலகம் செல்வது, இவ்வாறாக
0: திங்கள்தோறும் திங்கள்லாம் எப்படிங்க, அந்த திங்கள் ஏழு நாள் வருமே அந்த திங்களா, மாசம் ஒரு திங்களா,
1: திங்கள் 30 நாள்
0: 12 திங்கள். சரிங்க சரிங்க, உங்களுக்காக ஒரு பிரேமொழி சொல் சொல்லிடலாமா? ஆனஸ்ட்,
1: நேர்மையாக
0: என்று சொல்லலாம். ரெசிடென்சி,
1: ரெசிடென்சி,
0: இருப்பிடம், இல்லம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரியா தவறா? சரிங்க, தராசு, தராசுக்கு என்னங்க சொல், தராசுக்கு நம்ம சொல் என்ன, தராசு, தராசே தராசு தான் அப்படின்றீங்கள,
1: நியாயக்கோளா
0: இல்லையே, நீங்க இன்னும் கொஞ்சம் நியாயமா யோசிக்கலாமே. நன்றி நன்றி நன்றி.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக. இறைநேசர் அருள் பெறுக.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 8:52 இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நேயம் நேர் வருக. வணக்கம். பீமராஜன் ஐயா. சரிங்கய்யா. குச்சிக்கிழங்கு வியாபாரி பீமராஜன் ஐயா?
6: அந்த வியாபாரி தான்.
5: அந்த வியாபாரி தானா? எத்தனை வருஷமா ஐயா பிசினஸ் பண்றீங்க?
6: கிட்டத்தட்ட 25 வருஷமா பண்றேன்.
5: சரிங்க. என்ன எப்படி இருக்கு பிசினஸ்லாம்?
6: நார்மலா
5: போயிட்டு இருக்கா? நார்மலானா எப்படி போயிட்டு இருக்கு? நார்மல்
6: போயிட்டு இருக்குன்னு
5: சொல்றா? அப்படி இல்லையே, நீங்க இயல்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லுமே. நார்மல் என்பது தமிழ் வார்த்தையா இங்கிலீஷ் வார்த்தையா? நன்றி நன்றி. அடுத்த

0: நேயர் வருக. வணக்கம். நார்மலா அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பாப்போம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: செட்டிக்காரிலிருந்து துளசி பேசுறேன்.
0: துளசி, சரிங்க. துளசி, என்ன தொழில் செய்றீங்க?
1: சமையல்.
0: சமையல், என்ன சமையல் செய்வீங்க?
1: காலை சிற்றுண்டி.
0: என்னங்க?
1: மதிய சாப்பாடு.
0: காலை சிற்றுண்டி,
1: மதிய சாப்பாடு, அனைத்தும் சமைப்போம்.
0: சரிங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப நான் எனக்கு பிடிச்ச டிஷ்னா எந்த டிஷ் சொல்லுவீங்க?
1: சாதம், சாம்பார், ரசம், பொரியல், சப்பாத்தி, அனைத்தும் சமைப்பேன்.
0: நல்லா சமைப்பீங்க. எங்காவது ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள்?
1: ஆமாங்க ஐயா.
0: எங்கே வேலை செய்கிறீங்க?
1: நான் தனியாக தொழில் தொடங்கி கேட்டு கொண்டிருக்கேன்.
0: ஹோட்டல் வச்சுருக்கீங்களா?
1: இல்லைங்க ஐயா.
0: ஆ,
1: நான் தனியாக வியாபாரம் செய்கிறேன்.
0: தனியாக வியாபாரம் செய்றீங்க, சரிங்க. இப்போ எப்படி, அடுப்பில் செய்றீங்களா கேஸில் செய்றீங்களா?
1: நான் அடுப்பில் செய்கிறேன்.
0: சரிங்க. இப்போ நிறைய வந்து உடைக்கணும், அரைக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பயன்படுத்துறீங்க?
1: நான் உரல்ல அரைக்கோம் ஐயா.
0: மிக்ஸிலாம் பயன்படுத்துறது இல்லையா?
1: இல்லைங்க ஐயா.
0: ஏன் பயன்படுத்துறது இல்லை?
1: அது மின்சார தட்டுப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் உரலை உபயோகிக்கின்றோம்.
0: சரிங்க. இப்போ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காம்ப்ரமைஸ்.
1: ஆ, சொல்லுங்க ஐயா.
0: அது என்னங்க அர்த்தம் அப்படின்னா?
1: சமாதானம்.
0: சமாதானம், சமரசம்னு வச்சுக்கலாமா?
1: வச்சுக்கலாம்.
0: ஆமாம், ஒரு பக்கத்தில் வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த இது ஆரோக்கியம் அப்படின்ற சொல்லுங்க. என்னங்க தமிழ் சொல்
1: ஆரோக்கியம்? உடல்.
0: உடலா?
1: இல்லைங்க ஐயா.
0: உடல்
1: அப்படின்னு
0: உடல் நலம், நலம் தான் சொல்லணும். நீங்கள் உடல் வேற எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்க. ஆரோக்கியத்துவம் நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக. வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: சித்தன்.
0: சித்தன், சித்தன் என்ன தொழில் செய்றீங்க?
2: நான் வீட்டோட மாடு பார்த்துட்டு உட்காந்துக்கிறதால தான்.
0: சரி, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
2: நான்கு.
0: என்ன மாடு வச்சிருக்கீங்க?
2: எல்லாம் கலர் கலரா இருக்கிற மாடு வச்சிருக்கறேன்.
0: கலர் கலரா? கலர் கலரா? என்னென்ன கலர் இருக்கு?
2: அது அது கலரே எனக்கு சொல்ல தெரியல. வியாபாரி தான் சொல்லுவாங்க, அந்த கலர் எனக்கு தெரிய மாட்டேன். அந்த கலர்.
0: எவ்வளோ பால் கறக்குதுங்கய்யா? எத்தனை லிட்டரு?
2: அது ஏதோ அளவெல்லாம் எனக்கு தெரியல. அந்த அளவெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் கரண்ட் போய் ஊற்றுறாங்க, பில்லு கொடுக்குறாங்க.
0: ஆமாங்க, பில்லு கொடுத்துட்றாங்க. எப்படி எட்டு போறீங்க, பாத்திரத்துலயா அது கேனுக்குதா?
2: அது ஒரு இது மாதிரி இருக்குது. ஒரு
0: இது மாதிரி
2: டேஸ்டால் எடுத்துட்டு
0: டேஸ்டால் எடுத்துட்டு போயிருந்தா?
2: ஆமாம்.
0: சரிங்க. இந்த கேன், கேன் எடுத்துட்டு போடுறது இல்லைங்களா?
2: அது கேனெல்லாம் எங்கிட்ட இல்லை.
0: சரிங்க. இந்த பில்லு பில்லுன்றாங்களே, அது என்ன தமிழ் சொல்ல ஆங்கில சொல்ல? கலர்ன்றது தமிழ் சொல்ல ஆங்கில சொல்ல?
2: அது ஆங்கிலத்தை கேட்ட தமிழ் போய் தமிழ் கேட்டாங்க தான் எதுவுமே சொல்றது இல்லை.
0: அதுக்கு தான் எதுக்கும் நிகழ்ச்சியே வரதில்லைங்க. நீங்க எப்படி கேட்டா அப்படி கேக்குறீங்க, அப்படி கேட்டா இப்படி கேக்குறீங்க. பில்லுக்கு வந்து ஒரு ரசீத்து அப்படி சொல்லாங்க, கலருக்கு வண்ணம். எங்க நீங்க தான் சொல்றீங்க பில்லு வருது, எவ்வளவு வருதுன்னா பில்லு வருதுன்னு. நீங்க என்ன நிறம்னா கலரு, என்ன கலருங்கன்னா அந்த கலர், இந்த கலர் தெரியலீங்க. கலர்னே மூணு முறை சொல்றீங்களே. வாழ்த்துக்கள், கலர்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரிங்களா, நன்றிங்க. நிகழ்ச்சி நினைவு மடத்தினர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம், அஞ்சட்டி வட்டம், கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், என்ன தொழில் பண்றீங்க?
3: மண்பாண்டா ஒரு மண், அதாவது பானை வந்து 70 ரூபாய், 80 ரூபாய் போதுங்க.
0: மண் எல்லாம் எங்க எடுக்கறீங்க?
3: மண் பக்கத்துல ஒரு ஏரி இருக்குதுங்க. பெரிய ஏரின்னு பேரு.
0: சரி, என்ன மண்ணை பயன்படுத்துறீங்க?
3: களிமண் தாங்க.
0: சரிங்க, அற்புதமா பேசுனீங்க. மண்ணுன்னு பலமுறை பயன்படுத்திட்டீங்க.

0: வாழ்த்துக்கள்ங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஒரு சொல்ல திரும்ப பயன்படுத்த கூடாது, மூன்று முறைக்கு மேல இருந்தபோது நல்ல முயற்சி செஞ்சாரு, அவருக்கு வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நம்முடைய நேயர்கள் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் கலகலப்பாக சுறுசுறுப்பாக அற்புதமாக பதில் சொன்னார்கள். நிறைய பேர் அழகாகவும் தமிழ் நீண்ட நேரம் பேசினார்கள். அத்தனை நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நிலையத்தில் நேரம் இரவு தென்றல் வீசும் இனிமையான இரவு நேரம் 9:30. நாம் இணைந்திருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்
0: ஆகாஷ்வாணி,
2: ஏனின்று நீர் மேலாடும் தீபங்கள்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் கதை மன்னனுக்கு கலை அஞ்சலி.
2: நீதான் பாடும் கீதங்கள் ஏனின்று நீர் மேல் ஆடும் தீபங்கள்.
0: இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவை ஒட்டிய சிறப்பு உரை சித்திரம்

தமிழ் திரையுலகம் எத்தனையோ ஆளுமைகளையும் அறிஞர்களையும் கலைஞர்களையும் நடிகர்களையும் இயக்குநர்களையும் வசனகர்த்தாக்களையும் கண்டுள்ளது. அவர்களுள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு கலைஞன், கற்பனைக்கு மீறிய காட்சிகள், யதார்த்தத்துக்கு ஒத்துவராத நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத காட்சிகள், இடம்பெற்ற திரைப்பட பிம்பங்களையெல்லாம் உடைத்தெறிந்த ஒரு மாபெரும் வசனகர்த்தா. குடும்ப சுமைகள், குடும்ப பாத்திரங்கள், நடுத்தர வர்க்கத்தின் வழிகள், ஒரு சாமானியனின் குரலை திரையில் கொண்டு வந்தவர். அவர் எப்போதும் தன் வருகையை மிகைப்படுத்தி கொண்டதில்லை. பொதுவாக கதாநாயகர்கள் தோன்றுகிற போது எப்படி இருக்கும்? நெருப்பு பொறிகள் பறக்கும், வாகனங்கள் நொறுங்கும், இரும்பு சங்கிலிகள் பொடி பொடியாகும், ஏன் திரையரங்கமே அதிரும். இந்த மாய பிம்பங்களை உடைத்தெறிந்த கலைஞன், ஒரு வட்ட மூக்கு கண்ணாடி, பக்கத்து வீட்டுக்காரரை போல ஒரு முகம், கருத்தாளமிக்க வசனங்கள், நெஞ்சை பிழியும் காட்சிகள், சாதாரண மனிதனின் சாதாரண உணர்வுகள் என இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்த கலைஞன். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் வெள்ளாங்கோயில் எனும் சிறிய ஊரில் பிறந்து தமிழ்நாடு அரசின் சிறந்த வசனகர்த்தா விருது, சிறந்த நடிகர் விருது, சிறந்த திரைக்கதை விருது, பிலிம்பேர் விருதுகள், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், சைமாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளே பெருமை கொள்ளும் நமக்கெல்லாம் கிடைத்த கலை விருது. அவர்தான் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்ட கலைஞன் கே. பாக்யராஜ்.

0: கதைகள் பேசும் கலைஞனாய் காலத்தின் மனதில் குடியிருந்தார். சிரிப்பின் பின்னால் சிந்தனையை சிறகடிக்க வைத்த படைப்பாளி அவர். எளிய மனிதன் வாழ்வை எடுத்து எல்லோரின் உள்ளம் தொட்டவர். நகைச்சுவை நூலில் உணர்வுகளை கோர்த்து நல்ல திரைப்படங்களை தந்தவர். திரைக்கதை என்ற ஓவியத்தில் திறமையின் வண்ணம் தீட்டினார். பார்வையாளர்களின் மனக்கண்ணில் பசுமையான நினைவுகளாய் நின்றார். கலை உலகின் காவியமாய் உழைப்பாலும் உயர்ந்த, எண்ணத்தாலும் உச்சம் தொட்ட சாதனையாளரான கே பாக்யராஜ் அவர்கள் 1977 இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலம் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவங்கினார். பின் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடம் ஏற்று நடித்திருந்தார். இப்படத்திற்கு வசனமும் எழுதியிருந்தார். தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா அவர்கள் பாக்யராஜ் அவர்களை வசனகர்த்தாவாக மட்டுமன்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்தார்.
1: இந்த படத்துக்கு ஹீரோ நீதா,
0: ஒரு இயக்குனராக தமது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். இடைக்காலத்தில் அவர் நடிகர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் வில்லன் வேடம் ஏற்று தனது இருப்பை பதிவு செய்திருந்தார். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணசித்திர பாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது.
2: எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன்.
3: இப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுல பணம் வைக்கிறதே இல்ல. அதான் இத வச்சு எங்காவது பணம் புரட்டிக்கோங்க.
4: பொதுவாக சினிமா என்பது 4-5 பாடல்கள், 2 காதல் காட்சி, கடைசியில் போலீஸ் வருவது என்று இருந்த ஒரு வரையறையை உடைத்தவர் பாக்யராஜ். அதற்கு எத்தனையோ திரைப்படங்களை எடுத்துக்காட்டாக சொன்னாலும் ஒரு திரைப்படம் இது நம்மாளு. இது 1988 இந்த திரைப்படம் பாலகுமாரன் இயக்கத்தில் வெளிவந்தது. சோபனா, கலைஞானம், குமரிமுத்து, மனோரமா என்று ஒரு பெரிய திரைப்பட்டாளமே நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் ஆழமான கருத்து, ஓர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் ஓர் குழந்தை அழுகிறது என்ற காரணத்திற்காக ஓடி சென்று பால் கொடுத்து விடுவாள். அந்த பெண் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி. இதை மறைக்க அவள் மீது திருட்டு பழி போடுவார்கள். அவளை நிரபராதி என பாக்யராஜ் நிரூபிக்கும் அந்த காட்சி இருக்கிறதே, அப்பப்பா! அந்த திரைப்படத்தில் திரையரங்கமே அழும் கருத்தாலும் கண்ணீராலும்.
5: உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திரும்பிய நகை பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? ஞானசம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க, ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த குழந்தை ஞானசம்பந்தர் என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியல.
0: திரையுலகில் வாய்ப்பு கிடைக்காமல் போராடுபவர்களின் வலி மிகவும் ஆழமானது. திறமையும் கனவும் இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காத போது அவர்கள் அனுபவிக்கும் ஏமாற்றம், காத்திருப்பு, நிராகரிப்பு ஆகியவை மனதில் பெரும் சுமையை ஏற்படுத்தும். அதிலும் வறுமையில் வாழும் ஒரு இளைஞன் தனது 5 சகோதரிகளின் வாழ்க்கையை உயர்த்தவும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கவும் போராடும் கதையை மையமாக கொண்டது.

0: குடும்ப பொறுப்பு, தியாகம், அண்ணன் தங்கை பாசம் மற்றும் சமூக சிக்கல்களை உணர்வு பூர்வமாக எடுத்து கூறும் திரைப்படமாக அமைந்திருந்தது.
1: இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறத விட முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.
0: இதில் பாக்யராஜ் அவர்களின் இயல்பான நடிப்பு, சிவாஜி கணேசனின் சிறப்பான கதாபாத்திரம், இளையராஜாவின் இனிய இசை ஆகியவற்றோடு தனது குருநாதர் பாரதி ராஜாவை இயக்குநராகவே நடிக்க வைத்திருப்பார். அண்ணன் தங்கைகளுக்காக கனவுகளை சுமந்து போராடிய ஒரு இளைஞனின் உணர்வு பூர்வமான வாழ்க்கை பயணமே தாவணி கனவுகள்.
1: உனக்கு 5 வயசு இருக்கும் போது 1st class படிச்சு எழுத போன, பார்த்து எழுதுமான்னு சொன்னேன், டபுள் ப்ரொமோஷன் வாங்கி 2nd class படிக்காமயே 3rd classுக்கு போயிட்டேன், ரொம்ப பெருமையா இருந்ததுமா. 12 வயசு இருக்கும்போது பெரிய படிச்சு ஆகாமிய பாவாடு தாவணி போட்டேன், வேண்டாமா விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன், இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க வெக்கமா இருக்குன்னு சொன்னேன், அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேடி குடிச்சுட்டு வந்து நிக்கிறேன், இல்ல இல்ல அந்த தேதியில பழகாப்பே நடத்தி கொடுத்த ரொம்ப
2: இந்தியில் பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது. ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்க பெற்று பெரும் வெற்றி பெற்றன. இவற்றில் பல படங்களில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருக்கிறார். இன்னும் சில திரைப்படங்களில் கோவிந்தாவும் முந்தானை முடிச்சியின் மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருக்கிறார்கள். இவற்றில் இந்தியில் ஓ சாத்தீன் என்கின்ற பெயரில் அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்கள் பெரும் வெற்றியை அடைந்தன.

0: ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அப்படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்திருந்த இவர் ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தில் ஊமையாக நடித்து தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்து இவர் இயக்கிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன.
1: இதோ பாருடி, இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம் தப்பு என்னோடதுன்னு தான். அதனால நீ என்ன கோர்ட் வரைக்கும் எடுத்து கூட நான் பொறுமையா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனி உனக்காக நான் வெயிட் பண்ண போறதில்ல. நான் ஆம்பளை, எனக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. இன்னையில இருந்து சரியா உனக்கு 30 நாள் டைம் தர்றேன்.
0: மேலும் இவர் நடித்த திரைப்படங்களான விடியும் வரை காத்திரு,
2: இது நம்மாளு,
0: அந்த 7 நாட்கள்,
2: சுவரில்லா சித்திரங்கள்,
0: தூரல் நின்னு போச்சு,
2: டார்லிங் டார்லிங் டார்லிங்,
0: முந்தானை முடிச்சு,
2: புதிய வார்ப்புகள்,
0: பொய் சாட்சி,
2: ஊமை ஜனங்கள்,
0: ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி,
2: மௌன கீதங்கள்,
0: சுந்தரகாண்டம்,
2: ராசுகுட்டி,
0: விடியும் வரை காத்திரு,
2: சின்ன வீடு, இப்படி இன்னும் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் பாக்யராஜ்.

0: போராட்டத்தையும் மனித நேயத்தையும் மையமாக கொண்டு இந்த படம் நகர்கிறது. தனது மனைவியின் பழைய காதலை அறிந்த கணவர் அவர் எடுக்கும் உயர்ந்த முடிவும் அந்த 7 நாட்களில் நிகழும் உணர்வு பூர்வமான மாற்றங்களும் படத்தின் கருவாக அமைகின்றன. எளிமையான கதை சொல்லல், வலுவான திரைக்கதை, மனதை தொடும் வசனங்கள், இனிமையான பாடல்கள் இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம். தமிழ் சினிமாவின் காலத்தால் அழியாத படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: வசந்தி, ஆ தாலி எடுத்து ஆயாள் கையில் கொடு. எந்த பயம், என் கூட வர சம்மதிச்சில்ல, அறுத்து எடுக்கோ. வசந்தி தமிழ் பொண்ணு, அது கொண்டானு பயந்து. நீங்கள் 20ஆம் நூற்றாண்டு ஆள் இல்ல, நீங்கள் அறுத்து எடுக்கோ.
0: காதல், தியாகம், மனித நேயம் ஆகிய மூன்றையும் அழகாக சொல்லிய திரைப்படம் கே பாக்யராஜ் அவர்களின் அந்த 7 நாட்கள்.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும் பச்சை, ஒன்னும் ஒன்னும் 3 ஆகாது. அதான நம்மட தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி என்ன நிறையோ. என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: தமிழ் திரையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த வீட்டு வாலிபன் போன்ற தோற்றத்தில் தனது இயல்பான நடிப்பால் நம்மை எல்லாம் கவர்ந்தவர் பாக்யராஜ்.
2: இந்த பழனி மாமா, உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி, கொஞ்சம் உப்புமும் ஒரு 4-5 வரமிளகாய்
3: எடுத்துட்டு
2: வாங்க.
3: சொல்றேன்,
2: குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா?
3: ஆமா.
2: நீங்க?
3: நான் காலையில சாப்பிட்டேன்.
2: ஓஹோ, கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க.
3: எதுக்கு
2: உட்காருங்க சொல்றேன்.
3: பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு, திருப்பி உட்காருடி.
2: மூணு தடவை துப்புங்க.
3: ஏன் தம்பி, திருஷ்டி குழந்தைக்கு தானே?
2: ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். நீ துப்புமா?
3: அதான் பேருக்கு துப்பிடுச்சேன்.
2: சரி சரி, இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க.
4: அந்த 7 நாட்கள் எப்போதும் இனிமையான நாட்கள் தான். அதே போல 1983 வெளிவந்த முந்தானை முடிச்சு திரைப்படம், பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடிய திரைப்படம். பாக்யராஜ் என்று சொன்னால் முந்தானை முடிச்சு திரைப்படத்தை பேசாமல் இருக்க முடியுமா? 25 வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மாபெரும் வெற்றி திரைப்படம், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்று தந்த திரைப்படம். தெலுங்கில் மூடுமுள்ளு, இந்தியில் மாஸ்டர்ஜி, கன்னடத்தில் ஹல்லி மேஸ்த்ரு என்று பல பெயர்களில் வெளியாகி சக்கப்போடு போட்டது. காட்சிக்கு காட்சி வடித்திருப்பார் பாக்யராஜ். அதில் ஒரு காட்சி, அவர் பள்ளி வாத்தியாராக நடித்திருப்பார். அங்கு 2 மாணவர்கள் படிப்பார்கள், அண்ணன் தம்பி. அண்ணனுடைய அம்மா இறந்து போயிருப்பாள், தம்பியுடைய அம்மா உயிரோடு இருப்பாள். அதாவது 2 மாணவர்களுக்கும் ஒரே தந்தை. முதல் மனைவி இறந்து போக 2வது மனைவி உயிரோடு இருப்பாள். அந்த 2 அண்ணன் தம்பிகளில் தம்பி வீட்டு பாடத்தை சரியாக எழுதி விடுவான். அண்ணன் முதல் மனைவியின் மகன் வீட்டு பாடத்தை எழுதாமல் இருப்பான். அவனை அடிப்பதற்காக அப்படியே கோலை உயர்த்துவார் பாக்யராஜ். அவன் கையை நீட்டியிருப்பான் அந்த மாணவன். அந்த கையிலே அப்படியே சூடு வைத்த அந்த சிவப்பு அப்படியே தெரியும். ஏன் என்று கேட்பார் பாக்யராஜ். பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் சொல்வார்கள், இவன் மூத்த மனைவியின் மகன், இவனுடைய அம்மா இறந்து போய்விட சித்தி கொடுமை என்று சொல்லும்போது அப்படியே திரை அரங்கமே கண்ணீர் விட்டு அழும். ஒரு சித்தியின் கொடுமை எப்படி இருக்கும் என்பதை கண்முன்னால் எளிய வடிவில் காட்சிப்படுத்துவார் பாக்யராஜ்.
1: பொறுமையா கேக்குற.

0: கேட்ட பதில் சொல்றேன். கை நீட்டுற, நீட்டுற கைய. என்னடா அது கையில?
1: எங்க சித்தி சூடு வச்சிருச்சு.
0: சித்தியா?
1: ஆமா சார், இவங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி. இவங்க அம்மா செத்து போச்சு, இவங்க அம்மா தான் இன்னும் உசுரோட இருக்கு. அதனாலதான் இவன் எப்ப பார்த்தா நல்ல துணியா போட்டு வரான், இவன் இந்த மாதிரி கிழிஞ்சி துணியா போட்டு வரான்.
2: திரையுலக நியதிக்கேற்ப கதாநாயகன் என்ற நிலையிலிருந்து ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறிய இவர் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங், உத்தம புத்திரன், வாகை சூடவா என எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார்.
3: யாரும் பயப்பட வேண்டாம், ரெவென்யூ போர்டில் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, அதுபடி காலாகாலமா அனுபவ பாத்தியத்தில் இருக்கவங்கள யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிடவே முடியாது. அதையும் மீறி நீ ஆளுகளை வச்சு இவங்களை எல்லாம் காலி பண்ணினா, இவங்க எல்லாருமா சேர்ந்து கலெக்டர்கிட்ட ஒரே ஒரு மனு கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷமே உன்னை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. ஏய் இங்க வா, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் நின்று இருந்தியா? ஏண்டா ஒரு பத்திரம் எழுதுறவங்க புள்ள இந்த சின்ன சமாச்சாரம் கூட தெரியாம இருக்கே, வெக்கமா இருக்குடா.
4: பாத்தியாரோட அப்பாவுக்கும் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது.
3: இன்னும் ஏங்க இங்கே நின்றுருக்கீங்க? எல்லாரும் இப்ப நிமிந்துட்டாங்க, இனி யாரையும் கொட்ட முடியாது, புறப்படுங்க.
2: தமிழ் சினிமாவில் திரைக்கதையின் மன்னன் என்று போற்றப்படுகிறார். நகைச்சுவை, குடும்ப உணர்வு, சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை அழகாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர். இவரது திரைக்கதைகளில் எதிர்பாராத திருப்பங்களும் இயல்பான உரையாடல்களும் முக்கிய அம்சங்களாகும்.

கலைவானில் ஒளிரும் நட்சத்திரங்கள் பல உண்டு. காலத்தை வென்று நிலைத்த நட்சத்திரங்கள் சில உண்டு. அந்த சிலரில் தனித்துவமாய் திகழ்பவர், வாழ்க்கையின் வழித்தடங்களை வசனங்களாய் வடித்தவர், சாதாரண மனிதனின் சிரிப்பிலும் சிந்தனையிலும் சாதனைகள் படைத்தவர், திரைக்கதை என்னும் கோட்டைக்குள் தனக்கென ஒரு சாம்ராஜ்யம் அமைத்து தமிழ் திரை உலகின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அத்தியாயமானவர்

நகைச்சுவையை நயமாக சொல்லி நல்ல கருத்துக்களை நெஞ்சில் விதைத்து குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படங்களை கோவிலின் தீபம் என ஏற்றியவர். காலங்கள் மாறலாம், கலை வடிவங்கள் மாறலாம், ஆனால் பாக்யராஜின் படைப்புகள் காலத்தை கடந்தும் பேசும். கலைஞர்கள் பலர் வரலாம் போகலாம், ஆனால் திரைக்கதை உலகில் பாக்யராஜ் என்ற பெயர் மட்டும் பொற்கோலமாக நிலைத்திருக்கும். தமிழ் திரை உலகின் பெருமைக்குரிய படைப்பாளியின் மூச்சு தூறல் நின்னு போச்சு.

உங்கள் அடித்தளம் எது என்று கேட்டபோது ஒரு முறை பாக்யராஜ் சொன்னார், சிறு வயதில் என் அம்மா ஓட்டை நாணயத்தை தந்து எனக்கு தேன் மிட்டாய் வாங்கி தருவார். ஒரு நாள் மதியம் அம்மா வீட்டில் இல்லாத போது பெட்டியை திறந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்று தேன் மிட்டாய் கேட்டேன். மாலை பள்ளி முடிந்தது. நான் வீட்டிற்கு வந்தபோது அந்த கடைக்காரர் ஏமாற்றாமல் அந்த பொருளை என் தாயிடம் ஒப்படைத்திருந்தார். அப்போதுதான் அம்மா சிரித்து கொண்டே என்னிடம் சொன்னார், இது காசு இல்லடா, தங்க மோதிரம் என்று. நான் வியந்து போய்விட்டேன். கடைக்காரரின் நேர்மை எனக்குள் வாழ்க்கையில் என்றும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ஆழமாக பதித்தது. அதே போல சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்து தொழில் பக்தியையும் நேர ஒழுங்கையும் கற்றுக்கொண்டேன். இவையே என் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தின் வலுவான அடித்தளம் என்கிறார் பாக்யராஜ்.

இயக்குனர் பாக்யராஜ் பற்றி பேசுவது என்பது அவர் நடிப்பை வசனத்தை திரைக்கதையை பேசுவது என்பது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணுவதைப் போல உலக உருண்டைக்கு அரைநான் கயிறு கட்டுவதைப் போல முயற்சி. அந்த சிந்தனை களஞ்சியம் வசன வயரம் யதார்த்த கலைஞன் மாரடைப்பால் இன்று காற்றில் கலந்து விட்டார். நம்மை கண்ணீர் கடலில் மிதக்க வைத்து விட்டார். தமிழ் திரையுலகமே கண்ணீரோடு நிற்கிறது. தனது குரு பாரதி ராஜாவை நடிப்பில் பின்பற்றினார், வசனத்தில் பின்பற்றினார் என்றால் பரவாயில்லை, மரணத்திலும் பின்பற்றி அவரை தொடர்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். தமிழ் திரையுலகத்துக்கே, ஏன் இந்திய திரையுலகத்துக்கே இது ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். கலைஞர்கள் மறையலாம், அவர்களது படைப்புகள் மறைவதில்லை. இயக்குனர் பாக்யராஜுக்கு கண்ணீரோடு கலை அஞ்சலி செலுத்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கதை மன்னனுக்கு கலை அஞ்சலி. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவை ஒட்டிய சிறப்பு உரை சித்திரம்.
1: சோகத்தில் தள்ளாடும் வேலை உள்ளத்தை.
0: குரல் வண்ணம் JS லீல வினோதன், கவியரசி. நிகழ்ச்சி அமைப்பு புகழ் மாரிமுத்து. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
5: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1st புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2nd வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்புடையர்களே. காலத்தால் அழியாத காவிய காணங்களை, கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையினும் இனிய பாடல்களை கேட்க வானொலி பெட்டி அருகில் காத்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். தேன் சிந்தும் கானங்கள் திவிட்டாத கானங்களாய் இந்த ஒரு மணி நேரமும் உங்கள் காதுகளுக்கு விருந்தளிக்கப் போகிறது. இன்று நாமக்கல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது பிடித்த பாடல்களை, பழைய பாடல்களை, காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0434224430 என்ற எண்ணிலோ 9486811025 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0434242444031 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் முத்தான நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார், இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் நான்கோன்றிமலை ஜீவானிலிருந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க செல்வராஜய்யா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து 1000 வருவாங்கிற படம்.
0: சரிங்க.
1: அதுல பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல்ங்கிற ஒரு சில இனிமையான பாடல்.
0: இதோ கேட்டு ரசியுங்கள் இந்த இரவு நேரத்தில். நன்றி,
1: வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்,
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு தண்டல் வீசும் இனிமையான இந்த இரவு நேரம் 10:10. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: ஐயா பொற்சிலை பறத்திருந்தீங்க, அழகை பாட வந்தேன் தமிழில் வார்த்தை இல்லை. அந்த பாடலை குடிங்க, நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 லும்

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு உங்கள் செவிகளுக்கும் சிறிது ஓய்வு கொடுக்கிறது நமது பண்பலையின் சுகமான ராகங்கள் சுவையான பாடல்களோடு. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நலமா இருக்கும் தாமோதரன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: இப்ப வந்தீங்கன்னா எங்க ஊர் ராசாங்கத்துல வந்து யாரை நம்பி நாம் பிறந்தங்கிற பாட்டு போடுங்க.
0: சரி, நிச்சயமா இதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி.
2: நான் பிறந்தேன் போங்கடா போங்க.

0: 10:20 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமலை முருகேசன்.
0: முருகேசன், என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: கன்னிப்பெண் படத்துல இருந்து ஒரு பாடல், அருமையான பாடல் கொடுங்க.
0: சரிங்க, நிச்சயமா வழங்குறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் நாமக்கல்ல இருந்து முத்துசாமி பேசுறேன்.
2: முத்துசாமி ஐயா என்ன பாடல் வழங்கலாம்?
3: மௌன கீதங்கள் படத்துல இருந்து மூக்குத்தி பூமேலை.
2: சரிங்க, இதோ கேட்டு ரசிப்போம்.
3: சரி.

0: 10:28 இணைந்திருக்கிறோம். பாச பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: கரூர் மாவட்டத்திலிருந்து அருள் தேவி.
0: அருள் தேவிங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: தருமம் தலை தருமம் போடுங்க.
0: சரிங்கம்மா.

0: நிகழ்ச்சியினையும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் புலியூர் சுமதியில சுமதி பேசுறேன்.
0: சுமதியம்மா, என்ன பாடல் வழங்கலாம் இந்த இரவு நேரத்தில்?
1: கர்ணன் படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ள அந்த பாட்டு வேணும்.
0: இதோ கேளுங்கள்.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் லதாங்க.
0: லதாமா, என்ன பாடல் வணங்கலாம்?
1: நினைத்ததை முடிப்பவன்ல இருந்து.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. நினைத்ததை முடிச்சிட்டீங்க, லைன் புடிச்சு பாட்டு கேட்டீங்க, சந்தோஷமா?
1: ஆமாங்க, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சியமா சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அதான் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க.
0: இதோ கேட்டு ரசியுங்கள். அப்படியே மகிழ்ச்சியோட அந்த மகிழ்ச்சியான பாடலை கேளுங்க. நன்றிமா.

0: நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: தரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி சார்.
0: கனிமொழிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சார், பொன்னூஞ்சல் படத்துல இருந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, அந்த பாடலுங்க சார்.
0: இதோ கேளுங்கள்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிமா.

0: திக்கெங்கு முவங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லும் இனிய உள்ளம், யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் நவனி இலையை பற்றி, நத்தக்காடு பழனிவேல்.
0: பழனிவேலைய என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கை கொடுத்த தெய்வத்திலிருந்து 1001 அம்மா.
0: இதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி.

0: நிகழ்ச்சி நேம். நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராசு பெரியா பேசுறயா.
0: தங்கராசு ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு பிள்ளைக்கணி அமுதுல இருந்தியா
0: நிச்சயமா வணங்குறோம். நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்போம்.

0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் ராசி வட்டம் முட்டி அதா நகர்.
0: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பூனா ஒரு கேள்வி கொடுத்து ராஜா என்பார்.
0: இதோ கேட்டு ரசிங்களா? நன்றி
1: நன்றி நன்றி.

10:59 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முள்ளும் மலரும் திரைகாவியத்துக்காக.

இது உங்கள் அபிமான அன்பளை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளை நமது பண்பலையில் ஒளி உலாவரம் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:30 செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உலகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளை மழலையாக நம்மோடு இணைகிறார் சஞ்சினாஸ்ரீ. 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி கலெக்டர் JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியவற்றை அறியலாம். காலை 7:10 இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS சூழலி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ ஸ்டாரில் 8 மணிக்கு தருமபுரி எழுத்துக்கார் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல் கேட்கலாம். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:50 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சி அழகுட்டி செல்லமாக மலர இருக்கிறது. 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் கேட்கலாம். 10:50 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்பப்பாடல்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:50 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 10:55 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே ஆற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்களாக. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பூமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 மாநில அறிக்கை, 2:00 இலக்கியம் பேசுவோம் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 2:30 ஒருபட பாடல்கள், 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் தப்பி ஓடாதே தங்கமே எழுதியவர் கோபு பாபு அவர்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:50 செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவலர், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியல் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி ஒருங்கிணைந்த பண்ணையம் ஈச்சம்பாடி எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 7:58 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் மறு ஆக்கமான மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேர்களும் கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:50 தொடங்கும் சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு